காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இணைவே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஸ்ராவண மாதம் 11 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 17 நாள், ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை. உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது நிலைய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது

0: நேர்லே இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்வி மனிதனின் அடிப்படை தகுதிகளில் ஒன்றாக உள்ளது என்றும், வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு அனைத்து வழிகளையும் உருவாக்கும் கருவியாக கல்வி அமைகிறது என்றும் மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் குறித்து தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வர வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியுள்ளது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகத்

அதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினோர் மாவட்டத்தில் உள்ள ஷில்ப்கிப் பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீர வீராங்கனை

அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்று இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சியும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம் தொடக்கமாக சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள், தொடர்ந்து 7:15 தமிழை அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஃப் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள். வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். எட்டு வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இங்கிலாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகள்.
2: Good morning. This is Akashvani, the news read by Sai Ramujtaba. Prime Minister Narendra Modi will launch the Nasha Mukt Yuva for Viksit

காலை 8:30 இங்கிலாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகள். 8:50 சைபால் வழங்கும் தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பொங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு எது சிறந்தது, இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா? 10:02 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிதி உதவி பெறும் நிகழ்ச்சி. பத்து 17 மனம் விரும்புதே நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 11:00 அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதி

நேரலை நிகழ்ச்சியில் பிள்ளைகளுக்கு பணத்தின் அருமையை சொல்லிக் கொடுப்பது எப்படி? ஒரு மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் பாத்திமா அவர்கள். 1-5 தொடர்ந்து நலம்தான நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுத அமுத தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் தொடர்ந்து இரும்பு சத்து மிகுந்த உணவுகள் குறித்த தகவலை கேட்கலாம். 2 மணிக்கு குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 3-2 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் முகலாயர்களின் கட்டிடக்கலை, 4-2 பொதிகை தும்பி, 5-2 அரும்புமொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 6-2 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பண்ணையிலிருந்து நகரம் வரை விளம்பரதார நிகழ்ச்சி, 8:50 இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள், 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சார நிகழ்ச்சியில் திருக்குறளில் மேலாண்மை செய்திகள், 10 மணிக்கு சுகமான ரகங்கள் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி.

எஃப்எம் ரெயின்போவில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்கள். கேட்பதோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களையும் எழுதி அனுப்பலாம்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-24-98-64-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் 6:10 இணைதானம் நல்லவை கேட்க உரையினை வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
3: மனம் விட்டு பேசு. கொம்பின்றி கொடிபடர முடியாது. கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் மனம் விட்டு பேச வேண்டும். அப்போதெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உணவு உண்கின்ற நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து மனம் விட்டு பேசுவார்கள். அன்றைய நிகழ்ச்சிகளை, அன்றைய சமூக நடப்புகளை, உறவினர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பேசுவார்கள். இன்று அப்படி இல்லை. ஒரு அலுவலகத்துக்கு போகிறார்கள். அலுவலகத்துக்கு போகிற வேலையிலேயே கவனம் செலுத்துகிறார்கள். இதனுடைய விளைவாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு செல்போன் வந்துடுது. பெரும்பான்மையான மனிதர்கள் செல்போனோடு பேசுகிறார்களே ஒழிய அவர்களுடைய மன கருத்தினை, மனத்திற்பத்தினை வெளிப்படுத்துவதில்லை. அப்படி வெளிப்படுத்தாத காரணத்தால் மன இறுக்கம், மன அழுத்தம், தேவையில்லாத நோய் உடலில் உருவாகிறது. இப்படி தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் கேட்டார், தம்பி நீ அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றேன்னு. ஒவ்வொரு பையனும் சொன்னால், நான் ஜனாதிபதியாக போடணும், நான் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டராக போடணும்.

0: நான் என்ஜினியராக பிறக்கணுன்னா இல்லை, ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் சொன்னிச்சு நான் அடுத்த ஜென்மத்தில் செல்ஃபோனாக பிறக்கணும் அப்படின்னு. ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டுது அந்த குழந்தையை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன்பா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால வேலை முடிஞ்சு வந்த உடனே அம்மா ஒரு ஃபோன் எடுத்து அவங்க ஆஃபீஸ் விஷயத்தை அவங்க தோழிக்கிட்ட பேசுகிறாங்க, அது முடிஞ்ச உடனே சமையலுக்கு போயிடுறாங்க, முடிஞ்ச உடனே தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, சீரியலுக்கு போயிட்டாங்களா என்னை மறந்துடுறாங்க, நீ ஹோம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா மாலையில் வராரு, வந்தவுடனே என்ன நல்லா படித்தான்னு ஒரே வார்த்தை பேசிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு, அவருடைய நண்பர்கிட்ட பேசுகிறாரு, டிவி பார்க்குறாரு, இரவு படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் என்கிட்ட யாருமே பேசுகிறதில்ல, அவங்க பேசுகிறது செல்ஃபோனுக்கிட்ட மட்டும்தான். அதனால் செல்ஃபோன் மாதிரி நான் பிறந்தனா என்கிட்டயாவது செல்ஃபோனுமா இருந்தால் நான் கிட்ட பேசுவாங்க இல்லையா, அதுக்காகத்தான் நான் செல்ஃபோனாக பிறக்க ஆசைப்பட்றேன்னு ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னா அதனுடைய ஏக்கம் எவ்வளோ இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய பள்ளிக்கு போய் முடிஞ்சு வந்த பின்னாடி அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படும், ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும், அதனால் தனியாக அது பேசிக்கிற ஒரு சூழ்நிலையை அண்மை காலத்தில் நடந்து வருகிறது. இதனால் பல குழந்தைகள் மனச்சிதைவு அடைகிறார்கள், அதை நாம் சிந்திக்க வேண்டும். குழந்தைகிட்ட மட்டும் இல்லை, பெற்ற தாய் தகப்பன் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மையான பெற்றோர்கள் வீட்டு வாசலில் இல்லாட்டி ஒரு திண்ணையில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட மனசு உண்டு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். மனசு விட்டு இவர்களும் பேசுவதில்லை, அவர்களும் அதற்கான வாய்ப்பு கிடைக்காமல் இயங்குகிறார்கள். அந்த ஏக்கத்தை தவிர்ப்பதற்காக மனம் விட்டு பேசுகிற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேசினால்தான் ஒரு நல்ல குழந்தை உருவாகும், ஒரு நல்ல தலைமுறை உருவாகும், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் குழந்தைகளை தாளாட்டுகிற போது கூட மிக அழகாக சொல்லுவார்கள், சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலை இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே என தாளாட்டுகிற போது கூட நல்ல செய்திகளை சொல்லி வைத்தார்கள். தாளாட்டுகிற குழந்தைக்கு கூட நல்ல செய்தியை, தன் மனதில் இருக்கிற செய்தியை தாய் தாளாட்டிய வரலாற்று ஆவணங்கள் அண்மை காலத்தில் நடப்பதில்லை, அதை நாம் மாற்ற வேண்டும். மனம் விட்டு பேசுவோம், நல்ல மார்க்கத்தை உருவாக்குவோம், புதுமையை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேயர்கள் இனி கேட்கலாம் வணக்கப்பூக்கள். பிறருக்கு போதனை செய்வதை விட தன்னை பண்படுத்திக் கொள்ள முயல்வதே நற்பண்பின் அடையாளம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக எல்.ஆர். ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்.

0: நிர்மாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப்பூக்கள். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றியுடன் இருங்கள். ஏனெனில் பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்கிறார்கள். நிகழ்ச்சியில் இனி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. கொதிக்கும் நீரில் உள்ள பிரதிபலிப்பை எவ்வாறு காண முடியும்?

நேரம் 6:33 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்க பூக்கள். எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதீர்கள்.

0: இன்று ஒரு தகவல்
1: விளம்பரதாரர் 80 வருடங்களாக சைபால்.

நம் சிந்தனைகள் நம்மை உருவாக்குகின்றன. எனவே நம்முடைய எண்ணங்கள் நேர்மறையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தையோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கப்பூக்கள்.

0: நேரம் 6:45. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: பருத்தி பயிரில் பீசேரியம் வாடல் நோயின் அறிகுறிகள் ஆவன பாதிக்கப்பட்ட இளஞ்செடியின் விதை இலைகள் மஞ்சளாகவும் பழுப்பாகவும் மாறுவதோடு இலை காம்புகளின் மீது பழுப்பு வளையம் காணப்படும். நாளடைவில் இளஞ்செடிகள் காய்ந்துவிடும். வளர்ந்த செடியில் நோய் தொற்றினால் அடிப்பாகத்திலுள்ள முதிர்ந்த இலைகள் ஆரம்பத்தில் மஞ்சளாக மாறி பின் வாடி உதிர்ந்துவிடும். பியூசேரியம் வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 கிலோ அமிலம் மூலம் பஞ்சு நீக்கிய விதைகளை கார்பன் டாசிம் 4 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். கோடை உழவுக்கு பின் அறுவடை செய்து

0: தாவர குப்பைகளை அகற்றி தீயிடவும். பொட்டாசியம் உரத்தின் அளவை அதிகரிக்கவும். ஒரு ஹெக்டருக்கு அதிகப்படியான தொழு உரம் 100 டன் இடவும். 0.1% கார்பன் டைஆக்சைடு கொண்டு செடிகளின் தூர்களில் ஊற்றி மண்ணை நனைக்கவும். பருத்தியில் வெர்டிசிலியம் வாடல் நோயின் அறிகுறிகளாவன இலை நரம்புகளின் இடைப்பட்ட பகுதி வெளுத்து மஞ்சளாக காணப்படும். இலைப்பாகத்தில் ஓரப்பகுதிகளும் காய்ந்துவிடும். நரம்புகளின் ஓரங்களில் மட்டும் பசுமை நிறமும் மற்ற பகுதிகளில் காய்ந்த பழுப்பு நிறமும் கொண்ட குவிந்த தோற்றம் புலியின் கால் தட வரி போன்று காணப்படும். செடியின் மேல்பட்டையை நீக்கி அல்லது பிளந்து பார்த்தால் இளஞ்சிவப்பு நிற கோடுகள் காணப்படும். வெர்டிசிலியம் வாடல் நோயை கட்டுப்படுத்த நெல் அல்லது குதிரை மசால் அல்லது செவ்வந்தி பூ கொண்டு 2 முதல் 3 வருடங்களுக்கு பயிர் சுழற்சி செய்யவும். 1 கிலோ விதைகளை கார்பன் டைஆக்சைடு 4 கிராம் கொண்டு விதை நிறுத்தி செய்யவும். கோடை உழவுக்கு பின் அறுவடை செய்த தாவர குப்பைகளை அகற்றி தீயிடவும். பொட்டாசியம் உரத்தின் அளவை அதிகரிக்கவும். 1 ஹெக்டருக்கு 100 டன் தொழு உரம் இட வேண்டும். 0.1% கார்பன் டைஆக்சைடு கொண்டு செடிகளின் தூர்களில் ஊற்றி மண்ணை அணைக்கவும். பருத்தியில் வேரழுகல் நோயின் அறிகுறிகளாவன தண்டின் அடிப்பகுதியில் பட்டை நார் நாராக உரிந்துவிடும். வேர்பகுதி முழுவதும் சிதைந்துவிடும். செடியை பிடுங்கினால் எளிதில் கையோடு வந்துவிடும். வேரழுகல் நோயை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் 10 கிராம் கொண்டு விதை நிறுத்தி செய்யவும். கார்பாக்சின் அல்லது திரம் 5 கிராம் அல்லது கார்பன் டைஆக்சைடு 2 கிராம் கொண்டு 1 கிலோ விதைகளை விதை நிறுத்தி செய்யவும். 0.1% கார்பன் டைஆக்சைடு கொண்டு செடிகளின் தூர்களில் ஊற்றி மண்ணை நனைக்கவும். 1 ஹெக்டருக்கு 10 டன் தொழு உரம் அல்லது 1 ஹெக்டருக்கு 2.5 டன் வேப்பம் புண்ணாக்கு இடவும். மண்ணின் வெப்பநிலையை குறைக்க சோளம் மற்றும் நரிப்பயிரை ஊடுபயிராக பயிரிடவும். பருத்தியில் சாம்பல் நோயின் அறிகுறிகளாவன இலையின் அடிப்புறத்தில் ஒழுங்கற்ற கசியும் புண்களுடன் சாம்பல் நிற புள்ளிகள் இலையின் மேற்பரப்பில் காணப்படும். நோய் தீவிரமடைந்த நிலையில் சாம்பல் நிற நுண்துகள்கள் இலையின் மேற்பரப்பில் காணப்படும். பாதிக்கப்பட்ட இலைகள் நுனியில் இருந்து உள்நோக்கி காயத் தொடங்கும். பின் மஞ்சள் நிறமாகி இளம் இலைகள் உதிர்ந்துவிடும். சாம்பல் நோயை கட்டுப்படுத்த வயல்களில் உள்ள தாவர குப்பைகளை அகற்றி தீயிடவும். தானாக வளர்கின்ற பருத்தி செடிகளை அகற்றவும். அதிகப்படியான நைட்ரஜன் உரங்களை தவிர்க்க வேண்டும். மண்ணின் நிலை மற்றும் தாவர வகைகளை பொறுத்து வயலில் இடைவெளியை சரி செய்யவும். 1 ஹெக்டருக்கு கார்பன் டைஆக்சைடு 250 கிராம் வாரத்திற்கு 1 முறை தெளிக்கவும். பருத்தியில் ஆல்டர்னேரியா இலைக்கருகள் நோய் எல்லா பருவத்திலும் பாதிக்கக்கூடியது. ஆனால் 45 முதல் 60 நாளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்ட இலைகளில் வெளிர் பழுப்பு நிறத்தில் ஒழுங்கற்ற வடிவத்தை கொண்ட சிறு சிறு புள்ளிகள் காணப்படும். ஒவ்வொரு புள்ளியின் நடுவிலும் அழுக்காக வளையங்கள் காணப்படும். புள்ளிகள் ஒன்றோடொன்று இணைந்து இலை முழுவதும் பாதிக்கும். பாதிக்கப்பட்ட இலைகள் நொறுங்கி உதிர்ந்துவிடும். சில நேரங்களில் தண்டுகளிலும் நோயின் அறிகுறி காணப்படும். தீவிர நிலையில் புள்ளிகள் பூவடி செதில்களிலும் காய்களிலும் காணப்படும். ஆல்டர்னேரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட தாவர குப்பைகளை அகற்ற வேண்டும். ஆரம்ப நிலையில் 1 ஹெக்டருக்கு மாங்கோசெப் அல்லது காப்பராக்சி குளோரைடு 1.5 கிலோ தெளிக்கவும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 முதல் 3 முறை தெளிக்க வேண்டும். பருத்தியில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோயின் அறிகுறிகளாவன இலைகளில் வட்டம் அல்லது ஒழுங்கற்ற சாம்பல் நிற புள்ளிகள் காணப்படும். முதிர்ந்த இலைகளில் புள்ளியின் ஓரத்தில் அடர் பழுப்பு அல்லது கருப்பு நிறத்தில் காணப்படும். செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட தாவர குப்பைகளை அகற்ற வேண்டும். 1 ஹெக்டருக்கு மாங்கோசெப் அல்லது காப்பராக்சி குளோரைடு 1 கிலோ தெளிக்க வேண்டும். 15 நாட்கள் இடைவெளியில் 2 முதல் 3 முறை தெளிக்க வேண்டும். பருத்தியில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் அறிகுறிகளாவன விதை இலைகளில் நீர் ஊறிய சிறிய புள்ளிகள் வட்ட வடிவமாக அல்லது ஒழுங்கற்றதாக ஒன்றோடொன்று இணைந்து காணப்படும். பின் காய்ந்து உதிர்ந்துவிடும். இளஞ்செடிகளில் புதிதாக தோன்றும் இலைகளும் தாக்கப்பட்டு காய்ந்துவிடும். இது நாற்றுக்கருகள் எனப்படும். இலைகளின் அடிப்பாகத்தில் நடுநரம்பு, கிளை நரம்புகள் இவற்றின் இருபுறங்களிலும் நீர்க்கசிவு தோன்றி நாளடைவில் கருநிறமாக மாறிவிடும். தண்டு மற்றும் கிளைகளில் கருப்பு நிற காயங்கள் காணப்படும். பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைகளை அடர்த்தியான சல்பூரிக் அமிலம் 1000 மில்லிலிட்டர் கொண்டு பஞ்சு நீக்கம் செய்யவும். பஞ்சு நீக்கிய 1 கிலோ விதைகளை கார்பாக்சிம் அல்லது ஆக்சி கார்பாக்சிம் 2 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்யவும். தாவர குப்பைகளை அகற்றவும். தானாக வளர்ந்த பருத்தி செடி மற்றும் களைகளை நீக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143

0: அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 62 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 69 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
2: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 59% முதல் 75% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் ஞானசேகர் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரம் சரியாக 6:55 நேர்களை இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் புனித சக்தி. நான் தென்காசி மாவட்டம் அரியப்புப்புரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மர நிழலில் பள்ளி திற குழந்தைகள் படிக்கும் பசுமை வகுப்பு இயற்கை பாடம் கற்பிக்கும் சூழல் அறிவு சுகம் தரும் பறவை இனங்கள் கணக்கிடும் ஆர்வமுடன் புகைப்படம் எடு வேட்டையில்லா உலகம் உருவாக்கும் அமைதி சுகம் பரவும் எங்கும் வனவிலங்குகள் பாதுகாப்பு கோரை வேலிகள் அல்ல அன்பு வேலி அவை உன் உறவினர் என்று நினை உலக சுகம் பெருகும் அப்போது மரங்களுக்கு மருந்து தடவு நோய்கள் வராது பார்த்துக்கொள் பசுமை சுகம் என்றும் நீடிக்கும் பறவைகளின் பாடலை பதிவு செய் விலங்குகளுக்கு உரிமை கொடு காடுகள் அவற்றின் வீடு ஒவ்வொரு மரமும் உயிர் தரும் நட்டு வளர்த்தால் எதிர்காலம் பச்சை சந்ததி சுகம் உறுதியாகும்.
1: எங்கும் நிறைந்த பசுமை அது இயற்கை செய்த புதுமை நம்மோடு இருக்கட்டும் மரங்கள் அதுவே நம் சுவாசத்தின் வேர்கள் மரம் மழை தரும் சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: புனித சக்தி.

0: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
1: வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மக்கள் தொகை பெருக்கம் அதிகம் ஆகும்போது திடக்கழிவும் அதிகரிக்கப்படுகின்றது. திடக்கழிவு என்பது மனிதனின் செயல்களால் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் பலதரப்பட்ட கழிவுகள் குவிக்கப்படுவதுதான் திடக்கழிவு என்று அழைக்கப்படுகின்றது. பொதுவாக இவ்வகை கழிவுகள் நீரையும் வளிமண்டலத்தையும் அதிகமாக மாசுபடுத்துகின்றது. வீடுகளில் பயன்படுத்தப்பட்டு வீணான கழிவுப் பொருட்கள், பாலித்தீன் பைகள், வீட்டுத் தோட்டத்தில் ஏற்படும் கழிவுகள், உணவு கழிவுகள் போன்றவை வீட்டுக் கழிவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. நகரங்களின் தெருக்களில் எரியப்பட்ட குப்பை குளங்கள், மரத்தின் இலைகள், இறந்த விலங்குகள், கடைகளிலிருந்து வீசப்பட்ட பொருட்கள், உடைந்த பாட்டில்கள், முட்டை ஓடுகள் போன்றவை நகராட்சி கழிவுகளாக கருதப்படுகின்றன. தொழிற்சாலை படிமுறைகளினால் ஏற்படும் கழிவுகள் தொழிற்சாலை கழிவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. தொழிற்சாலை கழிவுகளால் மனித குலத்தின் உடல் நலத்திற்கு கேடுகள் விளைகின்றன. ஒரு சில கழிவுகள் கடல் நீருடன் கலந்து விடுகின்றன. இதன் காரணமாக கடலில் வாழும் உயிரினங்கள் அழிந்து விடுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அழிந்து போகாமல் இருந்தாலும் நீரில் வாழும் உயிரினங்களுக்கு அதிக கேடுகள் விளைவிக்கின்றன. விவசாய பொருட்களை அறுவடை செய்த பின்பு அவற்றில் எஞ்சியுள்ள இலை, குப்பை, சக்கை மற்றும் கூளங்கள் போன்றவைகள் திடக்கழிவுகளாக கருதப்படுகின்றன. இந்த திடக்கழிவுகளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன? திடக்கழிவுகள் ஒரு குவியலாக குவிக்கப்பட்டிருக்கும் போது அவற்றிலிருந்து துர்நாற்றம் ஏற்படுகிறது. ஒரு சில நேரங்களில் அக்கழிவுகள் மட்கிய பின் பூச்சிகளின் வாழ்விடமாக விளங்குகின்றன. பாலித்தீன் பைகள் எரிக்கப்படும் போது அவற்றிலிருந்து வெளியேறும் புகை மனித உடல் நலனுக்கு கெடுதல் விளைவிக்கின்றது. தொழிற்சாலைகளில் வெளியேற்றப்படும் அபாயகரமான கழிவுகளிலிருந்து வெளியேறும் நச்சுக்கிருமிகள் மனித உடலின் உயிருக்கு உலை வைக்கின்றது. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான டன்களில் தொழிற்சாலை கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன. கழிவுப் பொருட்களை குவியலாக சேர்த்து வைப்பதால் கொசுக்கள் மற்றும் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சிகள் வாழ்வதற்கு புகலிடம் அளிக்கப்படுகின்றது. கழிவுகளை சேகரிப்பவர்கள் அல்லது சுமந்து செல்பவர்களுக்கு தொற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே திடக்கழிவுகளை பாதுகாப்பான முறையில் கொட்டி சூழல் பாதிக்காமல் பாதுகாப்பது நமது கடமையாகும். சூழலை பாதுகாத்து உலகை நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வணக்கம் பரணி. சண்டே அப்படின்னு சொன்னாலே அடுத்த வாரத்துக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய திட்டங்கள் போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஓய்வு நாளாக இருந்தாலும் திட்டமிடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்களுக்காக தர இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம். இன்று தென்னை மர விவசாயம் குறித்து பல்வேறு விவரங்களை வழங்க இருக்கிறாங்க தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தென்னை மரங்கள் விவசாயம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டது. இந்தியாவின் மொத்த தேங்காய் உற்பத்தியில் 31% தமிழ்நாட்டிலே இருந்து கிடைக்கிறது. 70 கோடி தேங்காய்களை வருடத்திற்கு

உற்பத்தி செய்கிறோம். 1163 லட்சம் ஏக்கரில் தென்னை விவசாயம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 22 உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகள் நபார்டு வங்கி உதவியோடு செயல்பட்டு அதன் மூலம் ஏராளமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன, இந்தியா முழுவதும் அனுப்பப்படுகின்றன, பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. அதேபோல் தென்னை சிரட்டையை தனியே எடுத்து எரித்து அதனுடைய சாம்பல் பல தொழில்களுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது. இதனை ஏற்றுமதியும் செய்து வருகிறோம். இந்திய அரசினுடைய தென்னை வளர்ச்சி வாரியம் இந்தியாவில் உள்ள அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், தேங்காய் துருவல், தேங்காய் பவுடர், இப்படி நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு தொழிற்சாலையை நிறுவுவதற்கு அந்த தொழில் முனைவோருக்கு 25% மானியமும் பல்வேறு டெக்னிக்கல் உதவிகள், தொழில்நுட்ப உதவிகளும் அளிக்கப்படுகிறது. எஸ்சி எஸ்டி சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள்

இப்படி நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு தொழிற்சாலையை நிறுவுவதற்கு அந்த தொழில் முனைவோருக்கு 25% மானியமும் பல்வேறு டெக்னிக்கல் உதவிகள் தொழில்நுட்ப உதவிகளும் அளிக்கப்படுகிறது. எஸ்சி எஸ்டி சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்களும் பெண்களும் தொழில் தொடங்கினால் அவர்களுக்கு 50 லட்சம் வரை 33% அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகிறது. தென்னை சாகுபடிக்கு புதிய தோப்புகள் உருவாக்க விரும்பினால் ஒரு ஏக்கருக்கு 6500 முதல் 15000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படுகிறது. பழைய மரங்கள் வயதாகிவிட்டால் அவற்றை புதியதாக மாற்ற 1 ஹெக்டேருக்கு ரூபாய் 15000 இலவச மானியமாக வழங்கப்படுகிறது. நாற்று பண்ணைகள் அமைக்க விரும்பினால் பெரிய பண்ணை என்றால் 6 லட்சமும் சிறிய பண்ணை என்றால் 2 லட்சமும் உடனடி மானிய உதவி வழங்கப்படுகிறது. சுரக்ஷா பென்ஷன் திட்டத்தில் பிரீமியம் கட்டும்போது அந்த உற்பத்தியாளர்களுக்கு அல்லது தென்னை விவசாயிகளுக்கு பிரீமிய தொகையில் 75% இலவச மானியமாக மத்திய அரசே கட்டிவிடுகிறது. மேலும் இந்த மானிய உதவிகள் மற்ற பயிற்சி போன்ற பல்வேறு கருவிகள் வாங்குதல் போன்ற உதவிகளை நீங்கள் பெற விரும்பினால் தென்னை உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகளையோ வங்கிகளையோ அணுகி அல்லது நேரில் இதனுடைய அலுவலகம் கேரளாவில் எர்ணாகுளத்தில் உள்ளது, தலைமை அலுவலகம் தமிழ்நாட்டின் தலைமை அலுவலகம் சென்னையில் உள்ளது, கிளை அலுவலகம் பல இடங்களில் உள்ளன, மிகப்பெரிய கிளை அலுவலகம் கோயம்புத்தூர் பகுதியிலே அமைந்துள்ளது, சென்னையினுடைய அலுவலகம் அண்ணா நகரில் சென்னை 40 அமைந்திருக்கிறது. 0444-26-16-4048 0444-26-16-4048 என்ற எண்ணுக்கு ஃபோன் செய்து நேரில் சென்று நீங்கள் விவரம் பெறலாம். கோவை பகுதியைச் சேர்ந்தவர்கள் சௌரிபாளையம் கோயம்புத்தூர் 28 அலுவலகம் அமைந்திருக்கிறது. அவர்களுடைய எண் 0422-299-03-884 ஆகும். 0422-299-3884 29-93-884 ஆகும். இதனுடைய தலைமை அலுவலகம் கேரளாவில் எர்ணாகுளத்தில் உள்ளது. அவருடைய ஃபோன் எண் 0484-2375-216 4-84-23-75-216 ஆகும். இதனுடைய முழு விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் www.coconutdevelopmentboard.in என்ற வலைத்தளத்தை போட்டால் இதனுடைய முழு விவரங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு தென் மாவட்டத்திலே நிறைய தென்னை விவசாயிகள் இருப்பதால் ஒவ்வொருவரும் இந்த மானியங்களையும் அந்த உதவிகளை பெற்று தொழிற்சாலை தொடங்கி அந்த பொருட்களாக மாற்றி நீங்கள் ஏற்றுமதி செய்தால் அதிக விலைக்கு விற்க முடியும், நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். நிகழ்ச்சியினை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
0: இன்னைக்கு ஒரு முக்கியமான தினம், ஆகஸ்ட் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நண்பர்கள் தினமாக வந்து கொண்டாடப்பட்டது. வயது, மொழி, நாடு, இனம் கடந்து எல்லா எல்லைகளும் இன்றி தனிப்பட்ட வெறுப்பு இல்லாத உறவில் இருக்கிறவங்க தான் நண்பர்கள். பள்ளி பருவத்தில் பகைமை கொள்ளாமல், வாலிப பருவத்தில் ஒருவர் உட்கொறுதல் விட்டு கொடுத்து பாராட்டையே பக்கமாக வச்சுருப்பாங்க நண்பர்கள். புராணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்ணன், துரியோதன் அவங்கள வந்து சிறந்த நண்பர்களாக வந்து சொல்லலாம். மொத்தத்தில் வெள்ளை உள்ளம் கொண்டவர்களால் தான், அப்படிப்பட்ட பேரால் தான் நட்பு பாராட்ட முடியும், அவங்கக்கிட்ட எந்த கல்மிஷமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அனைவருக்கும் தேசிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆரம்பம், இது படத்தோட பேர். யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய், யேசுதாஸ், ரஞ்சித் பாடியிருக்காங்க. இதோ இனிய பாடல்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் அப்படிங்கிறது வந்து வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் சாரலாக இருக்குது இல்லையா. ஒரு 2 வாரத்துக்கு

முன்னால் இருந்த சூழ்நிலை 2 நாளைக்குள்ளே வந்து மாறிடுச்சு இல்லையா. குளிர்ச்சியான குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்குது, அதோட குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது இருக்குது. 2 வாரத்துக்கு முன்னே இருந்த சூழ்நிலையிலேருந்து 2 வாரத்துக்கு அப்புறம் வந்து இது மாறி இருக்குது அப்படிங்கிறப்போ நிறைய பேருக்கு இந்த அந்த குளிர்ந்த காற்று அப்படிங்கிறது வந்து ஒத்து வராது. அதனால் இந்த ஜலதோஷம் பிடிக்கிறது, காய்ச்சல் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுடைய அந்த நீர் பருகுவீங்க இல்லையா, அது வந்து சுத்தமாக இருக்கணும். சிலர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீரை நல்லா காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு குடிச்சிங்க அப்படின்னாலும் சரி. அதே போல் ட்ராவல் பண்ணுறவங்க, வாகனங்களில் 2 சக்கர வாகனங்களில் செல்கிறவங்க, முகத்தில் வந்து தூசி படாமல் இருக்க நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதே போல் கண்ணில் தூசி படாமல் இருக்க, நச்சுப்பூச்சிகள் கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணாடியும் போட்டுக்கலாம். அதாவது மேற்கு திசையை நோக்கி போகிறவங்களுக்கு தான் அதிகமாக அந்த தூசி வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ அதுக்கு முன்னால் வந்து நாமளை நாம் பாதுகாத்துக்கணும். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இப்போ வந்து கேட்க போகிறீங்க தமிழே அமுதே. நிகழ்ச்சியினை வழங்குபவர் திருவருள் லத்தீஃப் அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். கல்லிடைக்குறிச்சி திருவருள் லத்தீஃப். ஒன்னே முக்கால் அடியின் உலகளந்தான், எங்கள் எண்ணத்துள் புலனுள் அவன் கலந்தான். தரணி முற்றும் உப்பாலை அவன் தமிழ் மனம் பரப்பி வலம் வருகிறான். வள்ளுவன் சொல்லாத கருத்தில்லை, இவ்வையகம் அதற்கு ஈடில்லை. இங்கு பொருட்பாலில் அதிகாரம் 5 சொல்வன்மை என்பதை பார்ப்போம். சொல்வன்மை என்பது சொல்ல வேண்டியது, நன்றாக சொல்ல தெரிந்த பேச்சு திறமை. இது எல்லோருக்கும் வேண்டியது. நான் நலம் என்னும் நலன் உடைமை அந்நலம் யான் நலத்தும் உள்ளதும் அன்று. இங்கே நான் நலம் என்னும் நலம் உடைமை அந்நலம் யான் நலத்தும் உள்ளது அன்று. நான் நலம் என்பது பேச்சாற்றல். ஒருவருக்கு நாவினால் உண்டாகும் நலம், அதாவது சிறந்த பேச்சாற்றல் எனப்படும் சிறந்த பண்பு, மற்ற எல்லா நன்மைகளையும் விட முதன்மையானது. அந்த பேச்சாற்றலுக்கு ஈடாக எதுவுமே நம்மால் சொல்ல முடியாது. நன்மையும் தீமையும் சொல்லினால் வருவதால் பேசும்போது குற்றமான சொற்களை சொல்லிவிடாதபடி கவனத்தோடு பாதுகாத்து கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை சொன்னால் நன்மை வரும், கெட்ட வார்த்தைகளை சொன்னால் கெடுதி வரும் என்பது நிச்சயம். நல்ல வார்த்தைகளை சொல்லி நன்மை தேடிக்கொள்ள முடியாவிட்டாலும் ஒவ்வொருவரும் கெட்ட வார்த்தைகளை சொல்லிவிடாமல் பார்த்து கொண்டால் கெடுதி வராமலாவது காத்து கொள்ளலாம். ஆகையினால் நல்ல வார்த்தைகளை சொல்லுவதை காட்டிலும் கெட்ட வார்த்தைகளை சொல்லிவிடாமல் எச்சரிக்கையாக இருப்பதே முக்கியம். அதனால்தான் சொல்லின் கண் சோர்வு காத்து ஓம்பல் என்றார். கெட்ட சொற்களை சொல்லிவிடாமல் இருப்பதுதான் முக்கியம் என்றாலும் நல்ல சொற்களை நல்ல முறையில் சொல்லக்கூடிய சொல்வன்மை இருக்க வேண்டும் என்பதை புறக்கணித்துவிடக்கூடாது. அடுத்த குறள், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பொழிவதாம் சொல். கேட்டார் பிணிக்கும் தகைவராய் கேளாரும் வேட்பொழிவதாம் சொல். அதாவது காதில் கேட்கிறவர்கள் வசப்படுத்த

தன்மைகள் உள்ளதாகவும் பகைவரும் விரும்பத்தக்கதாகவும் பேசுவதான் சொல்வன்மை எனப்படுவது. அதாவது ஒருதன் பேசிவிட்டு நல்ல சொற்பொழிவை ஆற்றிவிட்டு சென்று விட்டால் அதை கேட்காதவன் இப்படிப்பட்ட சொற்பொழிவை நாம் கேட்கவில்லையே என்று அவன் வருந்த வேண்டும். கேட்பவர்களை வசீகரக்கூடியதாகவும் பகைவர்களும் கேட்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடியதாகவும் பேசுவதுதான் சொல்வன்மை எனப்படுவது. கேட்டார் பிணித்தல் என்பது கேட்டவர்களுடைய மனத்தை கவர்ந்து அவர்களை வசப்படுத்தி ஒத்துக்கொள்ளச் செய்வது. கேளாரும் வேட்ப என்பது தனக்கு பகையானவர்களும் அதை கேட்பதில் மகிழ்ச்சியடையும்படி இனிமையாக பேசுவது. கேளார் என்றால் பகைவர். அப்படி பேசுவதற்கு அறிய வேண்டியது

0: திரும்பும் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழே அமுதே நிகழ்ச்சியை வழங்கியவர் திருவருள் லத்தீப் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து என்றென்றும் புன்னகை, இது படத்தோட பேரு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில மதன் கார்கி அவர்களின் வரிகளில் ஆலப்ராஜ் ஹரிணி பாடியிருக்காங்க, கூடவே தேவன் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இது பாடல்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கம். மறுநில எடுத்து ஒரு முக்கியமான விஷயம்தான் வந்து சொல்ல போகிறேன். இலவச தொழில் வழிகாட்டுதல் நடைபெற இருக்குது. எங்கே அப்படின்னா, சதக் அப்துல்லா அப்பா கல்லூரியில் இன்று காலை 10 மணியிலிருந்து 12:30 வரைக்கும் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இலவச தொழில் வழிகாட்டுதல் நேர்முக தீர்வை வந்து எப்படி எதிர்கொள்ளலாம், அதற்கான திறனை என்னென்ன வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த கருத்தரங்கில் வந்து சதக் அப்துல்லா அப்பா கல்லூரியில் வந்து இன்றைக்கி நடத்த இருக்கிறாங்க. இலவச தொழில் வழிகாட்டுதல் ஆசிரியர் பணியில் ஆர்வமுள்ள இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், இல்லத்தரசிகள், கல்வித்துறையில் சாதிக்க விரும்புகிற எல்லாருமே இந்த இலவச நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஓய்வாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்று காலை 10 மணியிலிருந்து 12:30 வரைக்கும் நடைபெற இருக்கிற இந்த இலவச தொழில் வழிகாட்டுதல் நிகழ்வில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்து காலக்கூத்து, இது படத்தோட பேர். கட்டளை ஜெயா அவங்க வரிகளில் ஹரிச்சரண், லலிதா கிருஷ்ணன் பாடியிருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரன் அவங்க இசையில்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பர்ணி நேர்கள், இனி கேட்கலாம் ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள்.
2: அன்பான நேயர்களுக்கு அருமையான வணக்கங்கள். லீவ் லெட்டரில் ஃப்ரம் அப்படின்னா அனுப்புனர், அதாவது யார் அந்த கடிதத்தை எழுதுகிறோமோ அவருடைய பெயர் மற்றும் முகவரி எழுத வேண்டும். டூ அப்படின்னா பெறுநர், யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுக்கு அவங்களுடைய பெயர் மற்றும் அவர்களுக்கு செல்ல வேண்டிய முகவரியை தான் நான் எழுதுகிறோம். இந்த லீவ் லெட்டரில் இன்னொரு நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னென்னா எல்லாம் எழுதி முடிச்சுட்டு, அதாவது பாடி ஆஃப் த லெட்டர், என்ன காரணம், எதுக்கு லீவு, எத்தனை நாள் லீவு, இதெல்லாம் நம்ம எழுதி முடிச்சுட்டு கீழே தேங்க்யூங்கும் முடிச்சுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, எதுக்கு ஒபீடியன்ட்லி போடணும், ஹைப்பதா ஃபேத்ஃபுல்லின்னு.

0: போடலாமே, சின்சியர்லின்னு போடலாமே, லவ்விங்லின்னு போடலாமே, அது எதுக்கு ஒபீடியன்ட்லி மட்டும் போடணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் வர்றது இயல்பு தான். ஒபீடியன்ட்லி அப்படிங்கிறது தமிழில் என்னென்னா தங்களது கீழ்ப்படுதல் உள்ள மாணவன் அல்லது மாணவி அப்படின்னு நம்ம எழுதுறோம் தமிழில் எழுதும் பொழுது. அதே ஆங்கிலத்தில் ஒபீடியன்ட்லி எழுதுறோம். இந்த ஒபீடியன்ட்லி என்கிற வார்த்தை பதத்தை நம்ம ஆசிரியருக்கோ அல்லது ஹெட்மாஸ்டருக்கோ லீவ் லெட்டர் எழுதும்போது மட்டுமே பயன்படுத்துகிறோம். இப்போ மற்ற ஃபெய்த்ஃபுல்லின்னு அப்போ யாருக்கு போடலாம்? ஃபெய்த்ஃபுல்லின்னு சொல்லி எழுதுறது நம்மளுடைய மேல் அதிகாரிகளுக்கு, உண்மையுள்ள, தங்களது உண்மையுள்ள அப்படிங்கும்போது ஃபெய்த்ஃபுல்லி யூஸ் பண்ணலாம். லவ்விங்லி நமது அது வந்து இன்ஃபார்மல் லெட்டரில் வரும், அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அன்புள்ள, தங்களது அன்புள்ள அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல தமிழில், அப்பாவுக்கு எழுதுறாங்க தங்களோட அன்புள்ள மகள், அதுக்கு தான் லவ்விங்லின்னு போடுறோம். சின்சியர்லியும் ஃபெய்த்ஃபுல்லியும் ஏறக்குறைய ஒரே ஒரே ஒரு மீனிங் கொண்ட ஒரு வார்த்தை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று சிக் லீவ் லெட்டர் எழுதிட்டோம், இப்போ அதுக்கடுத்தது அதே லீவ் லெட்டரை இப்போ நான் வேறு ஊருக்கு நான் போகிறேன், ஒரு மேரேஜுக்கு போகிறேன், இல்லை வேறு ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த லீவ் லெட்டர் எழுதும் பொழுது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இதுலேயும் அதே ஃபார்மேட் தான், ஃப்ரம் எழுதுகிறோம், டூ எழுதுகிறோம், அட் ரெஸ்பெக்டட் மேடம் எழுதுகிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ வாண்ட் டு அட்டன் மை பிரதர்ஸ் மேரேஜ் இல்லை சிஸ்டர்ஸ் மேரேஜ் அப்படி அப்படி போட்டு அதேமாதிரி கமா போட்டுட்டு மீதி உள்ளது அப்படி எழுதிடலாம். சரியா? மீதி உள்ளது என்னது? ஐ எம் அனேபிள் டு அட்டன் த கிளாஸ், கைண்ட்லி கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டே. உள்ளூரில் கல்யாணம்னா நம்ம ஒன் டே போடலாம். இதே இது வெளியூரில் எனக்கு திருமணம் நடக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றி நம்ம எழுதணும். பாடி ஆஃப் த லெட்டர் மட்டும்தான் மாறும், மற்றதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் கிராண்ட் GRANT அதுதான் சரியான ஒரு வார்த்தை. சில பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா கிராண்ட் அப்படின்னு போடுவாங்க, ரெண்டுக்கும் உள்ள அர்த்தமே வேறு. கிராண்ட்னா தயவு செய்ய கொடுங்க அப்படிங்கிற மாதிரி, கிராண்ட் கிராண்ட்ங்கிறது பிரம்மாண்டமாக கிராண்டாக நடந்துச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதனால் தயவு செய்ய எந்த தப்பையும் நம்ம ஒரு நாளும் விடக்கூடாது. அதே மாதிரி மேரேஜ் லெட்டர் எழுதும், மேரேஜ் லீவ் லெட்டர் எழுதும் பொழுது எங்கே மேரேஜ் நடக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். ஆஸ் ஐ வாண்ட் டு அட்டன் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் அட் வேலூர் அப்படி எழுதலாம். சரியா? இப்போது இது மேரேஜுக்கு போடலாம். இப்போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால லீவ் வேணும், வீட்டில் அம்மா பார்த்துக்கிற யார் இல்லைன்னா அந்த ஆஸ் சொல்லணும்ல அதுலேருந்து அதை மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதணும். ஆஸ் போட்டுட்டு ஆஸ் ஐ வாண்ட் டு டேக் மை மதர் டு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எழுதலாம். இந்த காரணம் மட்டும்தான் மாறுமே ஒழிய அந்த சிக் லீவ் லெட்டரில் மற்ற ஃபார்மேட் வந்து அதே தான் இருக்கும். சரிங்களா? என்ன கீழே தேங்க்யூங்கன்னு போட்டு யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி போட்டு நம்மளுடைய பெயரை எழுத வேண்டியது தான். அந்த பெயருக்கு நம்ம வலது பக்கம் தான் எழுத சொல்லியிருக்கேன், இடது பக்கம் அதுக்கு பேரலலா அதுக்கு இணையாக அதே கோட்டில் என்ன எழுதலான்னா நம்மளுடைய ஊர் பெயரும், அதுக்கு கீழே நம்ம என்றைக்கு கடிதம் கொடுக்குறோமோ, என்றைக்கு லீவ் எடுக்கிறோமோ அந்த லீவு அந்த அந்த அன்னைக்கு டேட்டு, லீவ் எடுக்கக்கூடிய டேட்டே நம்ம என்ன செய்யலாம் அதிலே எழுதிடலாம். எழுதி முறைப்படி நம்மளுக்கு ஆசிரியருக்கோ அல்லது ஹெட்மாஸ்டருக்கோ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா மிக்க சிறப்பு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம், வழங்கியவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள். கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியிலினி. தாமரை வரிகளில் விஜய் ஆண்டனி இசையில் திப்பு பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்
1: விளம்பரதாரர் 80 வருடங்களாக சைபால்.

கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணின் நிகழ்ச்சியில் அடுத்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கான ஒரு சேவை செய்தி தான். முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை பெறாத பயனாளிகள் மாவட்ட சமூக நல அலுவலகத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்தி தான் விடுத்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை மூலமாக செயல்பட்டு வரக்கூடிய முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே பெண் குழந்தைகளின் பெயரில் வைப்புத்தொகை முதலீடு செய்யப்பட்டு 18 வயது நிறைந்தவுடன், அதாவது 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முதிர்வு தொகை வந்து வழங்கப்படும். அந்த மாதிரி 18 வயது நிறைவடைந்து முதிர்வு தொகை பெற தகுதியுள்ள நிலையில் 510 பயனாளிகள் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த பயனாளிகள் சமூக நலத்துறையை அணுகி முதிர்வு தொகை வந்து கோரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பயனாளிகளின் விவரங்கள் மாவட்ட இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய பயனாளிகள் முதிர்வு தொகையினை வந்து பெற மாவட்ட சமூக நல அலுவலகம், முதல் தளம், மணிமுத்தார் வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலியினை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இத்திட்டத்தின் கீழ் வைப்பு தொகை ரசீது பெற்றுள்ள பயனாளிகள் 18 வயது நிறைந்தவுடன் முதிர்வு தொகைக்கு உடனடியாக மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு எண்கள் 9489589802 திரும்பவும் சொல்கிறேன், 9489589802 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவங்க அறிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்து அரண்மனை 4, இது படத்தோட பேர். விக்னேஷ் ஸ்ரீகாந்த் அவங்க வரிகளில் ஹரிஷ்மா ரவிச்சந்தர் ஸ்ரீனிஷா பாடியிருக்காங்க ஹிப்ஹாப் தமிழா அவங்களோட இசையில். பச்சச்சோ பச்சச்சோ பச்சச்சோ.

நேரம் 7:48. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் உழவர் சந்தை காய்கறிகள் மற்றும் பழங்கள் கிலோவிற்கு என்னென்ன விலைகளில் இன்றைக்கு அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். தக்காளி கிலோவிற்கு 25, கத்தரிக்காய் 46, வெண்டைக்காய் 40, புடலங்காய் 24, சுரைக்காய் 12, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 14, தடியங்காய் 16, அவரைக்காய் 75, கொத்தவரை 28, பாகற்காய் 65, பச்சை மிளகாய் 36, முருங்கைக்காய் 20, பெரிய வெங்காயம் 38, சின்ன வெங்காயம் 65 கிலோவிற்கு, காராமணி 36, கோவைக்காய் 55, வாழைக்காய் 30 கிலோவிற்கு, வாழைப்பூ 1 15, வாழைத்தண்டு 1 10, வாழை இலை 5 20, கீரைக்கட்டு 1 15, மல்லித்தலை கிலோவிற்கு 45, புதினா 65, கருவேப்பிலை 30, வெள்ளரி சாம்பார் ரகம் 10, இஞ்சி கிலோவிற்கு 200, மாங்காய் 45, நார்த்தங்காய் 30, முள்ளங்கி 40, உருளைக்கிழங்கு 26, கேரட் 86 கிலோவிற்கு, ரிங் பீன்ஸ் 110, சௌச்சௌ 38, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 48, காலிஃப்ளவர் 44, குடைமிளகாய் 60, பஜ்ஜி மிளகாய் 80, பட்டர் பீன்ஸ் வரி ரகம் 130, பெரிய ரகம் 170, சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி 170, சேம்பு பெரிய ரகம் 50, நாட்டு ரகம் 40, சேனைக்கிழங்கு 45, சீனைக்கிழங்கு 45, பனங்கிழங்கு 60, வாழைப்பழம் செவ்வாழை 100, நேந்திரன் 50, கோழிக்கோடு 60, எலுமிச்சை பழம் 60 50, ஆப்பிள் 260 40 220 ஆகிய விலைகளில் கிடைக்குது. அன்னாசி 70 60 கிலோவிற்கு, மாதுளை 200 180, கொய்யா சிவப்பு 80, வெள்ளை 60, சப்போட்டா 50 40, பப்பாளி 40 35, நெல்லிக்காய் 50 45, திராட்சை பன்னீர் ரகம் 120, சாத்துக்குடி 80 70, கிர்ணிப்பழம் 50, சீத்தாப்பழம் 100, மால்டா கமல ஆரஞ்சு 180 160 ஆகிய விலைகளில் கிடைக்குது. தர்பூசணி 30, மாம்பழம் கிலோவிற்கு 80 100, பஞ்சவர்ணம் 80, இமாம் பசந்த் 150, பங்கனப்பள்ளி 80, நீளம் 60 அப்படிங்கிறத பாளை மகாராஜா நகர் உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் உங்களுக்காக அறிய தந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சூடான ஆகாரங்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கணும், ஏன்னா குளிர்ந்த காற்று சாரல் மழை வந்தாச்சு. அதனால் வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு சூப்பு வகையை வந்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் கீரை சார்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஒரு வீட்டில் வந்து வாரந்தோறும் கீரை வைப்பாங்க. அந்த கீரை செய்யும் போது அதோட சாறு இருக்குல்ல, அதில் வந்து சீரகம் மிளகு மல்லித்தலை இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த சாறை வந்து வீணாக்காமல் நீங்கள் வந்து சாராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கீரையோட தண்ணியும் வீணாகாது, அதோட சத்தும் இரும்பு சத்தும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அது எல்லாமே இந்த மாதிரி சீசனில் சாப்பிடும்போது உடலுக்கு அந்த இருமல் ஜலதோஷம் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி நிகழ்ச்சியில் எடுத்து பாடல் வந்துட்டுருக்கு ஜோ. இது படத்தோட பேர். சித்துக்குமார் இசையில் விக்னேஷ் ராமகிருஷ்ணா, அவங்க வரிகளில் ஆனந்த் அரவிந்த் தர்ஷன் அவங்க பாடியிருக்காங்க. இது பாடல்

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. வணக்கம் பரணி, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் எது சிறந்தது, இணைய வழி கல்வியா வகுப்பறை கல்வியா? நிகழ்ச்சிகளை அடுத்து சிறப்பாக வழங்க காத்திருக்காங்க கார்த்திகா. நிகழ்ச்சியின் நிறைவா பாடல் வந்துட்டு இருக்கு வாகா. இது படத்தோட பேரு. மோகன் ராஜன் வரிகளில் சித்தன் ராஜ் அவங்க பாடியிருக்காங்க. டி இமான் அவர்களின் இசையில இதோ பாடல்.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

0: பலிதந்தை நீ பாடலோடு நிறைவேற்றது. வணக்கம் பரணி. நேரில் இன்னும் சென்ற நேரத்தில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கும். அதனைத் தொடர்ந்து வழக்கென்று வந்தால் நேரில் நிகழ்ச்சி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கி லா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வழக்கின்று வந்தால் நிகழ்ச்சியை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர்.

0: வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில வருவாய் ஆவணங்களில் ரொம்ப முக்கியமான ஆ பதிவேடு பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் வருவாய்த்துறை ஆவணங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நேற்று இனாம் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சங்கதி என்னவென்றால், ஆ பதிவேடு என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஏ ரிஜிஸ்டர். இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து பொதுவாக தெரிந்திருக்கும். ஆ பதிவேடு அப்படிங்கிறது நிலம் வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் ஆ பதிவேடு என்ற விவரம் நன்றாக தெரிந்திருக்கும். பொதுமக்களின் புழக்கத்தில் ஆ பதிவேடு என்ற சொல் அதிகமாக வழக்கத்தில் இருந்து வருவதையும் நாம் காணலாம். இது வருவாய்த்துறையின் ஒரு முக்கிய ஆவணமாகும். ஒவ்வொரு நில அளவை புலத்திற்கும் உட்பிரிவிற்கும் அதன் விவரம், அதன் தரம், உரிமை முறை முதலிய விவரங்களை தரக்கூடிய கிராம பதிவேடு ஆ பதிவேடு ஆகும். இந்த பதிவேடு கிராமத்தில் உள்ள அனைத்து புலையன்கள் வாரியான விவரங்களை கொண்ட ஒரு நிலையான பதிவேடு ஆகும். இது பதிவேடு வந்து அச்சிடப்பட்டிருக்கும். இது அடிக்கடி திருத்த முடியாத ஒரு நிலையான பதிவேடு ஆகும். இந்த பதிவேட்டில் வரிசை எண் கொடுக்கப்பட்டு பழைய சர்வே எண், உட்பிரிவு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து நிலத்தின் வகைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கும். ர அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா ரயத்து வாரின்னு அர்த்தம். ச அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா சர்க்கார்னு அர்த்தம். இ அப்படின்னு போட்டு, அதாவது இதெல்லாம் இந்த இதெல்லாம் பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. இ அப்படின்னா இனாம், ந அப்படின்னு சொன்னால் நன்சை, பூ என்றால் புன்சை, மா என்றால் மானாவாரி, புற என்றால் புறம்போக்கு, தி ஏ த அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. தி ஏ த, தீர்வை ஏற்பட்ட தரிசுன்னு அர்த்தம். சில நிலங்கள் தீர்வை விதிக்கப்பட்டிருந்தாலும் நிலவரி வசூலிக்கும் போது உரிமை கொண்டாடாத நிலையில் அதனை தீர்வை ஏற்பட்ட தரிசுகளாக வகைப்பாடு செய்யப்படும் ஒரு நிலமாகும். இது போன்ற நிலங்கள் சில மாவட்டங்களில் அனாதீனம் என்று வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கும். தீர்வை ஏற்பட்ட தரிசு என்பதும் அனாதீனம் என்பதும் ஒன்றே. இந்த மாதிரியான விவரங்கள் வந்து அந்த ஆப் பதிவேடிலே இருக்கும். அடுத்தது நிலத்தின் விஸ்தீரணம், அதாவது அந்த சர்வே நம்பர் மொத்தம் எவ்வளவு விஸ்தீரணம் கொண்டதுங்கிற விவரம், தீர்வை முதலியவை குறிப்பிக்கப்பட்டிருக்கும். தீர்வைங்கிறது வரி. அடுத்தது அந்த நிலத்திற்கான பட்டா எண். அடுத்தது நில உடைமையாளரின் பெயர், அதாவது தகப்பனார் பெயருடன் குறிக்கப்பட்டிருக்கும். தற்போது உள்ள ஆப் பதிவேடு 1979 முதல் 1987 ஆண்டு வரை கிராம நிலங்களை ரீசர்வே செய்து புதிய சர்வே எண்கள் கொடுக்கப்படும் போது தயாரிக்கப்பட்டது. நிலத்தில் ஏற்படும் நிலையான மாற்றங்களுக்காக மட்டுமே இந்த ஆவணத்தை திருத்த முடியும். ஆ பதிவேடு விவசாய நிலங்களுக்கு மட்டும் மற்றும் நத்தங்குடியிற்கு மட்டும் என்று தனித்தனியாக ரெண்டு வகையான ஆ பதிவேடுகள் பராமரிக்கப்படுகின்றன. அதுபோன்று நகரங்களுக்கு மற்றும் மாநகரங்களுக்கு என்று தனியாக ஆ பதிவேடுகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த பதிவேட்டில் நிலையான மாற்றம் எதுவும் மேற்கொள்ளப்படும் போது, உதாரணமாக சர்வே உட்பிரிவுகளில் நில ஆர்ஜிதம், நில ஒப்படைவு போன்ற மாறுதல்கள் ஏற்படும் போது அதனை வட்டாட்சியரிடம் பராமரிக்கப்படும் ஆ பதிவேட்டிலும், கிராம நிர்வாக அதிகாரி பராமரிக்கும் ஆ பதிவேட்டிலும் திருத்தம் செய்யப்படும். அதுபோன்று திருத்தம் செய்யப்பட்டதற்கான முழு விவரமும், யாரால் எந்த ஆணையின் கீழ் மேற்படி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது என்ற விவரத்தையும் பதிவு செய்து திருத்தம் செய்த அதிகாரி அதில் சுருக்கமும் இட வேண்டும். அதாவது சுருக்கம், அவர் கையெழுத்தை சாட்டா எழுத வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர் தன்னிச்சையாக ஆ பதிவேட்டை திருத்த முடியாது. இந்த ஆவணத்தின் மூலம் நிலத்தின் முன்பாத்தியஸ்தர்கள் சொல்லக்கூடிய பழைய உரிமையாளர்கள், அவர்களை அடையாளம் காண முடியும். சில போலி ஆவணங்கள் மூலம் ஏற்படுத்தப்படும் உரிமை மாற்றங்களை இந்த ஆ பதிவேட்டின் மூலம் கண்டுபிடிக்க முடியும். அதிகமான உரிமையியல் வழக்குகளில் நீதிமன்றத்தில் உரிமை குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த ஆ பதிவேடு மிகவும் உதவியாக உள்ளது. நீதிமன்ற சாட்சியங்களிலும் இந்த பதிவேடு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆ பதிவேடு பக்கங்களை குடியானவர்கள் விண்ணப்பத்தின் பேரில் கிராம நிர்வாக அதிகாரியிடமிருந்து சான்றிட்ட நகலாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது அந்த முன் உரிமைதாரர் யார் என்பதை நிர்ணயம் செய்ய முடியாத நிலையில், கிரயப்பத்திரத்துக்கு முன்னர் பட்டாவின் மூலம்தான் ஒரு சொத்து அவருக்கு பாத்தியப்பட்டது என்றால், அந்த ஆ பதிவேட்டிலும் அவருடைய பெயர் இருப்பது நன்றாக இதன் மூலம் தொடங்கும். அதன் மூலம் ஒருவர் போலியாக ஆவணம் செய்திருக்கிறார் அல்லது போலியாக பட்டா மாற்றம் செய்திருக்கிறார் என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் இருக்கும் பொழுது

0: இந்த ஆப்பதிவேடை எடுத்து நான் பார்க்கும்போது அந்த ஆப்பதிவேட்டில் உள்ள பெயர்களின் அடிப்படையில் அதன் பரிமாற்றங்கள் நடந்திருக்கிறதா அல்லது வேறு மாதிரியாக நடந்திருக்கிறதா என்பதையும் நாம் கண்டறிய முடியும். இரண்டாவது, அந்த பதிவேட்டை திருத்துபவர்கள் யாருடைய உத்தரவின் பேரில் அதை திருத்தினார், எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அதை திருத்தினார்ங்கிற விவரத்தையும் அந்த அதிகாரி எழுதி அதில் சுருக்கப்பும் இட வேண்டும். ஆகவே இந்த ஆப்பதிவேடு என்பது நில உடைமையாளர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு சான்றாவணம் ஆகும். நன்றி, வணக்கம். மற்றதை நாளை மீண்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியை வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: இதே மர்ப்பம் ஆகாஷ்வாணி தொழில் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 8:14 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளில் நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று காலை 9:02 ஆனந்த பொங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பேச இருக்கிறீங்க. எது சிறந்தது, இணைய வழி கல்வியா வகுப்பறை கல்வியா? யோசிச்சு வைங்க, கால் பண்ணுங்க 9:02-0462-1132. இன்று காலை 10:17 மனம் விரும்பிய பாடல்களை நேரலையை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் மனம் விரும்பதே நிகழ்ச்சியில். இன்று பகல் 12:10 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பிள்ளைகளுக்கு பணத்தின் அருமையை சொல்லிக் கொடுப்பது எப்படி, இதை பற்றி தான் பெண் தோழிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் கருத்துக்களை சொல்ல போகிறீங்க. நிலை நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க அலைபேசியன் 0462-1132-0462-1133. நிலைய வாட்ஸ்அப் எண் 9443-6079. ஆகாஷ்வாணி தொழில் விரிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 நேரம் 8:15. வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: பரதநாட்டியத்தில் தொடர்ந்து நாம் ஆடும் உருப்படி சப்தம். சப்தம் என்பது சாஸ்திரோ சப்தஸ்து வாசகா, சாஸ்திரங்களில் சப்தம் என்பது பொருள் பொதிந்த சொல்லாகும். சப்தத்தில்தான் முதன் முதலில் அபிநயம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியில் சப்தம் பொதுவாக மூன்றாவது உருப்படியாக ஆடப்படுகிறது. சப்தம் என்ற சொல் பொருளுள்ள சொல் என்பது பொருள். சப்தத்தில் ஒரு பாடலின் பொருளை கூற முத்திரைகள் பயன்படுத்தப்படுகிறது. முத்திரை என்பது சாகித்யத்தில் உள்ள பொருளை கைகளினால் அடையாளப்படுத்தி காட்டப்படுவது. உதாரணத்திற்கு, உண்மையை 3 விதமாக நம்மால் கூற முடியும். பொய்யான உண்மை, பொதுவான உண்மை, உண்மையான உண்மை. பொய்யான உண்மை என்பது தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது மாங்காயின் உருவத்தை பலகையில் வரைந்து விடுவார்கள். இது மாம்பழம் என்று மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இது பொய்யான உண்மை. பொதுவான உண்மை என்பது அதே ஆசிரியர் கதிரவன் உதிக்கும் திசை கிழக்கு என்பார்கள். இது பொதுவான உண்மை. உண்மையான உண்மை என்பது நடுக்கடலில் நாம் எந்த பொருளை வைத்தாலும், அதாவது மூழ்குகின்ற பொருளாக இருந்தால் அங்கேயே அது மூழ்கி பூமியை தொட்டுவிடும். மிதக்கின்ற பொருளாக இருந்தால் அது கரையை வந்து சென்று பூமியை தொட்டுவிடும். இந்த வகையில் சப்தத்தில் உள்ள சாகித்யத்தின் பொருளை விளக்குவதற்கு கைகளினால் முத்திரைகளை காட்டி அடையாளப்படுத்தப்படுகிறது. பொதுவாக சப்தம் ராக மாளிகையாக அமைக்கப்படுகிறது. வழக்கமாக காம்போஜி ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் சப்தங்கள் பாடப்படுகிறது. சப்தம் தத்தக்காரத்துடன் தொடங்கப்படுகிறது. தத்தக்காரம் என்பது ராகத்துடன் கூறப்படுகிற தாள சொற்கட்டுகள் ஆகும். பாடலின் ஒவ்வொரு வரிக்கு இடையிலும் அபிநயம் பிடிக்கப்படும் பொழுது தாள சொற்கட்டுகளுக்கு அமைக்கப்பட்ட ஒரு சிறிய நாட்டிய தொடர்பு உள்ளது. தஞ்சை நால்வர் என்று அழைக்கப்படும் வடிவேல் அவர்களால் இயற்றப்பட்ட சப்தம்

0: இந்த முறையில் சப்தங்கள் பாடப்படுகிறது. சப்தம் கடவுளுடைய அல்லது அரசனுடைய மகிமையை போற்றுகிறது. சப்தத்தின் மற்றொரு பெயர் ஜாலமோ, அதாவது போற்றிய பாடல் என்பதாகும். சமஸ்கிருதத்தில் இது யசோகீதம் என்று அழைக்கப்படுகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேர்களை இதுவரை வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தரவாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.

0: rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1-4-555.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: சில நொடிகள்ல இங்கிலாந்து கிளாஸ்கோவில் நடைபெற்று வரக்கூடிய 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கீங்க. நேரம் 8:50.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
6: இயேசுநாதர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், இயேசுவே என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் அப்படின்னு. அவர் தன்னுடைய இரு கைகளையும் அகல விரித்து இவ்வளவு என்று சொல்லி சிலுவையில் உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நேசிப்புக்கு எல்லாம் கிடையாது, அதே போல் மன்னிப்புக்கும் எல்லை கிடையாது. இது இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இயேசுனுடைய சீடர்களில் ஒருத்தன் பீட்டர், அவன் ஒரு நாள் இயேசுநாதர்கிட்ட கேட்டிருக்கான், இயேசுவே நான் வந்து என்னுடைய தம்பிக்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய சகோதரன் கூட, அவனை நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது? ஏற்கனவே 7 தடவை அவனை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போது இயேசு சொன்னாராம், மன்னிக்கிறதுக்கு எத்தனை தடவைங்கிற கணக்கெல்லாம் கிடையாது, எத்தனை தடவை உன்னுடைய சகோதரன் உன்னை கோபப்படுத்துகிறானோ அத்தனை தடவை நீ மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும், அதுதான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவனுக்கு ஒன்றும் புரியல, இது என்ன அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், நாம் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதா அப்படிங்கிறது மாதிரி குழப்பமாக இருந்திருக்கிறான். அப்போது இயேசுநாதர் தன்னுடைய சீடன் பீட்டர்கிட்ட ஒரு கதை சொன்னாராம். அந்த கதை இன்றைக்கு நாம் வந்து எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கதை. அதாவது மன்னிப்பை விரும்புகிறவர்கள் மன்னிக்கவும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய தத்துவம். அந்த இயேசுநாதர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு நாள் அரண்மனையில் உட்காந்து கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். நம்ம அரண்மனையிலேருந்து யார் யார் அரசாங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, யார் யார் திருப்பி செலுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ தான் புரிஞ்சுது, அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒருத்தனே அரசாங்க கடன் ஒரு வாங்கியிருக்கிறான், எவ்வளவு 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கான் கடன். இந்த 10,000 பொற்காசுகளை திருப்பி செலுத்தலை அரசாங்கத்துக்கு. இது மன்னர் கவனத்துக்கு வந்தது. உடனே நம்ம அரண்மனையில் இருக்கிறவனே அரசு கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருக்கான், அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்களாம். விசாரிச்சிருக்கிறாங்க, என்னப்பா நீ எவ்வளவு ஒன்று? ஆமாங்க, 10,000 பொற்காசுகள் வாங்கியிருக்கிறேன், இன்னும் திருப்பி கட்டலைன்றிருக்கான். உடனே அவர் மன்னர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம சட்டத்திட்டப்படி நீ உடனே பணத்தை திருப்பி கட்டிடு, அப்படி உன்னால் கட்ட முடியலன்னா உன்னுடைய வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை அரசு கருவூலத்தில் சேர்த்துக்கிறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னாராம். இவன் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டான், அப்படியே பொத்துன்னு காலில் விழுந்தானா, மன்னா என்னை மன்னிச்சுங்க, என்னால் முடியல, எனக்கு மன்னிப்பு.

0: கொடுங்கோ அப்படின்னு இருக்கான். உடனே அவர் எழுந்திருச்சு, சரி நீ மன்னிப்பு கேட்டுவிட்டேன், அதனால் உன்னை மன்னிக்கிறேன், நீ பணம் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் அவனை விட்டுட்டாராம். பணத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டார், நீ திருப்பி கட்ட வேண்டான்னு. இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதனால் ரொம்ப உல்லாசமாக வந்துகிட்டு இருக்கிறான். தெருவில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப இவங்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் எதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான், அவன் இவங்கிட்ட ஒரு 100 பொற்காசுகள் கடன் வாங்கியிருக்கான். அவன் வந்தான், இவன் போய் அவன் சாட்டையை பிடிச்சிக்கிட்டான், நீ எப்படா என் கடனை திருப்பி கொடுக்க போகிறேன்னு. அவன் இப்போ முடியல, கொஞ்சம் பொறுத்துக்க, அப்புறம் தாரேன்ட்டுருக்கான், அதெல்லாம் முடியாது, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இவன் புடிவமாக சொல்கிறான். இப்போ நிலைமையை பாருங்கள், இவன் ஏற்கனவே இவன் 10,000 பொற்காசுகள் அரசாங்கத்தில் கடன் வாங்கினா அதுக்கு மன்னிச்சு விட்டுட்டார் இவனை. ஆனால் இவன் இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இவங்கிட்ட கடன் வாங்கின இன்னொருத்தன் 10 பொற்காசுகள், அவனை மன்னிக்க தயாராக இல்லை. அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துட்டான். நீதிபதி என்ன சொன்னார், அந்த இவன் வாங்கின பொற்காசுகளை திருப்பி கட்டுற வரைக்கும் ஜெயிலில் இருக்கணுங்கிறது தீர்ப்பு. ஆனால் உடனே இது உடனே அரசர் காதில் வந்து விழுந்தது, சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போனானே ஒருத்தன், அவன் வந்து இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அவனை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்டான் அப்படின்னு. உடனே மன்னர் பார்த்தார், இவனை மறுபடியும் கூப்பிட்டு வர சொன்னார், தபாரப்பா நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டேன், ஆனால் நீ இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை, அதனால் என்னுடைய தீர்ப்பையும் மாத்துறேன், நீயும் அரசு கடன் தீர்ற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாராம். இப்படி ஒரு கதையை இயேசுநாதர் தன்னுடைய சீடருக்கு சொன்னதாக ஒரு வரலாறு. அது என்ன, அதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நாம் வந்து மன்னிக்கப்படணும்னு நாம் விரும்புகிறோம்னா நாம் இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அதனால் நாம் வந்து இன்னொருத்தரை யாரையும் மன்னிக்க மாட்டோம், ஆனால் என்ன இன்னொருத்தர் மன்னிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் வந்து இப்போ இது தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பாவம் மன்னிப்புங்கிறதுலாம் எதுக்குன்னா, அதாவது மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான், அதான் மன்னிக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. அதான் ஒருத்தர் கேட்டாராம், பாவத்திலேருந்து மன்னிப்பு கிடைக்கணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், நான் முதல்ல பாவம் செய்யணும், அப்போ தானே மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு நானான். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த மன்னிப்பின் மகத்துவங்கிறது இயேசுநாதர்கிட்டேருந்து தான் நாம் புரிஞ்சுக்கணும். அந்த இயேசு சொன்ன அந்த மன்னிக்கிற மனோபாவம் இருந்தால் இன்றைக்கி உலகம் பூராவும் அமைதி பூங்காவாக இருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை. அதனால் மன்னிக்கிற மனோபாவத்தை நாம் எல்லாரும் நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இனி கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இணைந்திருங்கள் பண்பலை 102.6.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெற்றும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவோர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கி லா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம் 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நீங்கப்படைகளும் ஆகாஷ்வாணி தொடர் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 9:03. 10 மணி வரைக்கும் ஜாலியாக கேட்டு ரசிக்க போறீங்க ஆனந்த பூங்காற்று. இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம், எது சிறந்தது, இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா? நிகழ்ச்சியில் கலந்துக்க கால் பண்ணுங்க. 0462 2516 1132, 0462 2516 1133. நவீன தொழில்நுட்ப காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நிறைய விஷயங்கள் தொழில்நுட்ப ரீதியாக நமக்கு கிடைக்குது. அதுவும் மாணவர்கள், பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களுக்கான ஒரு கருவிகள், தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் கூட அன்றைய காலகட்டத்திலிருந்து என்றைக்குமே போற்றப்படக்கூடியதாக இருக்கக்கூடியது ஒரு வகுப்பறை கல்வி. என்னதான் இணையம் ஆன்லைன் அப்படின்னு வந்தாலும் கூட வகுப்பறை கல்விக்கு ஈடாகுமா அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கலாம். இருந்தால் கூட வகுப்பறையை தேடி

0: சார்ந்த கருவிகள் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் கூட அன்றைய காலகட்டத்திலிருந்து என்றைக்குமே போற்றப்படக்கூடியதாக இருக்கக்கூடியது ஒரு வகுப்பறை கல்வி. என்னதான் இணையம் ஆன்லைன் அப்படின்னு வந்தாலும் கூட வகுப்பறை கல்விக்கு ஈடாகுமா அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கலாம். இருந்தால் கூட வகுப்பறையை தேடி பயணம் செஞ்சு வந்து சேர விருப்பமில்லாத அல்லது வழி இல்லாத மாணவர்கள் இந்த இணைய வழி மூலமாக கற்றுக்கொள்கிறார்களே, அப்போ அதுதானே சிறந்தது அப்படிங்கிறதும் ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கலாம். இன்றைக்கி இதைத்தான் நாம் பேச போகிறோம். எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஜாலியாக பேசுவோம் இல்லையா, இன்றைக்கி கொஞ்சம் ஜோலியாக பேசலாமா? அதாவது எது சிறந்தது, இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா? பொதுவான கருத்தை விட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன் வச்சா நல்லாயிருக்கும். இந்த கருத்தை நீங்கள் சொல்வதற்கான காரணங்களையும் உங்களுடைய கருத்தை சார்ந்தது அமைஞ்சது அப்படின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முதல் நேரம் சந்திச்சிடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: கோவில்பட்டி சங்கர், சொல்லுங்கய்யா.
1: ஆமா, அன்னைக்கு வகுப்பற கல்வி பயின்றவங்க தானே இன்னைக்கு இணையவழி கல்வியை உண்டு பண்ணிட்டாங்க.
0: எப்படி? சரி,
1: அன்னைக்கு வகுப்பு அன்னைக்கு இணையவழி கல்வி கிடையாது இல்லம்மா. இப்பதான அந்த இணையவழி கல்வி எல்லாம் அது பார்த்தா கண்டு அதை படித்தவங்க போறாமே வகுப்பற கல்வி படித்தவங்கதான் அந்த இணையவழி கல்வியை கண்டுபிடிச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்க. என்னுடைய
0: அருமை அருமை, நன்றி நன்றி. முதல் நேரம் வந்து ஓரிரு வரியில சொன்னாலும் சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் சார். யார் பேசுறீங்க?
2: சோரங்கலிருந்து முத்து ஆசாரி பேசுறேன். குமரி மாவட்டம்.
0: குமரி மாவட்டத்தில இருந்து யார் பேசுறீங்க?
2: முத்து ஆசாரி.
0: முத்து முத்து ஆசாரி, சொல்லுங்க சொல்லுங்க.
2: கேக்குறதா?
0: தெளிவா கேக்குது.
2: சரி, சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள். வகுப்பறை கல்வி வளர்ச்சியில வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. சின்ன வயசுல படிக்கிற பாடங்கள் வந்து எழுத்து எண்ணம் எழுத்து கண்ணாலே தோணும். சொன்ன மாதிரி அஞ்சு வயசுலயே படிக்கிற அந்த பாடங்கள் வந்து எப்போதுமே மறக்க முடியாது. அதே நேரத்துல இணையவழி கல்வியில வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். மக்களை மக்கள் சிலங்களை புரியும், சில மக்களை புரியாது. அது வந்து மறந்து போகும். உதாரணத்துக்கு ஒரு கூட்டல் கட்சியில பாக்கணும்னா பழைய காலத்து வகுப்பறை கல்வி வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாய்ப்பு எண்ணெய் எழுத்து வாய்ப்பெல்லாம் உண்டு. அன்னைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. எல்லாமே கல்வி கடிச்சா பார்க்க முடியிருக்கு. அதனால வகுப்பறை கல்வி சிறந்த சொல்லிக்கொண்டு வாழ்ச்சியுடைய பெரிய நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்த இரண்டு நேருமே வகுப்பறை கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்லி இருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன்மா. நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன். சொல்லுங்க.
3: வகுப்பறை கல்வியா இணைய கல்வியா? எம்மா ரெண்டையுமே ஒதுக்க முடியாது. ஆனா மெயின் டயர் வந்து வகுப்பறை கல்வி. அதாவது தற்காலிக டயர் சொல்றாங்க பாத்தீங்களா, தேவையான பயன்படுத்துவோம்ல, அது வந்து இணைய கல்வின்னு சொல்லலாம். ஏன் ஆனா இன்னொன்னு, அந்த இணைய கல்வியை நம்ம ஒதுக்க முடியாது. எனக்கு வயது இப்ப 67. இந்த நேரத்திலயும் நான் வந்து லேப்டாப் கத்துக்கிறதுக்கு, எனக்கு வீட்டுல இருந்தே கத்துக்கிறதுக்கு அந்த இணைய கல்வி நல்லா பயனுடையதா இருக்கு. ஜிமெயில்னா அது இதுன்னு புதுசு புதுசாலாம் நான் என் வாழ்க்கையிலே கட்டாயம் தெரிஞ்சிருக்க முடியாததெல்லாம் நான் வாழ்க்கை இணைய கல்வினால
0: கத்துக்கிடுறேன்.
3: ஆனா ஒழுக்கம், நம்ம சந்தேகத்தை நல்லா கேட்கறது வந்து நேரடி கல்வி, அதாவது வகுப்பறை கல்வி தான் நல்லது. மாணவர்களுடைய நட்பு வட்டம் அதிகரிக்கும். அதனால வகுப்பறை கல்வியும் தேவைதான், இணைய கல்வியும் தேவைதான். அதிக நல்லது வகுப்பறை கல்வின்னு என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றிங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. மக்களே, இன்றைய ஆனந்த பங்காற்று நேரில் நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எது சிறந்தது, இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன் இல்லையா. இணையவழி கல்வியை சொல்லணும் அப்படின்னா எங்கே இருந்து வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம இணையவழி மூலமாக கற்க முடியும். நேரம், பயண செலவு அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ரொம்பவே மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடத்திட்டம் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வெவ்வேறு பாடநெறிகளை கொண்ட ஒரு பாடத்திட்டத்தை நாம் அணுக முடியும், பாடங்களை தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு வகுப்பறையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்லோ லேர்னர்னு சொல்லுவாங்க, குறைவாக அவங்க படிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். அப்படிப்பட்ட நபரும் நல்ல விரைவாக படிக்கக்கூடிய நபரும் ஒரே வகுப்பறையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தக்கதான் ஆசிரியர்கள் பாடம் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது இணையவழி கல்வியில் இந்த வேகமாக கற்கக்கூடியவர்கள் அது அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இணையவழி கல்வி அப்படிங்கிறது ஒரு தனிநபருக்கு சிறப்பானதாக அமையுமா? ஆனால் அதே சமயம் ஆசிரியரோட நேரடியாக உடனடியாக சந்தேகங்களை உடனுக்குடனே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வகுப்பறை கல்வி கொடுக்கும். நண்பர்களோடு சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கற்கக்கூடிய அனுபவத்தை வகுப்பறை கல்வி கொடுக்கும். இப்போ சொல்லுங்கள், எது சிறந்தது, இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா? பேசலாம் தொடர்ந்து நேர்களோடு. அதற்கு முன்பாக இனிய பாடல், காலேஜிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் கொடுத்துடலாமா? நண்பன் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: பல்கலை அலையலை வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல் விழி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 9:15 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று. மக்களே, இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். எது சிறந்தது? இணைய வழி கல்வியா, வகுப்பறை கல்வியா? கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா இருளையும் போக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக இருக்குது. கல்வி அப்படிங்கிறது முக்கியம், கல்வி கற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம், அது அடிப்படை உரிமையும் கூட. அப்படி இருக்கும்போது அந்த கல்வியை வகுப்பறை மூலமாக கற்கக்கூடியது சிறந்ததாக இருக்குமா, இணைய வழியில் கற்கக்கூடியது சிறந்ததாக இருக்குமா? உங்களுடைய பார்வையில் எது சிறந்தது நீங்கள் நினைக்கிறீங்க? நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: அன்பு சௌரிய அவர்களுக்கு காலை வணக்கம். எந்தெந்த அன்பான குற்றம் அப்பறவன் ஆர்ப்பரித்து விடும் அருவின் ஓசையோடும் பண்பலின் இசையோடும்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி நல்லா இருக்கிறோம்? குற்றாலம் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது?
2: நல்லா இருக்குமா, குளிக்க விடலாம், ஃபுல்லா தண்ணி விழுந்துட்டு இருக்கு, மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்ப மழை லேசு வெறிச்சு இருக்கு,
1: சூப்பர் சூப்பர்,
2: மழை இருக்கதான் செய்யும்.
1: சில சிலு குளிச்சு
2: நல்லா சிறப்பா குளிக்க முடியும்.
1: அருமை அருமை, நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க.
2: கூட்டம் நல்லா இருக்கு.
1: சொல்லுங்க, எது சிறந்தது?
2: அதாமா, கல்வியை தேடி போய் கற்கணுமா, அது வகுப்பு. நேரடியா கற்கலாம், அது இணைய வழி கல்வி. ஒண்ணு தேடி போய், இன்னொன்னு இணைய நேரடி.
1: சரி,
2: தேடி போய் கேட்கற கல்வி தான் சிறந்தது. போனோம்னா பாடத்து சந்தேகம்னா சாப்பிட்டு கேட்டுக்கலாம்.
1: சரி,
2: அடுத்த மாணவர்களோடு கலந்து பேசி ஒரு நல்ல ஒரு பல நினைப்புகள் கிடைக்கும், நல்ல நினைப்புகள்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்கு. பல அறிவு வளர்த்துக்கலாம், ஆசிரியர்கிட்ட கேட்டு அறிவு வளர்த்துக்கலாம். அந்த அந்த பழக்கம் நம்ம கண்டிப்பா ஏற்படும். பொதுவாகவே இணையவழி கல்வியை வந்து பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுவும் கண்டிப்பா தேவை. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பலன்களை நம்ம அறிஞ்சுக்கலாம். இணையவழி கல்விங்கிறது நமக்கு மிக சிறந்தது என்றால் பல்வெளி கல்வி மிக மிக சிறந்தது.
1: ஓ, அப்படி? இரண்டுமே சிறந்தது, ஒன்றை விட
2: சிறந்தது. ஒண்ணு சிறந்தது, ரொம்ப சிறந்தது, ஒண்ணு அப்படிதான் நினைக்க
1: முடியும். அருமை, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீர், வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் சொல்றது யாரு?
3: தேனி மாவட்டம் சின்னமும் சசிகலா பேசுறேன்ப்பா.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: நான் படிக்கிற காலத்துல இணையம் என்னன்னு தெரியாதுப்பா, கருப்பா சேப்பா கூட தெரியாதுப்பா.
1: சரி,
3: நேரு அந்த வகுப்பறை கல்வி தான்ப்பா நாங்கெல்லாம் படிச்சோம். ஒரு ஜாலியா நம்ம ட்ரிப்பு மாறிப்பா, அது படிக்கின்ற காலம் முழுக்குமே எல்லோரோட பழகின்ற ஒரு பண்பு கிடைக்குதுப்பா.
1: சரி,
3: குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து ஸ்கூலுக்கு போனா காலேஜ் போகணுங்கிற ஒரு டைமிங், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்குதுப்பா அந்த பள்ளி கல்வியில.
1: சரி,
3: காலையில காலை 8 மணி 9 மணி போனோம்னா மூளை சுறுசுறுப்பா இருக்க, நாங்களும் சுறுசுறுப்பா இருக்கோம்ப்பா. நான் டீச்சர் எப்படி பாடம் நடத்துவாங்களோ வைப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆர்வம் ஏற்படும்ப்பா. 9 to 10 போறதுனால வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஒழுக்கம் எங்களுக்கு ஏற்படும்ப்பா, குறிப்பிட்ட நேரத்துக்கு போகணும்னு சொல்லி. பிள்ளை ஒரு என் கிளாஸ் எல்லாம் ஒரு 50-60 இருப்பாங்கப்பா.
1: சரி,
3: அப்ப 50-60 பேரோடய கலந்து பழகக்கூடிய பண்பு, ஒரு நல்ல பண்பு, ஒரு கெட்டது எதுவும் செய்யக்கூடாது, அந்த ஒழுக்கத்தை வந்து கடைபிடிக்கிறது வந்து பள்ளி வகுப்பறை தான்ப்பா. ஆனா தினந்தோறும் வந்து மகிழ்ச்சியா போவோம்ப்பா, எந்த துணக்கமும் ஏற்படாதுப்பா. கற்றல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்குப்பா.
1: ஆனா
3: இணையவழி கல்விங்கிறது வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற கல்வி தான்ப்பா, ஏன்னா தேடல் அதிகமா இருக்குது. இணையவழி கல்வி வந்து பிள்ளைகளுக்கு வந்து அதாவது நேரத்தை வந்து மிச்சப்படுத்த வேண்டிய பண்பு இல்லப்பா, ஒரு சோம்பேறித்தனத்தை தப்ப உருவாக்குதுப்பா.
1: சரி,
3: வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாரு பேசுறீங்க?
4: வணக்கம், தேனி மாவட்டம் பெரியவளம் டாக்டர் எம்ஏ இளவன்ற காலை வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், ஐயா சொல்லுங்க.
4: எது சிறந்தன்னு கேட்டீங்கம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் வகுப்பறை கல்வி தான் சிறந்தது. சுருக்கமா சொல்ல போனாமா, இந்த இணையவழி கல்விங்கிறது புதுசா வந்த மனைவி செய்யற சமையல் மாதிரி தான், வகுப்பறை சமையல்ங்கிறது அம்மா செய்யற சமையல்.
1: சரிதான்,
4: அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா செய்யற வகுப்பறை கல்வி
1: கல்விதான் சிறந்தது. நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றி. வணக்கம்
1: வணக்கம்.

எல்லாம் வந்து ஒப்பிட்டு அழகாக சொல்கிறாங்க. மக்களே, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், எது சிறந்தது, இணைய வழி கல்வியா வகுப்பறை கல்வியா? இணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தனி மனிதனுக்கு தேவையான தகவலை வழங்கக்கூடியதாக இருக்குது. வகுப்பறை அப்படிங்கிறது மனிதனை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அருமையாக சொன்னாங்க ஒரு வார்த்தை, அந்த நேர மேலாண்மை. இந்த நேரத்துக்குள்ளே வகுப்பறைக்குள்ளே இருக்கணும், பள்ளிக்கு கல்லூரிக்கு இந்த நேரத்துக்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு நேர மேலாண்மையை உருவாக்கி தருவது வகுப்பறை கல்வின்னு சொல்கிறாங்க. இணைய வகுப்புகளுமே குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போகலை அப்படின்னு சொன்னால் அந்த இணைப்புக்குள்ளே நீங்கள் போகவே முடியாது, அதுவும் அப்போ நேர மேலாண்மை அப்படிங்கிறதுக்குள்ள வருமா? அது மட்டும் இல்லாமல் சில மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வகுப்பறை கல்வியை தாண்டி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னு பிரியமுள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இணையம் மூலமாக நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம இணையவழி கல்வியை தொடரலாமே அப்படின்னு எண்ணத்தை உருவாக்கக்கூடியதாக இன்றைய காலகட்டம் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கு, அதாவது வரும் தலைமுறையினருக்கு, இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கும் இணையவழி கல்வி தான் சிறந்ததாக இருக்குதா? இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவர்களுக்கு வகுப்பறை கல்வியில் அந்த அளவுக்கு நிறைவு கிடைப்பதில்லையோ, அவர்களுக்கு இணையவழி கல்வியே வந்து மனதை பூர்த்தி செய்யக்கூடியதா, அவர்களுடைய அறிவை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குதா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட காலகட்டங்கள்லாம் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படாத நிலையில் வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலமாக கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் தடை இல்லாமல் தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது. அந்த நேரத்தில் ரொம்ப உதவிகரமாக இருந்த அந்த இணையவழி கல்வி இன்றைக்கும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அப்படியே தொடர்ந்தாலே இன்னும் நல்லா இருக்கும். தேடி போய் கற்பதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது. இல்லத்தில் இருந்தவரை கற்றுக்கொள்வது, அதுவும் அதிகமாக இன்னும் ஆழமாக இணையவழியாக கற்றுக்கொள்வது எளிதாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்குதா? பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா, இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6. பாடல் இப்பொழுது ராட்சசி பள்ளி திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: 9:25 உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 ஆனந்த பொங்காற்று. இன்றைய ஆனந்த பொங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். எது சிறந்தது, இணைய வழி கல்வியா வகுப்பறை கல்வியா? நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் கருத்து என்னன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
0: வணக்கம்.
1: நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: அதாவது அந்த காலத்துல வந்து, பழைய காலத்துல நானும் நம்ம எல்லாம் பிறக்காத காலத்துல அந்த பெண் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது வந்து அந்த அம்மா படிப்பாங்களாம், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் வா என்றாள் உன் அன்னைன்னு ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா. அப்போ வந்து அந்த குருகுலத்துக்கு போறதே வந்து அந்த குருகுலத்துல வந்து இந்த காலையிலே பிள்ளைங்களை தயாராக்கி இவங்களும் தயாராக்கி அவங்கள வந்து எப்படி அனுப்பி விடுறாங்க. அப்புறம் பசங்க பள்ளிக்கூடம் போகலாமா, புத்தகத்தை பார்க்கலாமான்னு பசங்க படிப்பாங்க. அந்த குருகுலத்துல போன உடனே, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே, அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் தேவைக்கு ஊக்கம், இப்படி இருக்கச்ச வந்து பசுமரத்தாணி போல பறிந்து கொண்டிருக்கும். ஹலோ,
0: அப்ப வகுப்பறை கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்ல வரீங்க?
1: இல்ல இல்ல, நமக்கு வந்து லாக்டவுன் காலத்துல வந்து உள்ளங்கையிலே உலகம் சொல்லிட்டு கல்விக்கு தடை இல்லாம வந்து இணையவழி கல்வி நமக்கு ரொம்ப உபயோகமா தானே இருந்தது. இருந்தாலும் அதை கத்துண்டோ இதை வீட்டுல வச்சுட்டு சில டவுட்ஸ்களை வந்து நாம அப்பப்ப பாக்குறதே வந்து நம்ம முத அது நம்ம அவங்க சொல்லி தரத்தே நோட்ஸ் எடுக்கிறதே அப்புறம் வந்து அதை மனப்பாடம் பண்றதே மனசுல பதிஞ்சிரும். அதுல சில டவுட்ஸ் இருக்கிறதே வந்து இந்த தமிழ் உரை மாதிரி இதுல வந்து அப்புறம் கைடு மாதிரி இதுல வந்து பாத்துட்டு நாம வந்து ஜரூரா கல்வியில வந்து சாதனை புரியலாம்.
0: அப்ப இரண்டுமே வேணுங்கிறீங்க?
1: ஆமா ஆமா ஆமா, நாம இரண்டுமே தவிர்க்க முடியாது. ஆனா குருகுல கல்விங்கிறது மிக மிக இன்றியமையாதது. இணைய வழி கல்வி என்பது தவிர்க்க இயலாது,
0: தவிர்க்க இயலாதது. அருமை, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலம்
0: நலமா இருக்கிறோம், ரொம்ப நல்லாச்சு பேசி சொல்லுங்க.
2: ஆமாமா, அதாவதுமா வகுப்புறை கல்வி தான். அதுல பாத்தீங்கன்னா வெறும் கல்வி மட்டும் கிடையாது, நல்ல பழக்க வழக்கங்கள், டிசிப்ளின், இதெல்லாம் வந்து ஒரு வகுப்பறையில தான் நம்ம கத்துக்கிட முடியும். அதே மாதிரி முகம் தெரிஞ்ச நட்புகள் கிடைக்கும்.
0: சரி,
2: இணையவழி கல்வியில முகம் தெரியாத நட்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இதுல வந்து நம்ம டிசிப்ளினா குளிச்சுட்டு எல்லாமே அந்த வகுப்பறைக்கு போகும்போது அந்த வந்து டிசிப்ளின் வந்து வளரும்.
0: சரி,
2: வீட்டுல இருந்து இணையத்துல பாக்கும்போது அவர் பல்லு கூட தேய்ச்சிருக்க மாட்டார்.
0: சரி,
2: ஆனா பாடம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஆனா கல்வியில முன்னேற்றம் இருக்கும், அதே சமயத்துல ஆரோக்கியத்தை பாக்கணும்ல, அதுல பின்னடைவை சந்திச்சிருவாங்க. அதனால எப்போதுமே வந்து இந்த வகுப்பறை கல்விங்கிறது வந்து என்னைக்குமே ஒரு ஞாபகப்படுத்தக்கூடியது. ஞாபகம் வருதுன்னு அந்த பாட்டு வருது இல்லாத மாதிரி அந்த பள்ளி கால ஞாபகங்கள்லாம் வரும். இதுல என்ன வரும், ஒண்ணுமே நம்ம வீட்டுல இருந்து இணையத்துல படிக்கும் போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்காது, அனுபவங்கள் கிடைக்காது. ஆனா படிச்சு வேலைக்கு போயிடலாம், வேலைக்கு போனாலும் வீட்டுல இருந்தே பாப்பாரு வேலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். அதனால கண்டிப்பா வந்து வகுப்பறை கல்வி வந்து ஒழுக்கம் எல்லாத்தையுமே கத்துக் கொடுக்க முடியாதுமா.
0: அருமை அருமை, நன்றி நன்றி.
2: அதனால வகுப்பறை கல்வி தான் என்னைக்குமே நமக்கு தேவை.
0: நன்றி நன்றி, அருமையா சொல்லியிருக்கீங்க.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
3: மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுதாம் உலகருட்டி மேடம்.
0: சொல்லுங்க.

0: நடந்துகிட்டே பேசுறீங்களா,
1: நல்லா என்ன மேடம்,
0: நடந்துகிட்டே பேசுறீங்களான்னு.
1: உட்காந்துட்டேன் மேடம், உங்க குரல கட்டுன்னு உட்காந்துட்டேன், லைன் டப்பக்குன்னு கிடைக்குது. சரி மேடம், வந்ததுன்னா அது ஒரு சந்தோஷம் தானே எங்களுக்கு.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வகுப்பு ரொம்ப முக்கியமா இருந்தது. என் மன அனுபவத்தை வச்சு சொல்லுவேன். இந்த கொரோனா டைம் வந்து பாத்தீங்களா, அப்ப இந்த இளையதளம் தான் ரொம்ப முக்கியமா பயனை கொடுத்தது. அவங்க வந்து போவாம ஐயா வந்து ஒரு யுவாலிச்சோடு வச்சு அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பண்ணி
0: சரி
1: இப்ப உள்ளவங்க அந்த ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு பெருந்தன்மையா கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு இளையதளம் ஒரு முக்கிய காரணம். அதனால வந்து வரவேற்கிறதா. 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாய் வீடு, இப்ப உலக வீடு இன்டர்நெட் வந்து வந்ததுக்கு அப்புறம்
0: சரி.
1: ஆனா எனக்கு சர்வதேச அம்மா கிட்ட அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்க உண்டு, இப்ப படிச்சுக்கலாம் மேடம். அதுக்கப்புறம் பூரா நமக்கு முக்கியமா ஏன்னா என் அனுபவத்துல பிள்ளை அனுபவத்தையும் சொல்லுதேன், 8க்கு அப்புறம் பூரா இணையதளம் தான் முக்கியமா உயிர் கொடுத்தது அவனுக்கு.
0: ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வகுப்பறை கல்வி அப்படிங்கிறது, ஆனா அதை தாண்டி இணையவழி கல்விதான் ரொம்ப சிறப்பானதா இருக்குது அப்படிங்கறது நேயருடைய கருத்தா இருக்குது. இருந்தா கூட சொன்னாங்க இல்லையா, இப்ப பள்ளிக்கு வந்து நம்ம தேடி சென்று கல்வி நாம பெறுவோம், ஆனால் இணைய வழியில் நம்ம இல்லத்தில் இருந்தவாறே இணைய வழியாக நம்ம கல்வியை பெற முடியும். ஒரு மாணவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக அவரால் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போக முடியல அப்படின்னா அந்த விடுபட்ட பாடங்களை திரும்பவும் வகுப்பில் போய் கேட்டு அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது. திரும்ப அதை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க தேர்வுகளில் நல்லா எழுதி மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமானது. அதே சமயம் இணைய வழி கல்வியாக இருந்தால் உடல்நிலை சரியில்லாட்டால் கூட பரவாயில்லை, இணைய வழியாக நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே நாம் இருந்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது வகுப்பறை கல்வியை காட்டிலும் இணையவழி கல்வி சிறந்ததா அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வருது. இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அதற்கு முன்பாக
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
0: நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வாங்க. பாடல் கோவில் திரைப்படத்துல இருந்து காலேஜுக்கு போவோம் பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: தகவல்களை அள்ளி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz 9:37 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆனந்த பூங்காற்று. மக்களே, இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் எது சிறந்தது, இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா? இன்றைய தலைமுறையினர், அதாவது மாணவர்களுக்காக கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்காக, கற்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களுக்காக, வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கல்வியினுடைய சிறப்பு மேன்மை அறிந்தவர்களுக்காக இரு வகையில் இப்போ கல்வி வந்து இருக்குது. ஒன்று வகுப்பறை கல்வி, இன்னொன்று இணையவழி கல்வி. இன்றைய மாணவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இணையவழி கல்வி இருக்குதா, வகுப்பறை கல்வி இருக்குதா? வகுப்பறை கல்வி தான் சிறந்தது அப்படின்னா ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இணையவழி கல்வி தான் சிறந்தது அப்படின்னா இணையத்தை மட்டுமே பார்த்து வளரக்கூடிய அந்த மாணவனுடைய மனநிலை குணநிலை எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் சிந்தித்து பார்த்து எது சிறந்தது அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர கருத்து என்னன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: உச்சரமமான காலை வணக்கம் நெல்லை பெண்பலைக்கு.
0: அப்ப எனக்கு இல்ல,
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம், ஈரோடு மாவட்டம்.
1: ஆமா மேடம், நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கிறேன் சோமசுந்தரம், சொல்லுங்க
1: மேடம். வகுப்பறைய இணையதளமானு கேக்குறீங்க?
0: ஆமா ஆமா, எது சிறந்ததுன்னு கேக்குறேன்.
1: எது சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா வகுப்பறைதாங்க. அதுதான் நிறுத்தி நிதானமா நம்ம சொல்லி கொடுக்குற பாடத்தை நன்றா கவனிச்சு நல்லா படிச்சு இன்னைக்கெல்லாம் படிப்பறை வரையும் இன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுகளா ஆயிருக்காங்க. இணையதளம் வருது, எல்லாரும் இணையதளத்திலேயே போக முடியாதுங்களா மேடம்? அது எல்லாரும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் வேணும், கொஞ்சம் படிப்பு அறிவும் கொஞ்சம் அதிகமா வேணும். இது வந்து அப்படி கிடையாது. வகுப்பறை வந்து நம்ம சொல்லி கொடுத்த பாடத்தை அப்படியே பாடம் படிச்சு இன்னைக்கு நல்லா படிச்சு திறமையுள்ள ஆளுகளும் எல்லாமே ஆயிருக்கிறாங்க, இணையதளத்துல ஆயிருக்கிறாங்க. இருந்தாலும் அதனுடைய சிறந்தது என்ன சொல்லணும் பார்த்தோம்னா வகுப்பறை தான் மேடம், என்னுடைய கருத்து.
0: அருமை அருமை, நன்றி நன்றி சோமசுந்தரம், நன்றி. நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். ரேடியோ வால்யூமா கம்மி பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் தெளிவா. வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
0: வணக்கம் ஏர்வாடி சுல்தானி அம்மா.
1: கல்வித்தான் மேடம் சிறந்தது. ஏனென்றால் இப்போ காலத்துல இந்த பால்வாடின்னு ஒரு ஸ்கூல் ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த குழந்தைகளை அங்க எல்லா குழந்தைகளும் ஒரே யூனிஃபார்ம் தான். அங்க அங்க சின்ன பிள்ளையிலே இந்த வேற்றுமை இல்லாம வளர்ந்துருதுவோம். வேற அங்க ஒன்போல உட்கா வச்சு அங்க உள்ள சாப்பாடு தான் சாப்பிடணும் பால்வாடில. அது எந்த பணக்கார பிள்ளையா இருந்தா ஏழைகள் விட்டு பிள்ளையா இருந்தா அங்க அந்த பாகுபாடு கிடையாது. முட்டை கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒன்போலதான் முட்டை கொடுக்கணும்.
0: சரி, அப்ப அந்த பாகுபாடை போக்கக்கூடிய வகுப்புறை கல்வி தான் சிறந்ததுங்கிறீங்க.
1: அங்க உள்ள பிள்ளைகள் இப்பமே சித்திரை வைகாசி நம்ம வெளியே விட சொல்லி கொடுத்தாலும் மனப்பாடு ஆகாது.
0: சரி,
1: அங்க இந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறது இல்ல, அங்க இருந்தே ஜனவரி அந்த ரெண்டு வயசுல கொண்டு சேர்த்திருந்தாங்க. அங்க இருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அங்க இருந்தே நல்லா ஏபிசிடி எல்லாம் எல்லாம் பார்த்து அதே ஃப்ரூட்ஸ் சொல்லிடும். அப்ப அஸ்து வாரமே அங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வளர்ந்த பிறகு பனிரெண்டாம் கிளாஸ் பையன்கிட்ட கேக்க, நீ ஆன்லைன்ல உட்காந்து டியூஷன் படிங்க, நேரே போனா தாமா நல்லா விளங்கும்
0: அப்படின்னு.
1: இதுல வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இவங்க அங்க எங்க பாப்பாவது, அதை நேரா போனானைக்கு அங்க பாக்க முடியாது. வேற அங்க போன உடனே நம்ம இப்ப ஸ்கூலுக்கு போன உடனே காலையில வாய்ப்பாடு, எந்த புள்ள தன்னால உட்காந்து உருப்போடுது, அங்க வாய்ப்பாடு சொல்லி குடுக்கறத வச்சே அதுவும் தன்னால எல்லாம் படிச்சிடும்.
0: சரி, அப்ப வகுப்பறை கல்விதான் சிறந்தது அப்படிங்கறது
1: வகுப்பறை கரை. இதுல இதெல்லாம் பாக்கும்போது வகுப்பறை அஸ்துவாரம் தான் நல்லா இருக்கு.
0: நல்லா இருக்குது. நன்றிம்மா, நன்றி, அருமையா சொல்லி இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இணையவழி கல்விங்கிறது கொஞ்சம்
0: கஷ்டம்தான்.
2: நம்ம பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு அந்த பாடங்களை நம்ம கேட்டு அது திரும்ப சாயந்தரம் வந்து அத வந்து திரும்ப படிக்கும் போது நமக்கு மனசுல நல்லா பதியும். இணையவழி கல்வி வந்து அது வந்து நம்ம பார்வைக்கு தான் சரியா இருக்குமே தவிர
0: சரி
2: அது வந்து நமக்கு படிப்புக்கு போதுமானதா இருக்காதுமா? நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். எது சிறந்தது அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா? நாம கற்ற காலகட்டத்தில் ஒருவேளை இணைய பயன்பாடு அதிகமாக இருந்திருந்துச்சு அப்படின்னா நாம ஒரு மாணவர்களாக இருக்கும் பொழுது எதை தேர்ந்தெடுத்திருப்போம், எது சிறந்ததாக நம்முடைய பார்வையில் இருந்திருக்கும்? மாணவர்களுடைய பார்வையில் இருந்தும் இதை பார்க்கலாம், பெற்றோர்களுடைய பார்வையில் இருந்து இதை பார்க்கலாம், ஆசிரியர்களுடைய பார்வையில் இருந்தும் இதை நம்ம பார்க்கலாம். எது சிறந்தது, இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா? தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த கல்வி முறை சிறந்தது அப்படின்னு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்னு பெற்றோர் ஸ்தானத்திலிருந்து நம்ம யோசிக்கணும். ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் பொழுது இணையவழியில் வரக்கூடியவர்களும் ஆசிரியர் தான், வகுப்பறையில் இருக்கக்கூடியவர்களும் ஆசிரியர்கள் தான். இருந்தால் கூட எந்த ஒரு ஆசிரியர் சரியான ஒரு வழிகாட்டுதலை காட்ட முடியும், ஒரு ஆத்மார்த்தமாக காட்ட முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். அதே சமயம் இதையெல்லாம் பெறக்கூடிய மாணவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுப்பது எந்த கல்வி முறையாக இருக்கும், எது சிறந்ததா அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி மூன்று பேருடைய மனநிலையில் இருந்தும் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து இன்றைய ஆனந்த பங்கற்ற நேரலை நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. பாடல் இப்போ பள்ளி காலகட்டத்திலிருந்து பாடல், அதாவது சாட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நேரம் 9:47 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் வன்மலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனந்த பூங்காற்று பேசிட்டு இருக்கிறோம். எது சிறந்தது, இணைய வழி கல்வியா வகுப்பறை கல்வியா? வணக்கம். ஹலோ, வணக்கம். பேட்டை சண்முகம் மாரிமுத்து, சொல்லுங்க.
2: நீங்க
1: பேசுறது தெளிவா இல்ல, கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல நீங்க பேசுறீங்களா? கொரோனா காலகட்டத்துலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க.
2: அந்த டைத்துல வந்து ரொம்ப கை கொடுத்தது மேடம். அந்த வகுப்பறை கல்வி வந்து ரொம்ப சிறந்தது தான் என்னை பொறுத்தவரையில. சில டயங்கள்ல வந்து அந்த இணையவழி கல்வி வந்து நமக்கு கை கொடுக்கும் மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வகுப்பறை கல்வி வந்து ஓபி அடிக்க முடியாது. ஒரு நாள் வர நாள் மறுநாள் நம்ம வீட்டுக்கு தகவல் வந்துடும்.
1: ஆனா
2: இணையவழி கல்வி வந்து அப்படி கிடையாது. ஆமா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பையனே வந்து அங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பான், கேம் விளையாண்டுகிட்டு இருப்பான். நம்ம பக்கத்துல போனோம்னா டக்குன்னு போன வாரத்துக்குள்ளதான் இது பண்ணுவான்.
1: சரி.

0: போன வாரம் கிளாஸ் நடந்தா அதை இப்ப காட்டுவான். இந்த மாதிரி நடந்திருக்கு. கண்டிப்பா வந்து வகுப்பறை கல்விதான்
1: சிறந்தது. அருமை அருமை. நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. உண்மையிலேயே அந்த காலத்துலலாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு ஒரு குழந்தைய விடும்போது அது கத்துறதா இருக்கட்டும், அடித்து பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இன்றைய காலகட்டம் மாறிடுச்சு. இன்றைய குழந்தைகள் ஆன் பண்ணு, கிளாஸ் இப்போ ஆரம்பிச்சிடும், டைம், சீக்கிரமாக அந்த இணைப்புக்குள்ளே போ அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் ஆகிப்போச்சு. இருந்தால் கூட எது சிறந்தது உங்களுடைய பார்வையில்? நிகழ்ச்சியில் அவர்களுடைய அடுத்த நேர்கருத்து கேட்கலாம். வணக்கம். ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிங்கம்மன் சகோதரி,
1: நலமா இருக்கிறீங்க? சொல்லுங்க.
2: வாழ்த்துக்கிழமா. எது சிறந்தது? இணைய வழி கல்வியா அல்ல வகுப்பறை கல்வியான்னு கேட்டிருக்கீங்க.
1: ஆமா,
2: உண்மையிலேயே வகுப்பற கல்வி தான் ஒரு மனிதனுக்கோ ஒரு குழந்தைகளுக்கோ ஒரு சின்ன இது பெரியவங்களுக்கோ எல்லாத்துக்குமே இந்த வகுப்பற கல்வி தான் புரியும். ஒரு காலகட்டத்தில் நமக்கு பெரும் தொற்றுகள் இருந்து அப்ப வந்து மக்கள் ஒன்று கூடி இருக்க முடியாத காலகட்டங்கள்ல இந்த இணைய வழி கல்வி வந்து இருந்தது. அப்போ அந்த காலத்துக்கு சரியா போச்சு. ஆனா எப்பவுமே வகுப்பறையில ஒரு வகுப்பாசிரியரோ அல்லது ஒரு ப்ரொஃபஸரோ சொல்லி கொடுக்கிற விளக்கங்களோ நாம பார்க்கும்போதுதான் அந்த கல்வியானதுக்கு தரமும் நல்லா இருக்கும், நமக்கும் புரியும்படியுமா இருக்குமா.
1: சரி,
2: அதை வாய்ப்பளித்த நெல்ல ரெயின்போக்கு நன்றியம்மா.
1: நன்றி நன்றி. வகுப்பறை கல்விதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் நிறைவான நேயர் கருத்து கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: தேனியில இருந்து நீதி மோகன்மா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: வகுப்பறை கல்லூரியம்மா,
1: வகுப்பறை கல்விதான் சிறந்தது.
3: ஆமா, அது பல நண்பர்களை அவங்க உறவினர்களை அவங்க அம்மா அப்பா இப்படி எல்லாத்தையும் சந்திச்சு அந்த பாண்ட் வந்து பெரிய பாண்ட் வரைக்கும் இருக்கும். நான் 85-88 வந்து மதுரை தேராஜி காலேஜ்ல படிச்சேன்.
1: சரி,
3: இன்னும் ஒரு 10 நண்பர்களை வந்து கையில வச்சிருக்கேன். 40 வருஷம் ஆச்சு போன்ல கான்டாக்ட்லாம் வந்து அந்த வகுப்பறை கல்லூரியில எனக்கு கிடைச்சது.
1: சரி,
3: சாதி மத பேதம் இல்லாம பழகிறது, ஒருத்தர் சாப்பாடு இன்னொரு சாப்பாடு வாங்கிக்கிறது, இது எல்லாமே அதுல கிடைக்கிறது. நட்பு வட்டாரத்துல கிடைக்குமா, பாட ஒரு பக்கம் இருந்தாலும் நட்பு வந்து ஒரு பக்கம் இருக்குமா.
1: சரி,
3: ஒவ்வொருத்தனோட வளர்ச்சி வந்து கண்ணால பாக்குற பல பேர் வாத்தியாரா இருக்காங்க, ப்ரொஃபஸரா இருக்காங்க, டிஎஸ்பியா இருக்காங்க, எல்லாருமே அந்த பழக்க வழக்கங்கள வந்தது பெருமையா இருக்குமா.
1: அருமை அருமை. நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி மகளே. இதுவரைக்கும் இன்றைய ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் நாம் பேசினோம், எது சிறந்தது, இணையவழி கல்வியா வகுப்பறை கல்வியா. இணையவழி கல்வி அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கேருந்து எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம கற்க முடியும். நேரம் பயண செலவு மிச்சமாகும். உலகத்தரம் வாய்ந்த பாடநெறிகளை கூட நாம் எளிதாக அணுக முடியும். கற்றல் வேகமுள்ள மாணவர்கள் அவங்களுடைய பாடத்தை அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். வேலை செய்யக்கூடியவங்க, தொலைதூர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன? கவனச்சிதறல் அதிகம் ஏற்படலாம். வீட்டில் தானே இருக்கிறோம், அசால்ட்டாக கூட நம்ம பாடத்தை கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். சமூக திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வளர்வதற்கான வாய்ப்பு குறையலாம். அது மட்டும் இல்லாமல் இணைய வழி கல்வி அப்படின்னாலே அந்த இணைய வசதி, அதை குறித்த அந்த சாதனங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும். அதை வாங்கக்கூடிய நிலையில் அவர்கள் உள்ளவராக இருந்தால் மட்டுமே அந்த இணைய வழி கல்வியை அவங்க கற்க முடியும். இதே இதான் வகுப்பறை கல்வின்னு சொல்லும் பொழுது நண்பர்களோடு இணைந்து கற்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒழுக்கம், நேரத்தை பின்பற்றுறது, குழுப்பணி, இந்த மாதிரியான வாழ்க்கை திறன்கள் வகுப்பறை கல்வி மூலமாக வளரும். அதே சமயம் குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகுது. பயண செலவு, நேர விரயம் இருக்குது. ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட வேகத்திற்கு ஏற்ப கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அப்படி பார்த்தா இணையம் அப்படிங்கிறது தகவலை வழங்கக்கூடியதாக மட்டும்தான் இருக்குது. வகுப்பறை மட்டும்தான் மனிதனை உருவாக்குது. இணையதளம் 1000 பதில்களை கொடுக்கலாம், ஆனால் எந்த பதில் சரி அப்படிங்கிறத உணர்த்துறது வகுப்பறை ஆசிரியர் மட்டும்தான். இணையவழி கல்வியில் பாடம் கிடைக்கும், ஆனால் வகுப்பறை கல்வியில் நட்பு, பண்பு, ஒழுக்கம், தலைமைத்துவம் இதெல்லாம் கிடைக்கும். இணையத்தில் கேள்வி கேட்டால் பதில் கிடைக்கும், ஆனால் வகுப்பறையில் கேள்வி கேட்டால் பதிலோடு சேர்ந்து சிந்தனையும் உருவாகும். இணையம் நிறைய திறமைகளை வளர்க்கலாம், ஆனால் வகுப்பறை தான் மனித மதிப்புகளை வளர்க்குது. வைஃபை இணைப்பு அறிவை நமக்கு இணைக்கலாம், ஆனால் ஆசிரியரோடு நாம் இணைஞ்சிருக்கக்கூடிய இணைப்பு இதயங்களையே இணைக்கும். கல்வி அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்குறோம்?

தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக மட்டுமல்ல கல்வி, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் கல்வி. இணையம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவு கடல் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் மூழ்காமல் முத்தெடுக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது வகுப்பறை ஆசிரியர் தான். நாளைய கல்வி ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது, எப்படி சிறப்பாக கற்கலாம் அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு இணையவழி மூலமாக நம்ம பாடத்தை நடத்தலாம், ஆனால் ஒரு மாணவருடைய கண்ணீரை அவனுடைய மனமறிந்து, அவன் கண் பார்த்து, அவனுடைய முகமறிந்து கற்றுக் கொடுக்கக்கூடியது ஒரு வகுப்பறை ஆசிரியரால் மட்டும்தான் முடியும். இணையவழி கல்வி ஒரு சிறந்த கருவி தான், ஆனால் வகுப்பறை கல்வி ஒரு சிறந்த அடித்தளம். கருவி மட்டும் நமக்கு போதாதுங்க, அடித்தளமும் வேணும். அப்படி பார்க்கும்போது ஆசிரியர் இல்லாத இணையம் தகவலை தரும். இணையத்தை பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர் எதிர்காலத்தை உருவாக்குவார். ரெண்டுக்கும் இடையில போட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை, இணையத்துக்கும் வகுப்பறைக்கும் இடையில போட்டி அப்படிங்கிறது இல்லை. ரெண்டையும் இணைக்கக்கூடிய அறிவுக்கும் அறத்துக்கும் இடையில்தான் வெற்றி. அறிவை மட்டுமே தரக்கூடிய இணைய வழியை காட்டிலும் அறிவோடு சேர்ந்து அறத்தையும் பண்பையும் கற்றுத்தரக்கூடிய பள்ளிக்கல்வியே, வகுப்பறை கல்வியே சிறந்தது.

0: மக்களே, இதுவரைக்கும் ஆனந்த பங்காற்ற நேர நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துரைத்த அன்பு நெஞ்சுகளுக்கும் கேட்டு ரசித்த நெய்ய நெஞ்சுகளுக்கும் நன்றி சொல்வது நிலைவன்மலை 102.6. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா. இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனை தொடர்ந்து நிகழ்ச்சி உங்களுக்காக இருக்குது, காத்திருங்க. பண்பலை 102.6 இணைஞ்சிருங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கிலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிதி உதவி பெறும் நிகழ்ச்சி.
2: We bring you a talk on grievance redressal and institutional mechanism in India's new labor codes by Govind Ram, Deputy Secretary, Ministry of Labor and Employment. This talk was part of a webinar organized by the Department of Justice.
3: As regards to grievance redressal and institutional mechanism is concerned,

காத்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நான் கேள்வி கேட்க காத்திருக்கேன். என்ன கேள்வினா, உலக ஓசோன் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பதிலோட பாடல் கேட்க நீங்களும் ரெடியாக இருங்க. இந்த நேயருக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் 10:26 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்புதே. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணுமா அழைக்கலாம். 0462-625-1132 மற்றும் ஒரு எண் 0462-625-1133 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதோட உங்களுக்கான கேள்விகள் நிறைய இருக்குது. அடுத்து வரும் நேயர் யார்? வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புண்ணிய நகர் ஜெயக்குமார்.
1: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படம் வந்து மோனலிசா என் மோனலிசா. அது பி ராஜேந்தர் பாடல் எழுதி பாஸ் பண்ணி பண்ண பாட்டு
1: பாடல் கொடுத்துடலாம். ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? உலக ஓசோன் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக ஓசோன் தினம்
2: குறிப்பிடுங்களா?
1: செப்டம்பர் 2 செப்டம்பர் 16 செப்டம்பர் 2 தவறான பதில். செப்டம்பர் 16 தான் சரியான பதில். நன்றி. உங்களுக்கான பாடல் வரும். நன்றி நன்றி நன்றி. செப்டம்பர் 16 தான் உலக ஓசோன் தினம் வந்து கொண்டாடப்படுது. இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தினம்தான் செப்டம்பர் 16. சூரியனில் இருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்களில் இருந்து பூமியை பாதுகாக்கும் பெரிய வேலையை தான் ஓசோன் படலம் வந்து செய்கிறது. நாம் பயன்படுத்தக்கூடிய ஏசி, ஃப்ரிட்ஜ், இதிலிருந்து வெளிவரக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன், அதே போல் தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய புகை நச்சு வாயுக்கள், இதெல்லாம் சேர்ந்து ஓசோனோட மூலக்கூரை வந்து உடைச்சி ஓசோனில் வந்து துளை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறது தான் அறிவியல் உண்மை இல்லையா? செயற்கை பயன்பாட்டை நம்ம அதிகம் குறைச்சி இயற்கை பயன்பாட்டை நம்ம அதிகரிக்கும் போது தான் இயற்கையும் பாதுகாப்பாக இருக்கும், நம்மளுடைய ஆரோக்கியமும் பாதுகாப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேருக்கு கேள்வி கேட்கலாம். அதுக்கு முன்னால் இன்று பிற்பகல் 2 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை 9443-607-94 இந்த எண்களுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இன்று பிற்பகல் 2 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி தான். மரகத மணி என்று அழைக்கப்படும் பிரபல இசையமைப்பாளரின் பிரபலமான பெயர் என்ன? மரகதமணி என்று அழைக்கப்படும் பிரபல இசையமைப்பாளரின் பிரபலமான பெயர் என்ன? யோசிச்சு வைங்க. அடுத்து வரும் நேயர், இப்போ இந்த நேயருக்காக பாடல்.
3: ஹலோ, மோனிஷா ஹியர். ஹூ இஸ் காலிங்?

0: இப்ப உங்களுக்கு என்ன வேணும்?
1: வேண்டும் வேண்டும் காதல் வேண்டும் தருவாயா?

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தான்.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
6: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் யாருன்னு பாத்துக்கலாம். வணக்கம்.
7: காலை நிகழ்ச்சியை பொறுமையோடும் பொறுப்போடு வழங்கி கொண்டிருக்கீங்க அன்பு சகோதரி சசிகலா. எடுத்துக்கு வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு நேயர் பார்க்கலாம். வசந்த நல்மறைங்களா மேடம்?
6: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கிறேன் மேடம். உங்க நிகழ்ச்சிக்கு எப்படி இருப்போம், உற்சாகமா தான் இருப்போம்.
6: சரிம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? மரகதமணி என்று அழைக்கப்படும் பிரபல இசையமைப்பாளரின் பிரபலமான பெயர் என்னது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏ வந்து அண்ணாமாச்சாரியார், அண்ணாமாச்சாரியார். ஆப்ஷன் பி MM கீரவாணி.
7: அண்ணாமாச்சாரியா?
6: என்ன இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே தப்பு தப்பா சொல்றீங்க ஆன்சர். மரகதமணி அப்படின்னு சொன்னாலே கீரவாணி தான் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியிலே நிறைய டைம் நாங்கள் சொல்லியிருக்கோம். கீரவாணிங்கிறது தான் சரியான. சரிம்மா, சரி
7: சரி,
6: கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கான பாடல் வரும். நன்றிம்மா.
7: நன்றி மேடம்.
6: நன்றி நன்றி. தமிழில் ஆரம்ப காலகட்டத்தில் மரகதமணி இசையமைப்பாளர் அப்படின்னு தான் டைட்டில் கார்டில் வந்து போடுவாங்க. ஆனால் தெலுங்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கீரவாணி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் தமிழ்லேயுமே கீரவாணி அவர்கள் இசையமைப்பாளர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. தமிழில் வந்து அழகன், வானமே இல்லை, லிட்டில் ஜான், ஜாதிமல்லி இதெல்லாம் அவங்க ஆரம்ப கால திரைப்படங்கள் தமிழில். தெலுங்குக்கும் நிறைய படங்கள் இசையமைச்சிருக்காங்க. 1991 வெளிவந்த அழகன் திரைப்படத்திற்கு தமிழக அரசின் விருதும் வாங்கியிருக்காங்க MM கீரவாணி அவர்கள். அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி என்னன்னு கேட்கலாமா? 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் வந்து நடைபெற இருக்குது? 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற உள்ளது? பார்க்க நேரி வசந்தாம்மா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: பத்து மணி 43 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் பிரம்பதை நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை. 2028 ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அடுத்து ஒரு நேரம் என்ன பாட்டு கேட்குறாங்க, பதில் சொல்ல போகிறாங்களா பார்க்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம். குந்தலா பேரி சந்திரகலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்.
1: ஆ சரி, என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: எனக்கு சொல்லாமலே படத்திலிருந்து சொல்லாதே சொல்ல சொல்லாதே அந்த சாங் போடுங்க.
1: சொல்லாதே அப்படின்னு சொல்லி சொல்லி தானே பாட்டு கேட்குறீங்க? இல்லீங்க மேடம், அந்த பாட்டு. சரி, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், ஆன்சர் தெரியுமா?
2: ஒரு க்ளூ கொடுங்களேன்.
1: க்ளூ வந்து ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் பி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்.
2: லாஸ் ஏஞ்சல் நகர்
1: அதான் ஆன்சர்.
2: ஆமா,
1: ஆ நீங்க தான் கரெக்ட்டா பதில் சொல்லிருக்கீங்க.
2: கரெக்ட்டா?
1: கரெக்ட் தான். நன்றிமா, உங்களுக்கான பாடல் வருது. நன்றி
2: நன்றி
1: நன்றி. ஒலிம்பிக் போட்டி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இல்லையா? 2 வகையான ஒலிம்பிக் போட்டிகள் வந்து அந்த 4 வருடத்தில் நடத்துவாங்க. கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள், அடுத்து குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடத்துவாங்க. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர், அதாவது அமெரிக்காவில் தான் நடைபெற இருக்குது ஒலிம்பிக் போட்டிகள். அடுத்து வரும் நேருக்கு

நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் கேள்வியாக வருது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் எந்த ஃப்ளாட் பாரத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய டிஜிட்டல் லாக்கர் வசதி உள்ளது? நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் எந்த ஃப்ளாட் பாரத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய டிஜிட்டல் லாக்கர் வசதி உள்ளது? பதிலை யோசிச்சுட்டு பாடல் கேட்க ரெடியாகுங்க. இப்போ பாடல் வந்துட்டுருக்கு, குறும்பலா பேரி சந்திரகலா உங்களுக்காக.

0: ஜங்ஷனில் இருக்கு இல்லையா, அந்த ரயில் நிலையத்தில் எந்த ஃப்ளாட் பாரத்தில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய டிஜிட்டல் லாக்கர் வசதி இருக்கு? ஆப்ஷன் ஃப்ளாட் பாரம் 1, ரெண்டாவது ஃப்ளாட் பாரம், ஆப்ஷன் பி. ஆப்ஷன்
1: பி
0: இல்லை, தப்பு. ஆப்ஷன் ஏ, முதல் ஃப்ளாட் பாரத்தில் தான் அந்த டிஜிட்டல் லாக்கர் வசதி இருக்கு. சரியா,
1: சரி.
0: உங்களுக்கான பாடல் வருது. நன்றிம்மா. நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. டிஜிட்டல் லாக்கரில் பயணிகள் தங்களோட செல்ஃபோன் எண்ணை பதிவு செஞ்சு ஓடிபி கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய க்யூஆர் கோட் இருக்கும்ல, அதில் பணம் செலுத்தி தாங்களாகவே டிஜிட்டல் லாக்கர் பெட்டியை வந்து திறக்கலாம். ஊர் திரும்பி வந்து பெட்டியை திறந்து பொருட்களை எடுத்துக்கலாம். 24 மணி நேரமும் கேமரா பாதுகாப்போடு உங்களுடைய லாக்கர் வந்து சேஃப்டியாக இருக்கும். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபாரத்தில் தான் இந்த நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய டிஜிட்டல் லாக்கர் வசதி இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேருக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் தொடங்கிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 ஆண்டில் எத்தனை வகை கணக்கெடுப்பு வந்து நடத்துகிறாங்க? எத்தனை வகை கணக்கெடுப்பு, அதுதான் ஆன்சர் நீங்கள் சொல்லணும் அடுத்து வரும் நேருக்கான கேள்வி.

0: மனம் ரும்புதே நிகழ்ச்சியில் எடுத்து வரும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: முதல்வன் படத்துல இருந்து திருவாடு ஊற வச்சு சோறு ஊட்டி விடவாங்க.
0: பாடல் கொடுத்துடலாம் உங்களுக்காக. நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டனே, நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில், நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில், அதாவது

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சி நிறைவான நேர் யாருங்கிறத சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் சசிகலாவுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாஜிகலதார் விஜயன் நலமாக இருக்கலாம்.
0: நல்லா இருக்கும் சார். எல்லாரும் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் அண்ணாமலை பாடல் வந்து கொண்டையிலே தாளம்போ கூடையிலே என்னப்போ குப்பு என்ற பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா. நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன்ல, உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? சமீபத்துல தொடங்கிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 ஆண்டுல எத்தனை வகையான கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறாங்க? ஆப்ஷன் ஒரு வகை கணக்கெடுப்பு, ஆப்ஷன் பி ரெண்டு வகை கணக்கெடுப்பு.
1: சரியான ஆன்சர்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: நன்றி.
0: ஆன்லைன் சுய கணக்கெடுப்பு அது முடிஞ்சிடுச்சு. அடுத்து பொதுமக்கள் தாங்களே தங்களது சுய விவரங்களை வந்து இணையத்தில் பதிவு செய்வாங்க இல்லையா, அது முடிஞ்சாச்சு. ரெண்டாவது கட்டமாக வந்து நேரடி களக்கணக்கெடுப்பு, அதுதான் நேற்று வந்து தொடங்கியிருக்கு, இந்த மாதம் முழுவதும் இருக்கும். இப்போ அவங்க என்ன விவரங்கள் கேட்டாலும், வீடு தேடி வந்து விவரங்கள் கேட்டாலும் நீங்கள் சரியான பதிலை வந்து சொல்லுங்கள். அதோட தற்போது இந்திய ரயில்வே துறையால் டிக்கெட் பரிசோதகர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறது ஆன்சர் நானே சொல்லிடுறேன், ஏன்னா நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இந்திய ரயில்வே துறையால் டிக்கெட் பரிசோதகர்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பம் வந்து பேக்கெட் கேமரா அப்படிங்கிறது தான். ரயிலில் ஏதாவது தவறுகள் நடந்தால் அவங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பேக்கெட்லேயே ஒரு குட்டி கேமரா வந்து வச்சுருப்பாங்க, அதுதான் சமீபத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போது அந்த நேருக்காக பாடல் வருது.

ஒலிதா அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது. மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. அதோட நிகழ்ச்சியில் இன்றைக்கு தருமபுரி விஜயன் அவர்கள், குறும்பலாபுரி சந்திரகலா அவர்கள் வந்து நிகழ்ச்சியில் அருமையாக பதில் சொன்னாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் நிறைய கேள்விகள், சுவாரஸ்யமான கேள்விகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நேரிலே இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சல் பெட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்தார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள முதுகலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா ஆய்வு செய்தார். ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு

ஹரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் வடிகால் வாரியத்தால் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அந்த வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 10 அடி உயர்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக ஹிமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள சிப்கிலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் கனமழை பெய்து வருவதால் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் இன்றும் நாளையும் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தர்மி ஷர்மா வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். பல்ஸ் வை நிகழ்ச்சிகளோடு உங்களை எல்லாம் இன்னிசை மலையில் நினைத்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் அலைப்பண்பலை 102.6 இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு, பிள்ளைகளுக்கு பணத்தோட அருமையை சொல்லிக் கொடுப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் நீங்கள் வந்து சொல்லலாம். 1 மணிக்கு நலம்தானால கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். தொடர்ந்து நலம்தானாவில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து எறும்பு சத்து மிகுந்த உணவுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு குக்கு நேர்வுப்ப பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் முகலாயர்களின் கட்டடக்கலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 4:02 பொதிகை தும்பி, 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் அரும்பு மொழிகள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 உழவர் உலகம், பண்ணையிலிருந்து நகரம் வரை விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரலில் திருக்குறளில் மேலாண்மை செய்திகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: அன்பு தோழிகளுக்கு இனிய மதிய வணக்கங்கள். நம்ம நிலை பண்பலை 102.6 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவளோட இருக்கிறாங்க. நிறைய பேர் லைனுக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகளுக்கு பணத்தினுடைய அருமையை எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கறது, அதில் நீங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நீங்கள் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்காக உங்கள் கூட இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
3: நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.
2: அதாவது சின்ன வயசுல நமக்குலாம் வந்து 1 ரூபா கொடுத்து விடுவாங்க. கொடுத்துட்டு 50 பைசாவை முட்டாய் வாங்கிக்கணும், 50 பைசாவை போய் சிறு சேமிப்புல கொண்டு கொடுத்துடணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேமிப்பு. ஆனா இப்ப உள்ள வந்து பிள்ளைங்க பார்த்த உடனே டைரக்டா வீட்டுக்குள்ள வந்த உடனே போன்ல எடுத்து ஆர்டர் பண்றீங்க. ஆன்லைன்ல எல்லாத்தையும், என்ன வேணுமோ

0: சாப்பாடுல இருந்து போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் இருந்து பொம்மையில இருந்து எல்லாமே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர். டேய் பணம் எப்படி வருதுன்னு கேட்டால் அதான் நீங்கள் ஏடிஎம்ல வச்சுருக்கீங்களே, ஏடிஎம்ல கார்டை விட்டவுடனே பணம் வந்துடுதுல அப்படிங்கிறாங்க.
1: இவ்வளோ விவரம்.
0: ஆனால் படக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியும்? அந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து மாதம் 1ஆம் தேதி ஆனிச்சுன்னா அந்த சம்பளம் கைக்கு வரும்போது அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்ன அப்படிங்கிறத, அப்போ இந்த மாதிரி கஷ்டங்களை எப்படி இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சிநேகிதிகள் பேச போகிறாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவங்க கால் பண்ணலாம், 0462251132
1: 0462251133.
0: நிகழ்ச்சியினுடைய முதல் சிநேகிதி யாருன்னு பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: யார் பேசுறீங்க, இணைப்புல இருக்கீங்க?
2: ஹலோ. வணக்கம். வணக்கம்ங்க. பெருமாள்புரத்துல இருந்து அம்மணி சீதாரத்தன் பேசுறேன்.
1: பெருமாள்புரத்துல இருந்து முதல் முறையா பேசுறீங்களா?
2: ஆமா.
1: இன்னைக்குதான் வந்திருக்கீங்க நிகழ்ச்சியில? இணைப்புல
2: இல்ல, நான் ஏற்கனவே நிகழ்ச்சியெல்லாம் பேசிருக்கிறீங்க.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா, நாங்க உங்களோட பேசுறது இதான் முதல் முறை நினைக்கிறேன். சரி சொல்லுங்க.
2: பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பணத்தோட அருமையா சொல்லிக் கொடுக்கணும், சிக்கனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம கூடயே அவங்களை வந்து கடைக்கு போறோமா, சரி நீயும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போய் கடையில வந்து பொருட்களை நம்ம வாங்குறத எப்படி வாங்குறோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களை கவனிக்க சொல்லணும். அதே சமயம் நம்ம வந்து 2-3 கடை அலைச்சலை பார்க்காம பார்த்துட்டு எந்த கடையில நல்ல பொருளா இருக்கு, அது தரமா இருக்கா, விலையும் மலிவா இருக்கான்னு பார்த்து வாங்கினா அந்த மாதிரி வாங்கையில நமக்கு வந்து சிக்கன்ங்கிறது வரும். அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் தவிர மற்ற பொருட்களை வாங்கின அனாவசிய பொருட்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம மூலமா தான் சொல்லி கொடுக்கணும்.
1: நாம அப்படி ஒவ்வொரு கடைக்கா கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கும் நீங்க சொல்றீங்க அம்மணி அம்மா. வீட்டுல இருந்துகிட்டு நம்ம மட்டும் கடைக்கு போனா ஒரு லாலிபாப் போடவாது முடிஞ்சிரும், கூடவே கூட்டிட்டு போனோம்னா கடையில பாதியில வாங்கணும்.
2: இல்ல இல்ல, அதெல்லாம் நம்ம வந்து அவங்கள சொல்லி நம்ம இது பண்ணணும். பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க எல்லாம் பாரு இது பண்றாங்க, இவங்களுக்கு உழைச்சாதான் நம்மளுக்கு துட்டு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வெளி உலகத்தை கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும்.
1: இல்லாம
2: கேட்டதெல்லாம் கூட்டிட்டு போனோம்னு வாங்கி கொடுக்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது. இதெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டு நிலைமை இதுதான் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு தெளிவா புரிய வச்சா பிள்ளைங்க கேட்டுக்கிடுவாங்க.
1: வெளியிடங்களுக்கு கூட்டிட்டு போய் அதை உணர்த்தணும்னு சொல்றீங்க நேரடியா?
2: ஆமா, உணர்த்தணும்.
1: சரிங்கம்மா, நன்றி நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி.
0: வணக்கம். அடுத்து யார் நிகழ்ச்சியில் பேச போகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா, பேசலாம்.
1: ஹலோ.
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: ஹலோ.
0: இணைப்பில் இருக்காங்க, ஆனால் பேசுகிறதுக்கு தயங்குறாங்க, இதுன்னு தெரியல.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
3: எங்க அம்மா, எங்க அம்மா காட்டியாம சென்ன தொழிலுக்கு அப்படின்னு போய் காட்டியா மாட்டேயும் நீங்க பாசிட்டிவ் சார் கோபால் சார் பேசுறது கடையிலிருந்து பீமா.
1: வாங்கம்மா வாங்கம்மா.
3: என்ன நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோமா உங்க புன்னகை மாதிரி.
3: ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். அதாவது நல்ல தலைப்பு. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது நம்ம வேலை கொடுக்கணும் எங்களை பிள்ளைகளும் கேட்பாங்க, எம்மா அதை வாங்கிட்டா எம்மா இதை வாங்கிட்டாங்கன்னு. அதை கேட்டா நம்ம உடனே இப்ப வேலைக்கு கொடுக்க கூடாது,
1: சரி
3: கொஞ்ச நேரம் ஆற போடணும், பெறாட்டி வாங்கிட்டாரு அதுக்குறம் வாங்கிட்டாரு அப்படின்னு ஏதாவது நம்ம அந்த பிள்ளையோட மனசை கொஞ்சம் மாத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளை அதை வேகத்தோட மறந்துடும்.
1: நமக்கு அதை ஆற போடணும்னு தோணும், அது அழுகியத்தானே அப்ப போடும்.
3: ஏமா அழுவுமா? அதுக்குறம் ஏதாவது நம்ம அங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு போய் ஏதாவது அவங்க வேற ஏதாவது ஒரு மனசுக்கு பிடிச்ச கொடுத்துட்டோம் வைங்களா அதை மறந்துடுவாங்க.
1: சமாளிக்கணும். சரி,
3: சமாளிக்கணும். நான் எதுவுமே அவ்வளவு வாங்கி கொடுக்க மாட்டேன், எங்க வீட்டுக்காரங்க வந்து பிள்ளைங்க கேட்டது உடனே வாங்கி கொடுப்பாங்க.
1: கேட்ட பொருள்
3: இப்படி எதுவும் வாங்கி கொடுக்கியா பிள்ளைங்க நாளை பின்ன எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அது அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து சின்ன பிள்ளை அப்படி இருந்தேன், இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு நம்ம வாங்கி கொடுத்தாதான் தெரியும் அப்படிங்க. அப்ப நான் அவங்க அத்தா வந்து இதா இருந்தா நான் சிக்கதமா இருப்பேன், எதுவுமே நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், எண்ணி பார்த்தா செலவழிக்க சொல்வேன்.
0: சரி,
1: கேட்ட பொருளை கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த காசோட அருமை வந்து தெரியாம போயிரும் குழந்தைகளுக்குன்னு சொல்ல வரீங்க.
3: நன்றி வணக்கம். தேங்க்யூமா.
1: நன்றிமா நன்றி.
0: ரொம்ப அருமையாக ரெண்டு சிநேகிதிகளுமே நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் சந்தித்த வேலை படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில்

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
2: பன்னிரண்டு மணி 22 நிமிடத்தில் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பணத்தோட அருமையை எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் கடையில் போய் நீங்கள் பொருள் கேட்குறத வந்து வேண்டாம், அப்படி வேண்டாம், அது வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் பேசலை, பிள்ளைங்களுக்கு பணத்தோட விஷயத்தை நம்ம எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம். அடுத்து யார் பேச போகிறாங்கன்னு கேட்கலாமா?
1: கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வாழ்சவளம்பன்.
2: வணக்கமா, சொல்லுங்க.
3: சாந்தி பேசுறேன்.
2: சாந்தியம்மா சொல்லுங்க.
3: அந்த காலத்துல எல்லாம் 5 காசு 10 காசு தான் கொடுப்பாங்க.
2: சரி,
3: அது அப்படிதான் நாங்க இருந்தோம்.
2: ஆனா அந்த காலத்துல 5 காசுக்கு இவ்வளவு கருப்பட்டி பொரிகள் எல்லாம் கொடுப்பாங்கல்ல?
3: ஆமா, சேவுன்னு கொடுப்பாங்க நிறைய.
2: ஆமா,
3: குழந்தைங்களுக்கு
2: அதுல ஏதாவது உங்களுடைய கருத்து இருக்கா? குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம்?
1: ஒரு பணத்தினுடைய
3: மட்டும் வாங்கணும், வரவுக்குள் செலவு அப்படிங்கிற மாதிரி செஞ்சு சாப்பிடுற மாதிரி.
2: சரி, அதிகபட்சம் சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி மணி.
3: சிக்கனமா இருக்கணும், தேவையான மட்டும் வாங்குற மாதிரி பார்த்து கத்துக்குவாங்க.
1: பார்த்து கத்துக்கொள்வாங்க குழந்தைகள், நிச்சயமா.
2: நன்றி மணி கட்சி கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். என்ன நமக்கு ரிங்கடிக்கிறாங்களே? ஸோ இந்த பணத்தினுடைய அருமையை கற்றுக் கொடுக்கறது இன்னைக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஏடிஎம் கார்டு, அதுக்கப்புறம் எல்லாமே டிஜிட்டலில் வந்து பணத்தை அனுப்புறது, இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் கடைகளுக்கு போய் ஜாமான் வாங்க போகிறோம் அப்படின்னா பணமாக எடுத்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு இவ்வளோ பொருள் வாங்கினா நம்ம இவ்வளோ ரூபா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி அந்த பணத்தோட விஷயத்த சொல்லி கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ இவ்வளோ தான் பொருள் வாங்கியிருக்கோம், நம்ம அப்பா இவ்வளோ ரூபா கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அந்த குழந்தைங்களுக்கு உதாரணங்களோட ஃபீல்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பணத்தோட அருமை அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். அடுத்து யாரை பேச போகிறாங்க? வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்
4: சார், எப்படி இருக்கீங்க? மேடம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். யாருன்னு சொல்ல மாட்டேங்களே.
4: உமாமகேஸ்வரி.
1: உமாமகேஸ்வரி அம்மா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
4: வாங்கும்போது அந்த குழந்தைங்க கையில பணத்தை கொடுத்து கொடுக்க சொல்லணும். அப்போ அந்த குழந்தைங்க வந்து என்ன செய்வாங்க, அப்ப நினைச்சு பார்ப்பாங்க, ஐயோ நம்ம அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு காஸ்ட்லியான பொருள் நமக்கு தேவையா அப்படின்னு அந்த குழந்தைங்களை விட்டு பணத்தை கொடுத்து அவங்கள விட்டு யோசிக்க சொன்னோம்னு யோசிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த குழந்தைங்க வருங்காலத்துல அவ்வளவு காஸ்ட்லியான பொருள் வாங்க மாட்டாங்க, அவங்களுடைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வாங்கி தரவும் மாட்டாங்க. இதுதான் என்னுடைய ஒரு கருத்து.
2: சூப்பர்மா, நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
4: தேங்க்யூ
2: சார். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். காதலுக்கு மரியாதை படத்துலேருந்து கே ஜெயசுதாஸ் சுஜாதா குரல்களில்

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
1: ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 105.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசையால் இதே மருப்பு ஆகாஷ்வாணி தொடர் வெளி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.2 மகா ஹெட்ஸ்ல 12:32 நிமிடத்துல ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே.
2: பிள்ளைங்களுக்கு பணத்தோட அருமையை எப்படி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132
1: 0462-256-1133
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். என்ன இன்னைக்கு நிறைய பேர் இணைப்பில் வாராங்க, அப்புறம் பயந்து போயிடுறாங்களா, அல்லது என்ன வார்த்தை பேசுறதுன்னு தெரியலையா? வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் திருநெல்வேலி மாவட்டம் சுத்தியாவரத்துலேருந்து ராசாத்தி பேசுகிறேன்.
1: யார் பேசுறீங்க? ராசாத்தி அம்மா. ஆ சொல்லுங்கம்மா. ஆ ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கள், நல்ல கருத்தாக சொல்லுங்கள், எப்படி பிள்ளைகளுக்கு காசு அருமையாக புரிய வைக்கலாம்?
3: அதாவது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம இதை சொன்னாலும் எடுவிடாது.
1: சரி,
3: அதனால நம்ம என்ன செய்யணும்? வேணும் கையில வாங்கலாம் கொடுக்கணும். கஷ்டத்தெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நம்ம அப்பப்போ எங்கேயாவது போயிட்டு சில்லறையில கொண்டு வரோம்ல பைசா கடு, மிச்ச பைசா கடு, அந்த பைசாவெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஒரு உண்டியல் மாதிரி அதை சேர்த்து வச்சிடணும்.
1: சரி,
3: அத நம்ம பூச ரூம்ல வச்சிடணும். பிள்ளைகள் போவையில் வரையிலே அதை பார்க்குங்க.
1: சரி,
3: அப்போ அப்பதான் வச்சிருக்கேன், இதை யாரும் எடுக்கக்கூடாது, பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும். எத்தனை நாள் கழிச்சு நம்ம எதை எடுக்க போனாலும் மருமக்கமாரும் எடுக்காது, பேரம் பேத்தி யாரும் தொடாதுங்க.
1: சரி,
3: அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்பதான் சேர்த்து வைக்கிற மாதிரி நம்மளும் சேர்த்து வைக்கணும்னு ஆசை வந்துடும். இந்த துட்டு அப்பதான் சேர்த்து வச்சுட்டு எவ்வளவு நாள் ஆச்சு?
1: சரி,
3: இவ்வளவு நாளும் இந்த துட்டி இருக்கு, அப்ப அப்பதான் எப்படி சேர்த்து வைக்க? அப்ப நம்மளும் அப்படி சேர்த்து வைக்க அந்த பிள்ளைகளுக்கு ஆசை வந்துருமா? அற்புதமா இருக்கும், ஆசை வந்துருமா?
1: சரி,
3: எல்லாருமே அத ஒரு இதா இருந்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுக்க, அதுக்கு அடுத்து இந்த எங்க வீட்டுல எல்லாம் செல்லு செல்லாம் பிள்ளைகளுக்கு எதையும் கொடுக்கல மாட்டோம்.
1: சரி,
3: விளையாட செய்யலாம் சொல்லி கொடு, அங்கிருந்து வந்த உடனே பிள்ளைகள் படிக்கணும், வேணும் வச்சு கொடுக்க சொல்லணும், சாப்பிடணும், பிள்ளைகளுக்காகத்தான் நம்மளே இருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து பிள்ளைகள் படிக்க வச்சிடணும்.
1: சரி,
3: எங்க பிள்ளைகள் மாதிரி எல்லாம் யாரும் படிச்சுக்கிடாது, எங்க அறிவுலகம் மாதிரி யாருமே கிடையாது அப்படின்ட்டு அந்த பிள்ளைகள ரொம்ப பிரமாதமா படிக்கும்.
1: சரி சரி, இந்த மாதிரி
3: அதோட மீங்கின பிள்ளைகள் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சுனால அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா நல்லபடியா இருக்கும்.
1: தட்டி கொடுத்தே பிள்ளைங்களை ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம். சூப்பர் சூப்பர், அருமையா சொன்னீங்கம்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லாம மருமக்கமாறு எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து எப்படி வந்து பணத்தோட அருமையை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் பேச போறாங்க? வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஏடிசி நகர்ல இருந்து புனிதா பேசுகிறேன். நலமாக உள்ளீர்களா?
1: புனிதா
2: நலமாக இருக்கிறோம், நீங்க நலமாக இருக்கிறீங்களா?
4: நலமே.
1: சொல்லுங்க புனிதா.
4: அதாவது பணத்தை பத்தி பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும்னு கேட்டிருக்கீங்க.
1: பணத்தோட அருமையை பிள்ளைங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம், என்னென்ன வழியெல்லாம் இருக்கு சொல்லுங்க, வரிசையா டிப்ஸ் கொடுங்க.
4: ஒரு 10 வயசு ஆகும்போது எவ்வளவு செலவழிக்கலாம், எதற்கெல்லாம் செலவழிக்கலாம் சொல்லி கொடுக்கலாம். 12 வயசு வரும்போது பணத்தின் மதிப்பு பற்றி சொல்லலாம். அப்புறம் 10th படிக்கும்போது அவங்க கடன் என்றால் என்னன்னு சொல்லலாம். அப்புறம் அது எப்படி சாத்தியமாகிறது அப்படி சொல்லலாம். இப்போ 16 வயசுங்கும் போது குடும்ப செலவுகள் பற்றி சொல்லி கொடுக்கலாம். 18 வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, அப்புறமா அதோட முக்கியத்துவம், எங்கே எப்போதும் தேவைகளுக்கு விருப்பமான வித்தியாசங்கள் பற்றி, பட்ஜெட் பற்றி, அப்புறம் சேமிப்பு, முதலீடு அப்படிங்கிறத பத்தி 18 வயசுல அவங்களுக்கு சொல்லலாம். அப்புறம் டீன் ஏஜ்னு வரும்போது பாத்தீங்கன்னா பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நமக்கு வரவே கிடையாது, எல்லாம் வெறும் செலவு தான் சொல்லி கொடுக்க கூடாது.

0: உனக்கு ஸ்கூல் ஃபீஸு, யூனிஃபார்ம், மியூசிக் கிளாஸு, கராத்தே கிளாஸு, இப்படி எல்லா பணமும் செலவாயிடுச்சு. அதனால நிறைய கடன் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கூடாது. பணத்தை எப்படிலாம் சிக்கனமாக வைக்கணும் அப்படிங்கிறத டீனேஜ் பிள்ளைகளுக்கு நம்ம பக்குவமாக சொல்லிக் கொடுக்கணும்.
1: ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த ஒவ்வொரு டேப்லெட் காலம் போட்டு சொல்லிட்டீங்க.
2: அதாவது இந்த பாட்ஷா படத்துல எட்டு எட்டா மனுஷன் அவ்வளவு பிரிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு ரெண்டா பிரிச்சுக்கிடுங்க, 12, 14, 16, 18 அப்படின்னு சொல்லி அழகா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு டைம் டேபிள் மாதிரி
1: போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமா, ஒரு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்தாச்சு. அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏத்தாப்புல பிரிச்சுட்டீங்க. சூப்பர் புனிதா, நன்றிமா நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி மேடம்.
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கண்ணன் வருவான் படத்துல இருந்து ஹரிகரன், சுஜாதா, குரல்களில்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க சிநேகிதி நிகழ்ச்சியில. பிள்ளைகளுக்கு பணத்தோட அருமையை எப்படி சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா கார்த்திகா?
6: ஆமா.
5: அதாவது இதுல நம்ம பணத்தை சேமிக்கிறது முன்னாடி சொன்னாங்க, நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து அதுல வந்து சேமிக்கிறது. இப்ப அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது செலவு பண்றதுக்கு ஒரு உண்டியல், பணத்தை சேமிக்கிறதுக்கு ஒரு உண்டியல்,
6: சரி,
5: அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்சதை, அதாவது இல்லாத மக்களுக்கு ஏதோ நம்மளால் சின்ன உதவி பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன உண்டியல். இந்த மாதிரி மூணு விதமாக பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இதை நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, சிநேகிதிகளும் யாரும் லைனில் வரல, அதனால தான் பேசிகிட்டு இருக்கிறேன்.
6: இருந்தால் கூட இது புதுசாக இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரே உண்டியலில் தான் பணம் சேமிப்பு அப்படிங்கிறத சேர்த்து வைப்பாங்க. அதை மூன்றாக பிரித்து இந்த மாதிரி உன்னுடைய செலவுக்காக, உன்னுடைய எதிர்கால கல்வி செலவோ ஏதோ ஒரு, அதற்காக, அது போக மற்றவர்களுக்காக அப்படின்னு. அப்போ சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தாலே அந்த காசோட அருமை ஒரு பக்கம் தெரிய வந்துடும்.
5: அதே மாதிரி நம்ம கடைக்கு போகும்போது பிள்ளைங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆயிடுச்சுன்னா 500 கொடுத்து இந்த 500 நமக்கு இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும், நீ எப்படி வாங்குவியோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கலாம். வச்சுட்டோம்னா அவங்களுக்கே தெரியும் எது வந்து விலை கம்மி எது கூட அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக அந்த 500 எவ்வளோ நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
6: இது ஒரு பக்கம்.
5: ஓகேவா, சரி. நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த சிநேகிதி யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். லலிதாமா, எங்கேருந்து பேசுறீங்கோ?
7: சாப்பாடு அப்புறம் நாங்க ஒரு ஜாமான் வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு உடச்சு வரத இந்த ஜாமான் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமா, நம்ம பட்ட கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். அதிக பணம் வந்து பிள்ளைகளை வளர்க்காதுமா,
6: சரி,
7: கண்டிஷன் போட்டு எனக்கு நம்ம இந்த அடுத்த மாசம் வாங்கிட்டாரு, உடனே அடுத்த பிள்ளைகள் வச்சிருக்க கேட்ட உடனே வாங்கிட்டாருன்னு
6: கொடுக்காதீங்க.
7: கேட்ட உடனே கேட்காருன்னா அவங்க ரொம்ப அடம் பிடிக்கும்.
5: சரி,
6: பிள்ளைங்களுக்கு
5: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: பயங்கரமா எக்கோ ஓட வரீங்களே.
5: வானொலி பெட்டி பக்கத்துல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா, பிள்ளைங்களுக்கு எப்படி பணத்தோட அருமையை சொல்லி கொடுக்கலாம் உங்களுடைய கருத்து?
8: காலைக்கு கூட்டிட்டு போக கூடாது, அப்புறம் நம்ம எடுத்து கொடுக்கிற டிரெஸ் அவங்க போடணும்.
6: அப்புறம்
8: எந்த பொருளும் அங்கனே வச்சு சாப்பிடுவோம், அங்கே வீட்டுல போய் தான் சாப்பிடணும்னு.

0: சொல்லிடுறதுனால பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். அப்புறம் இந்த பொருள் வந்து இதால அதிகமா வேண்டாம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரிய வைக்கும், புரிய வைக்கணும். இந்த மாதிரி பணத்தை கொடுத்து கடைக்கு போய் வாங்கிட்டு வா, நீங்க சொன்னீங்களா இப்படிதான் வாங்கிட்டு வரணும், இதுக்கு மேலதான் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த கடைக்கு போற தனியா போய் ஜாமான் வாங்குற பழக்கமும் இருக்கணும். ஆனா இந்த பெரிய பிள்ளை கடைக்கு நம்ம ஜவுளி எடுத்தாலும் அதை கூட்டு போகக்கூடாது, அதுல அதை பழகி வச்சிடணும். நம்ம எடுத்து குடுக்கிறதா அவங்க போடணும்.
1: பாருங்க
2: நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசருங்கோ,
0: அதுதான் போடுறா அதுதான் வேணும் அப்படின்னு அங்க அடம்பிடிக்கக்கூடாது. பேச்சு ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்ல தனக்கு எடுத்துட்டு போய்
2: பிள்ளைங்களை விரும்பினத வாங்கணுங்கிற இதுல வந்து அவங்க அந்த முயற்சியில இருப்பாங்க.
0: அப்படிங்கும் போது ஒண்ணு நம்ம செல்லம் குடுக்கறதே இருக்கு, அது ஒரு பட்டம்.
2: நன்றி
1: அற்புதமான கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க.
2: அடுத்ததா ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நீ வருவாய் நான் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்

0: நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. சிநேகிதி நிகழ்ச்சியில தான் பிள்ளைகளுக்கு பணத்தோட அருமையை எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு சிநேகிதிகள் நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கும் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமாம்,
0: சொல்லுங்கள் கார்த்திகா, உங்களுடைய கருத்து என்ன?
1: இல்லை, பொதுவாக குழந்தைகளுக்கு சேமிக்க கற்றுக் கொடுக்கறதன் மூலமாக பணத்தின் மதிப்பை தெரிய வரலாம் அப்படிங்கிறத எல்லா நேர்களுமே கிட்டத்தட்ட சொன்னாங்க.
0: கண்டிப்பாக
1: இருந்தால் கூட இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா நாம் பணி செய்யக்கூடிய இடங்களுக்கு நம்ம குழந்தைகளை அழைத்து போகலாம். எவ்வளோ கஷ்டமான பணிகளை நாம் நின்று வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்க பார்க்கும்போது, இப்படி வேலை பார்த்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் அந்த வருவாயில் தான் குடும்பம் நடத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்தை குழந்தைகளுக்கு ஆழமாக புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை செலவழிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தன்னால் வந்துடும்.
0: சூப்பர், நல்ல ஐடியா தான் இருக்குது. எனக்கு நீங்கள் சொன்ன இன்னொரு ஐடியா வருது. வீட்டில் நிறைய பிள்ளைங்க ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறாங்க.
1: அப்போ
0: அவங்களுக்கு ஒரு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். ஏய், இந்த செடிக்கெல்லாம் நைட்டாக தண்ணி ஊற்றிடு, உனக்கு 5 ரூபா முட்டாய் வாங்கி தந்துடுறேன்.
1: சரி
0: சரிங்களா? அதே மாதிரி இந்த வீட்டில் அந்த புத்தகத்தெல்லாம் நீட்டாக அடிக்கிறது,
1: இந்தா
0: உனக்கு இன்னைக்கு 10 ரூபாசம். இப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பணத்தோட அருமையை புரிய வைக்கிறதுக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் படித்து அதிக மார்க் தாரேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பைசா கொடுக்கணும் மட்டும் சொல்லிடக்கூடாது. மறந்து போய் நம்ம சிநேகிதிகள், ஏன்னா அப்படி சொல்லியாச்சுன்னா அப்புறம் குழந்தைங்க நான் நிறைய மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து பணத்தோட முக்கியத்துவத்தை சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான சிநேகிதி யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: அதாவது முதல் பிள்ளைகளுக்கு சேமிப்பு எப்படி, சேமிப்புனா என்ன, சிக்கனம்னா என்ன, கஞ்சாத்தனம்னா என்ன,
0: சரி,
2: இந்த மூணையும் முதல் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நம்ம கத்து கொடுக்கணும்.
0: கரெக்டா சொன்னீங்க, சேமிப்பு, சிக்கனம், கஞ்சாத்தனம்.
2: கஞ்சாத்தனம், அதாவது கஞ்சாத்தனங்கிறது வந்து நம்மளும் சாப்பிடாம வேறருக்கும் கொடுக்காம அது காசும் பணமும் வீணா போறது தான் கஞ்சாத்தனம்.
1: சரி,
2: யாரா தீயவர்கள் தட்டி பறிச்சிருவாங்க. நாங்களே நாங்க வட்டி வட்டி தரோம், ஒரு 100க்கு 10 ரூபா தரோம் அப்படின்னு சொன்னா உடனே கொடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட ஏமாந்து போயிருவாங்க. கஞ்சாம்பட்டிகள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஏமாந்து போனதை பாத்திருக்கேன். சிக்கனாங்கிறது வந்து நீ எப்படியும் வேலை பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு அமௌண்ட நீ சேமிச்சு வை, உன் வாழ்க்கைக்கு பிற்பாடு உதவும் அப்படின்னு சொல்றப்ப அந்த சேமிப்பு திறன் தன்னால வளர்ந்துரும். என்னோட பொண்ணுகளுக்கு கூட நான் சொல்லி கொடுத்தேன். அதனால என்ன செய்வாங்க, சின்ன சின்ன தங்க பொருள், அதாவது ஒரு 1/4 கிராம் 1/2 கிராம் இப்படி வாங்குவாங்க காசுகளை சேமிச்சு.
0: அதனால
2: அவங்களுக்கு திருமணம் முடிக்கும் போது கடனை கப்பி வாங்காம நாங்க திருமணம்
1: முடிச்சு
2: சேமிப்பை கத்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பணத்தோட அருமை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிக்கனா, சிக்கனம்னா என்னன்னா எல்லா விதத்திலயுமே சிக்கனாம இருக்க கத்து கொடுத்தாட பொறுப்பான பிள்ளையா மாறிடுவாங்க. இது கரண்ட போட்டியா காத்தாடிய போட்டியா அதை உடனே அமத்துறதுக்கு பழகு. ஏன்னா அது போறது போறது காசு, இது கரண்ட் இல்ல, ஓடுறது கரண்ட் இல்ல, காசு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். தண்ணியா அது நிப்பாட்டு, தண்ணியா போட்டீங்கனாக்கு மோட்டர் தீஞ்சு போகும், மோட்டர் தீஞ்சு போனா நம்ம காசுதான் செலவழிங்க அப்படின்னு அதை சொல்லி கொடுக்கணும். தனிம வளத்தை பூராமே அழிக்காத, சைக்கிள்ல போ, வண்டி வண்டி கேட்டா வண்டி எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுப்பா, அவளுக்கெல்லாம் காசு யாரு செலவழிக்கிறது அப்படின்னு அந்த ஒரு கட்டுப்பாடா ஒரு சந்தோஷமாவும் ஒரு இதை இது பண்ணணும். ரொம்ப டிப்டாப்பா இருந்தோம்னா அவங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு மாறிடுவாங்க.
0: சரிங்கம்மா, நன்றி.
2: அதனால எல்லாத்துலயுமே ஒரு சரி விகிதமா நம்ம தோழமையோட பழகி நல்லதை சொல்லி கொடுக்கும் போது ஆரம்பத்துல இருந்தே வர்ற பிள்ளைங்க உதாரணமே இல்லாம பணத்தோட அருமை தெரிஞ்சுக்கிறாங்க. என்னோட கருத்து.
0: சூப்பர், நன்றி, நன்றி. சோ நிகழ்ச்சியினுடைய நிறைவான ஒரு சிநேகிதியா வந்து கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா சிநேகிதிகளுக்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் உன்னாலே உன்னாலே படத்திலிருந்து வருது கேட்டுட்டே

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மதியம் 1 மணி, இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6. இனி கேட்கலாம்
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.

0: கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
1: குழந்தைகள் கண் பிரச்சனை சொல்லும்போது இந்த கிட்ட பார்வை மயோப்பியா அதிகமாக இருக்கிறனால அது வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு பெற்றோர்கள்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. அதுக்கு நம்ம என்னென்ன தடுக்கும் வழிமுறைகள் பார்த்தோன்னா, முதல்ல நான் சொல்லிக்க விரும்புகிறது உணவு முறையில் அதுக்கு எந்த விதமான தடுப்பு முறையும் இல்லை. ஏன்னா சில ரொம்ப ஆர்வமான தாய்மார்கள் நான் வந்து பவரை சரி பண்ணுறேன்னு தினமும் கேரட் ஜூஸு அதிகமாக கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் பின்பற்றுறாங்க, அது அவசியம் இல்லை. அன்றாட நல்ல பேலன்ஸ்டு டயட்டை, சமச்சீரான உணவு எல்லா வகையிலையும், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எல்லா விட்டமின் புரதம் கார்போஹைட்ரேட் எல்லாம் சேர்ந்த உணவு முறை, விட்டமின்கள் முக்கியமாக இருக்கிற மாதிரி காய்கறி பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரியான உணவு முறையே போதுமானது. உணவு முறை மாற்றுறதன் மூலமாக மட்டும் நம்மளால் மயோப்பியாவையோ கிட்டப்பார்வையோ அந்த பவரை குறைக்கிறது அது தடுக்கிறது அது முடியாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்போ மாற்றம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, முக்கியமாக இப்போ குழந்தைங்க எல்லாருக்குமே தெரியும் மொபைல் ஃபோன் போன்ற கருவிகளோடு தான் பிணைஞ்சிருக்காங்க இல்லையா, வீட்டிற்குள்ளேயே தான் அடைந்திருக்காங்க. அது தவிர ஸ்கூல்லையுமே வந்து பள்ளிக்கூடங்கள்லையுமே வந்து ரொம்ப அதிக நேரம் எழுத்து வேலை படிக்கிற வேலை இருக்குது. திருப்பி வீட்டுக்கு வராங்க, டியூஷன் போகிறாங்க, திருப்பி வீட்டுக்கு வராங்க, அந்த பிரேக் டைம்லேயும் மொபைல் ஃபோன் தான் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அது ஹோம்ஒர்க்கு. அப்படி இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுதிட்டு படிச்சுட்டு கிடைக்கிற டயத்தில் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்கள் வந்து பக்கத்தில் உள்ளதையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸசிவ் நியர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதிகப்படியான அடுத்துள்ள வேலையை பார்க்குறது. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா, அடுத்துள்ள வேலையை பார்க்கும்போது கண்கள் வந்து அதிகமான ஸ்ட்ரெயினுக்கு உள்ளாகுது. நம்ம ரெண்டு கண்ணும் வந்து ஒரே மாதிரியாக அசைந்து மூமெண்ட் செய்து அது ஒரு பொருளை பார்த்தா தான் அந்த மூளைக்கு வந்து அது ஒரே பார்வையாக நல்ல தெளிவான பார்வையாக கிடைக்கும். அது இல்லாமல் ரெண்டு கண்ணோட அசைவுகளில் வித்தியாசம், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம அடுத்துள்ளதை பார்க்கும்போது ரெண்டு கண்ணையும் பக்கத்தில் உள்ள எழுத்துக்களில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக நம்மளுக்கு தசையோட வேலை தேவைப்படுது. அப்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குழந்தை அந்த தசைகளை அதிகமாக வேலைக்கு உண்டாக்குற காரணத்தினால அதிகமான ஸ்ட்ரெயின், அது தலைவலியாக வெளிப்படலாம். இல்லைனா குழந்தை வந்து ஒரு என்னென்னு அதுக்கு சொல்ல தெரியாமல் ஒரு மாதிரி இரிட்டபிளாக சொல்ல தெரியாது, ஆனால் கண்கள் வலிக்கும், கண்களை ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க சில குழந்தைங்க. மாதக்கணக்காக தொடர்ந்து வரும்போது அந்த கண்கள் அதோட தசைகள் பாதிப்புக்குள்ளாகி கண்கள் வந்து மாறு கண்ணாக கூட திரும்பிடலாம். மாறு கண்ணுங்கிறது பிறவியிலே இருக்கிறது ஒரு டைப்பு, அது தவிர இந்த மாதிரி நடுவில் கூட மாறுக்கண் வரலாம். நடுவில் வர்ற மாறுக்கண் நிறைய காரணங்கள் இருக்குது, தலையில் மூளையில் உள்ள பிரச்சனைகள்னால அது மாதிரி ஏதாவது நரம்பு பிரச்சனைனால வரலாம்.
0: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
2: கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 இது நலம் தானா.
0: உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
3: தாய்ப்பால் பொறுத்தவரை இதில் ஒரு மேஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு பேபியோட மதரோட மில்க் கண்டென்ட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து மாற்றி கூட நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அந்த பேபி ஸ்பெசிஃபிக்காக உள்ள ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ப்ரோட்டீன் நிறைய இருக்கும், ஃபேட் நிறைய இருக்கும், அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சிக்கு தேவையான நிறைய விஷயங்கள், முக்கியமாக வந்து இம்யூனிட்டி. ஸோ மதர் ஏதாவது ஃபீவர் எதுவும் இருந்தால் அந்த டைமில் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸ் வந்து பேபிக்கு பாஸ் ஆகும். ஸோ அதனால பேபிக்கு வந்து ஆக்சுவலாக பெனிஃபிட் தான். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து மதருக்கு கோல்டு இருக்குது, காஃப் இருக்கு, ஸோ அதனால ஃபீடிங் கொடுக்க

கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் பேபிக்கு நல்ல பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ் நிறைய இருக்குது. அது இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கு முக்கியமான நிறைய வைட்டமின்ஸு, ஸோ டிஹெச்ஏ எல்லாமே வந்து மதர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டயட்டில் இருந்து ரிஃபைன் ஆகி பேபிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஐடியல் இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை வந்து பிறந்த இமீடியட்டாக எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும். இப்போ வந்து ஒரு புது விஷயம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பண்ணுறாங்க என்னென்னா, டிலேட் காட் கிளாம்பிங் சொல்லுவாங்க. அதாவது பேபி பிறந்ததுமே தொப்புள் கொடியை கட் பண்ணுறதில்ல, ஒரு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கட் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் வந்து பேபி பிறந்ததுமே மதரோட அப்டமனில் பேபியை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்துலேயே பேபியை க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிவிடுவாங்க. இமீடியட்டாக பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போது ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி வித்இன் ஃபியூ மினிட்ஸில், 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளவே டைரக்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பேபி அண்ட் மதர் வந்து யூஸ்வலி 6 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவாகவும் 2 இயர்ஸ் வரை கண்டிப்பாக ஃபீடிங் கொடுப்பாங்க.

0: இமீடியட்டாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போது ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி வித்தின் ஃபியூ மினிட்ஸில், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்க்குள்ளவே டைரக்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பேபி அண்ட் மதர் வந்து யூஸ்வலி 6 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவாகவும் 2 இயர்ஸ் வரை கண்டிப்பாக ஃபீடிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் இருக்குது. ஸோ எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெட்டர். இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பேபிஸ் வந்து பிறந்ததுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, இனிஷியல் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வரைக்கும், 48 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ரொம்ப ட்ரௌசியாக டல்லாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த இனிஷியல் 1 ஆர் 2 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேபிக்கும் மதருக்கும் ஒரு ட்ரைனிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அது பெட்டராக இருக்கும். இப்போது இருக்கிற மதர்ஸ் அண்ட் நம்ம பார்க்குற ஃபஸ்ட் டைம் மதர்ஸ்க்குள்ள மெயின் இஷ்யூ என்னவா பார்ப்போம் அப்படின்னா, செக்ரிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. செக்ரிஷன் வரல, 1-2 ட்ராப் தான் வருது அப்படின்னா பேபி கண்டிப்பாக பத்தாது, பேபி அழுது. ஸோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஐடியலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கொலஸ்ட்ரம் சீம்பால் மட்டும்தான் வரும். சீம்பால் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபியூ எம்எல் தான் இருக்கும், லைக் 2 to 5 ml அந்த மாதிரி தான். பேபியோட வயிறு கெப்பாசிட்டியுமே அவ்வளோதான். ஸோ அந்த ஃபியூ எம்எல்ஏ பேபியோட தாகத்தையும் பேபிக்கு தேவையான எல்லா விதமான நியூட்ரிஷனையும் கொடுக்குற அளவுக்கு போதுமானதாக தான் இருக்கும்.
1: உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
2: நலந்தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலை பண்பலை 102.6ல். நம்ம நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வேலை செய்யணும்னு நினப்புங்க, ஆனால் நம்மளுடைய உடல் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இரும்பு சத்து இருக்கக்கூடிய அதிகமான உணவுகளை நாம் வந்து எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், நாமளும் நல்லா ஜாலியாக சுறுசுறுப்பாக நமக்கு பிடிச்ச வேலைகளை ரொம்ப ஓடி ஆடி விளையாடி வந்து செய்யலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் இரும்பு சத்து மிகுந்த உணவுகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் ரிக்ஷாக்காரன் படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது.

நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களோட நம்ம நிலைப்பண்பலை 102.6 இரும்பு சத்து மிகுந்த உணவுங்க. உண்மையா இரும்பு சத்து நம்ம வீட்டில் பக்கத்தில் விற்குது பார்த்தீங்களா, அந்த முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இதில் தாங்க இருக்குது. இதை வாங்கி நம்ம வாரத்துக்கு ஒரு 3 நாள் சாப்பிட்டுன்னு வைங்களேன், நல்லா ஜம்முன்னு நல்லா இரும்பு சத்தோடு நல்ல ஆரோக்கியமாக இருந்து நமக்குள்ளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல வேலைகளை சுறுசுறுப்பாக பார்க்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் அன்னை இல்லம் படத்திலிருந்து.

0: ரவி மன்னிச்சுக்க, ஸ்டக் ஆகி போச்சு, ஆரம்பத்துல இருந்து வர்றேன்.
1: பாவல நாம் கவி காளிதாசன் ஒரு பார்த்திபன் கனவை வரையல்லையா?
2: ஐயோ, கர்மம் கர்மம் எல்லாம் தலைகையா சொல்றியே?
1: அது நான் சரசாசனம் போட்டுக்கிட்டு படிச்சது. விஸ்வாமித்ர

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க, நலம் தானா? இரும்பு சத்து மிகுந்த உணவுகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கீரையை பற்றி சொன்னீங்களேங்க, ஆனால் எங்கள் வீட்டில் கீரைன்னு சொன்னாலே எங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க, ஏன் பெரியவங்க கூட ஐயையா கீரையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம கீரையை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப் வச்சு நல்லா சூப்பராக வச்சு கொடுக்கலாம், அல்லது டீ போட்டு, இப்போ முருங்கை இலை டீ இந்த மாதிரிலாம் டீ போட்டு நம்ம வந்து கொடுத்துன்னு வைங்களேன். இதை வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து குழந்தைங்க குடிப்பாங்க. ஸோ ரொம்ப ஆரோக்கியம்.

வாரத்தில் 3 நாள் ஒரு டீயோ, முருங்கை இலை டீயோ அல்லது சூப்போ இந்த மாதிரி வழியில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இதன் மூலமாகவும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் தேவையான இரும்பு சத்து நல்லா கிடைக்கும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இரு துருவம் படத்திலிருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறங்க. இனிமையான பாடல்களோட இரும்பு சத்து மிகுந்த உணவுகள் என்னெல்லாம், அது நமக்கு எப்படி ரொம்ப முக்கியமானது நம்ம உடலுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது இந்த இரும்பு சத்து தாங்க. இன்ஜினுக்கு எப்படி பெட்ரோல் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்கு இந்த இரும்பு சத்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த அவசரமான உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேர் நம்ம உணவுகள், அதாவது சத்தான உணவுகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு பாக்கெட் உணவுகளை தான் நிறைய வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். அந்த மாதிரி சாப்பிட்றதால தான் முக்கியமாக பெண்களுக்கு இரத்த சோகை பிரச்சனை வந்து ஏற்படுது. இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி இரும்பு சத்து உள்ள நல்ல காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், நல்ல ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, குடியிருந்த கோயில் படத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இரும்பு சத்து உள்ள உணவுகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நிறைய நேரம் நமக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் நிறைய நேரங்களில், இடையில அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம பிஸ்கட்டோ சிப்ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடாம தினமும் ஒரு 3 பேரிச்சம்பழம் அப்புறம் ஒரு கைப்பிடி ஒரு உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுன்னு வைங்களேன். இதில் வந்து இரும்பு சத்து மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடலுக்கு தேவையான நிறைய ஒரு விஷயத்தை கொடுக்கும், முக்கியமாக ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இது தவிர இது கூட நம்ம வந்து இந்த நாட்டு சர்க்கரை வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்தணும்னு வைங்களேன், இதுவும் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஒளி விளக்கு படத்துலேருந்து கேட்கலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நலம் தானா நம்ம நிலை பண்பலை 102.6 இரும்பு சத்து மிகுந்த உணவுகள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இந்த அசைவம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நீங்கள் இரும்பு சத்து உள்ள என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஆட்டு ஈரல் இருக்கு இல்லையா, அதை வந்து வாரத்தில் ஒரு முறை வந்து சாப்பிட்டோம்னா இதில் வந்து இரும்பு சத்து ரொம்ப வேகமாக நம்மளுடைய உடம்பில் வந்து ஒட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை நான் சைவம் தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, காராமணி இந்த மாதிரியான பயிறு வகைகளை நீங்கள் வந்து முளை கட்டி அதை அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அதுலேயும் நல்ல இரும்பு சத்து இருக்குன்னு சொல்லி நிறைய மருத்துவர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க. ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் பாசம் படத்திலிருந்து.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 நலம்தானா. இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பழங்களில் எடுத்துக்கிட்டோம்னா மாதுளம்பழம், காய்கறிகளில் பீட்ரூட், இந்த ரெண்டோட நிறமே வந்து சிவப்பாக இருக்கும் இல்லையா, அதாங்க நமக்கான முக்கியமான ஒரு குழு. ஏன்னா இது வந்து ரத்தத்தை ஊற வைக்கிறதுல இது இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதுளம்பழம், பீட்ரூட் அப்படிங்கிறத நம்ம வந்து வாரத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது, இரும்பு சத்து அதிகமாக நமக்கு வந்து கொடுக்கும். அதனால் குறைவாக இந்த மாதிரி சத்து குறைபாடு உள்ளவங்க இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் 100க்கு 100 படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பிஎம் ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நமது திருநெல்வேலி எஃப்எம் ரெயின்போ 102.6 மெகா ஹெட்ஸில் இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
3: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
2: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
4: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
2: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
5: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
2: என்ன இசைமலையா?
6: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
2: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
5: இது 102.6.
7: நலம் தானா கேட்டுட்டு இருக்கிறீங்க. இனிமையான பாடல்களோட, அதாவது இரும்பு சத்து உள்ள உணவுகள் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும்னு சொன்னோம் இல்லையா. நம்ம நிறைய இரும்பு சத்து உணவுகளை சாப்பிட்டாலுமே அது உடம்புல ஒட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வைட்டமின் சி இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அதாவது அதனால் நீங்கள் கீரையோ அல்லது சுண்டலோ அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எலுமிச்ச சாறு சேர்த்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நெல்லிக்காய், கொய்யாப்பழம் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அந்த இரும்பு சத்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, கீரை பழங்கள் காய்கறிகள்லாம், அந்த இரும்பு சத்து நம்ம உடலில் ஒட்டணும் சேரணும் அப்படின்னோம்னா இந்த வைட்டமின் சி இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை சாறு, நெல்லிக்காய், கொய்யாப்பழம் அப்படிங்கிறத சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நாடோடி மன்னன் படத்துலேருந்து.

0: மடி
1: அடக்காடு வளைஞ்சன் மச்சான், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
0: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்,
2: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம், நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
3: இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 இது நலம் தானா. இன்றைக்கி இரும்பு சத்து உள்ள உணவுகள் பற்றி தான் வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. அதாவது சாப்பிட்ட உடனே நிறைய பேர் இந்த டீ அல்லது காஃபி வந்து குடிப்பாங்க, அந்த மாதிரி குடிக்கிற பழக்கத்தை வந்து விட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உணவில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து உறிஞ்ச விடாமல் தடுக்குமா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் வந்து, ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து தெரியாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. இதனால தான் நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்பில் வந்து இரும்பு சத்து கம்மியாகவே இருக்குங்கிறாங்க. சில பேருக்கு கிருமிகள் இருந்தாலும் உடம்பில் சத்து பிடிக்காமல் இருக்கும், அதனால் வாரத்தில் ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா கஷாயம் போட்டு குடிப்பாங்க, வேப்பிலச்சாறு கஷாயம் இந்த மாதிரியான கஷாயங்கள் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அசடுகள் எல்லாம் வந்து வெளியில் வந்துடும், வயிறுகள் எல்லாமே வந்து தூய்மையாக இருக்கும். அதன் மூலமாக நல்லா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுன்னு வைங்களேன், நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம்.

நலந்தான நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இரும்பு சத்து உள்ள உணவுகள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டுங்க. நம்மளுடைய சுவாரஸ்யமான உணவுகள் வந்து நம்மளுடைய தட்டில் எப்போவுமே இருக்கணும். முக்கியமாக ஆரோக்கியம் உடல் மீது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கொடுக்குறேன், நாமளும் நல்ல ஒரு இரும்பு மனிதர் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு வைங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. உலக சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்லை பண்பலை 102.6 உடன்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசையால் இதே நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz நிகழ்ச்சிகள் கேட்டு இருக்கீங்க. நேரம் 2:01. 3 வரைக்கும் மகிழ்ச்சியா கேட்டு ரசிக்க போறீங்க குக்கு நிகழ்ச்சி. மக்களை குக்கு நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல்களை நீங்க வாட்ஸ்அப் மூலமா கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் என்ன பாடலை கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பாடல், அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம், யார் எங்கேருந்து இந்த பாடலை விரும்பி கேட்குறீங்க அப்படின்னு உங்களோட பெயர் ஒரு இதையெல்லாம் அப்படியே மெசேஜில் டைப் பண்ணி நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. 9443630794. மறுபடியும் சொல்கிறேன், 9443630794. நிகழ்ச்சியில் இப்போ முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றாலத்தில் இருந்து சுபா அம்பலவாணன், இந்திரா, ஜெயக்குமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக கேட்டிருக்கிறாங்க.

வணக்கங்கள். இதே நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 2:08. மகிழ்ச்சியான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ரொம்ப சிறப்பான சமையல் எல்லாம் அப்படியே கமகமக்க, வீடெல்லாம் மணமணக்க, வயிறார சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க சிலர். அதை ஏமா கேட்குற, இன்னும் தான் வேலை இருக்குதே, இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் முழிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலருடைய மைண்ட் வாய்ஸ் போயிட்டுருக்கோம். இருந்தால் கூட நம்ம பண்பலை 102.6 இந்த மதிய நேரத்தில் குக்கு நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடல்களை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா? உங்களுடைய

யாரும் சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க சிலர். அதை ஏமா கேட்குற, இன்னும் தான் வேலை இருக்குதே, இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் முழிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலருடைய மைண்ட் வாய்ஸ் போயிட்டுருக்கோம். இருந்தால் கூட நம்ம பண்பலை 102.6 இந்த மதிய நேரத்தில் குக்கு நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடல்களை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா? உங்களுடைய மெசேஜை தட்டி விடுங்க, 9443364794 அப்படிங்கிற எண்ணுக்கு. இப்போ அடுத்தது நாம் யாருடைய விருப்பத்தில் என்ன பாடலை கேட்க போகிறோம்? வருஷம் எல்லாம் வசந்தம் வாழ்க்கையிலேயும் அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஆரியங்காவூர் கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து முதல் முதலாய் அப்படிங்கிற பாடல் வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்காக அந்த பாடலை ப்ளே பண்ணுறேன், பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

2:13 நிமிடத்தில் உங்கள் வீட்டில், உங்கள் வாகனத்தில், உங்கள் கடையில், உங்கள் தோட்டத்தில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சி. மனம் விரும்பிய பாடல்களை நம்ம மக்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் விரும்பி கேட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பேர், இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. 9443360794 அப்படிங்கிற எனக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை. இந்த படத்தில் இருந்த பாடல் சாலையோரம் சோலை ஒன்று அப்படின்னு இந்த பாடலை கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க புது சுப்புலாபுரம் செல்வராஜ். உங்கள் விருப்பத்தில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

ரசமான பல்கலை அல்லி வழங்கும் ஆகாஷ்வாணி திருநெல் விழிவானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விருப்ப பாடலாம் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மக்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 மணி திருநாடு நிகழ்ச்சி கேட்க இருக்கிறீங்க. இன்று நிகழ்ச்சியில் முகலாயர்களுடைய கட்டிடக்கலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்று மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரபு மொழிகள். உங்கள் வீட்டில் உள்ள சுட்டிஸ் குட்டீஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம், பாட்டு பாடலாம், நகைச்சுவை சொல்லலாம், விடுகதை கேட்கலாம். குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததான் யாருடைய விருப்பப்பாடலை நம்ம ப்ளே பண்ண போகிறோம். மெசேஜ் பண்ண அத்தனை மக்களும் அவளை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இருந்தால் கூட இந்த டைமில் நம்ம என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மன் கோவில் கிழக்காலே இந்த படத்தில் இருந்து சின்னமணி கோயிலே அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. கனகவல்லி மகா அட்ரஸ் வந்து கீழப்பாவூராங்க. ஸோ கீழப்பாவூர்லேருந்து கனகவல்லி மகா மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. சின்னமணி கோயிலே பாடலை விரும்பி கேட்டு உங்களுக்காக பாடலை ப்ளே பண்ணுறேன். பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

இசையால் இதயம் நிரப்பும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல 2:24 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. வாட்ஸ்அப் மூலமா உங்க விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க அனுப்பிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்காக பிளே பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அவள் வருவாளா, இது படத்தோட பேர். இந்த படத்துல இருந்து சேலையில வீடு கட்டவா அப்படிங்கிற இந்த பாடல விரும்பி கேட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க சிவநாடனூர் மாரி. நீங்க விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம். மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. என்ன பாடல் பிடிக்கும், அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் என்ன, இந்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய ஊர் பெயர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி 9443360794 இப்படி ரைம்ஸ் மாதிரி அழகாக சொல்கிறேன்ல, திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794 இந்த எண்ணுக்கு உங்களுடைய மெசேஜை தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கேட்கக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஹா அப்படிங்கிற திரைப்படத்துலேருந்து முதன் முதலில் பார்த்தேன் அப்படிங்கிற பல விரும்பி கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. தென்காசி எஸ் ஷேக் முகமது ஷாஃபி. எல்லாருமே இந்த பாடலை விரும்பி கேட்குறாங்க, பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம். ஆனால் இவர் பாட்டில் விரும்பி கேட்கறதுக்கான காரணம் கூட டைப் பண்ணியிருக்காருங்க, நானும் முதன் முதலில் பார்த்தேன் காதல் வந்துச்சு அப்படின்னு நிறைய ஒரு சிரிக்கிற இமோஜிலாம் போட்டு பயங்கரமாக அந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. ஓகே ஷாஃபி, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன், பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

இணைமடத்துல ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 கொக்கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரம்யமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சூப்பரான ஒரு தூக்க நேரம் அப்படின்னே சொல்லலாம். தூக்கம் வரும், நிறைய பேருக்கு வயிறு முட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா. ஆனால் கூட இந்த இசைமொழியில் அப்படியே நினைச்சுக்கிட்டு செவியோரமாக இந்த பாடலை கேட்டுக்கிட்டே நீங்கள் ரசிச்சு நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்க. அந்த வகையில் அடுத்ததான் நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய பாடல் யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஜெயபால், முத்துகிருஷ்ணன், மேரி இவங்க எல்லாரும் தென்காசிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் இருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், அந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக.

0: காரணம். அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:43 ஆகுது. ஆகாஷ்வணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வான்மதி திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. வான்மதி படத்துலேருந்து வைகரியில் வந்தது என்ன வான்மதி அப்படிங்கிற அந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க இசைக்கு முத்து. இசைக்கு முத்து, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. என்ன வைகரியில் வான்மதியை கூப்பிடுறீங்க, அவ்வளோதானே, இந்த அப்ளை பண்ணிடலாம்.

நேரம் 2:49 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 MHz-ல கோகோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் அட்டகத்தி திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. பாளையங்கோட்டையிலிருந்து பிஎம் ராமச்சந்திரன். அட்டகத்தி படத்திலிருந்து ஆகாய மழையில் நீராடும் இந்த பாடல் வரி இடையில வரும். இந்த பாடலோட தொடக்கம் நமக்கே தெரியும், ஆசை ஒரு புல்வெளி. இந்த பாடல ஒளிபரப்பும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க விரும்பி கேட்ட பாடல கூட நானும் அன்போடு பிளே பண்றேன், கேளுங்க.

6:53 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலையத்தின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு குக்கு நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆனா கூட ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு பாடலை பிளே பண்ண முடியுமோ அவ்வளவு பாடலை உங்களுக்காக பிளே பண்ணியாச்சு. தொடர்ந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க, அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளும் உங்க விருப்ப பாடல்கள் கண்டிப்பா ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி கார்மேக கண்ணன், விஜயா, ரவி முருகன் இவங்களுடைய விருப்பத்தில் அருணாச்சலம் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மக்களை குக்கோ நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டதில் உங்களுக்கு மகிழ்ச்சி, வழங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் செல்ல தோழி கார்த்திகா.

0: இனி கேட்கலாம் 3 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தவிக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும், பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டில் மற்றும் அருஷ் ராணா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், யசஸ்வினி கோர்படே திவ்யான்ஷி பௌமிக் இணை மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் இஷ்ரூப் நரங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்களுக்கு மீண்டும் ஓர் மதிய வணக்கம். நம்ம நாட்டோட வரலாற்றையும் பெருமையும் பேசக்கூடிய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற விஷயம், நம்ம நாட்டில் எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்திருக்காங்க, எவ்வளவோ கோட்டைகளையும் கோயில்களையும் கட்டியிருக்கிறாங்க, அதுலேயும் இந்திய வரலாற்றோட பக்கங்களில் அழியாத முத்திரையை பதிச்சவங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா அது முகலாயர்கள் தான். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அவங்க மண்ணில் விட்டுட்டு போன மாபெரும் கலை அதிசயங்களான அந்த முகலாயர்களுடைய கட்டடக்கலை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இனிமையான பாடல்களோடு மஜ்னு படத்திலேருந்து முதல் பாடல் வருது, கேட்டுடே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மஜ்னு படத்துல இருந்தா ஒரு சூப்பரான பாடல் கேட்டீங்க. மணித்திருநாடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6 முகலாயர்களுடைய கட்டிடக்கலை பத்தி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லுங்கல்லையா. முகலாயர்களுடைய அந்த கட்டிடங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல் கற்களால் அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது அது கற்களால் எழுதப்பட்ட ஒரு கவிதைகள் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இன்றைக்கும் உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு, உதாரணத்துக்கு தாஜ்மஹாலிருந்து டெல்லி செங்கோட்டை வர நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்டடக்கலையோட சிறப்புகளை ரொம்ப எளிமையாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: மணி திருநாடு கேட்டுட்டு இருக்கிறோம். முகலாயர்களுடைய கட்டடக்கலை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த முகலாய கட்டடக்கலையோட வந்து முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு மிக்சிங் தாங்க. அதாவது அவங்களுடைய அந்த பாரசீகம் மத்திய ஆசியிலிருந்து அவங்க வந்து வந்திருந்தாலும் அவங்களோட கட்டிடங்களில் இதை வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்திய கலையும் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதனால தான் இதை வந்து இந்தோ இஸ்லாமிய கட்டடக்கலை அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, உள்கூரை பகுதிகள், அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் உள்ள அந்த கலை நயத்தோடு இருக்குமா, வெளித்தோச்சம் ஃபுல்லாகவே அவங்க ஊரில் உள்ள அந்த கலை நயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை முகலாயனுடைய கட்டடங்களை போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம அது எப்படி இருக்கும், ஏன் இதை சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: உணர்வுகளின் வெளிப்பாடாய் இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: அதாவது வெங்காய வடிவில் அல்லது அரைவட்ட வடிவில் பெருசா இருக்கக்கூடிய அந்த குவி மாடங்கள் மாதிரி இருக்கும். அதே போல அந்த கட்டிடத்தினுடைய நான்கு மூலைகள் இருக்கு இல்லையா, அந்த மூலைகள்லையும் வந்து வானத்தை முற்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த உயரமான கோபுரங்கள், அதை வந்து மினாரட்டுகள்னு கூட சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள், இந்த ரெண்டு விஷயம் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து அந்த குவி மாடங்களும் மினாரட்டுகள், இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுட்டே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து யாருடைய கட்டிடக்கலை அப்படின்னு சொன்னால் முகலாயர்னுடைய கட்டிடக்கலை. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தை கொடுக்குங்க இந்த ரெண்டு விஷயமும். ஸோ நீங்கள் நேரில் பார்த்துருந்தீங்களாலோ அல்லது படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த விஷயம் வந்து இருக்கும். தொடர்ந்து அதை பற்றி பேசலாம்.

இனிமையான பாடல்களோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 இது மணித்திருநாடு நிகழ்ச்சி தான். இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நாம் முகலாயர்களுடைய கட்டடக்கலை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கணும் இல்லையா. முகலாய மன்னர்களில் அக்பர் காலத்து கட்டிடங்களை பார்த்தீங்கன்னா டெல்லி செங்கோட்டை, ஆக்ரா கோட்டை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் அதிகபட்சம் நீங்கள் பார்க்கும்போது சிகப்பு நிற பாறை கற்களால் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்க்கும்போது ஒரு போர்க்கால கம்பீரத்தை வந்து நமக்கு வந்து காட்டும். ஆனால் அவங்களோட பேரன் ஷாஜகான் காலத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட் தீமுக்கு மாறிடுவாங்க. அதாவது உலக அதிசயமான இருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ளை பளிங்கு கற்களால் வந்து ஆனது. ஸோ நிலா வெளிச்சத்தில் கூட அது ஜொலிக்கிற அழகை பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன வயசில் படங்களில் புத்தகத்திலலாம் பார்த்துருப்போம் அந்த தாஜ்மஹால் படத்தை, அதே மாதிரி தாங்க இப்போவும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் உள்ள ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்க்கும்பொழுது அந்த கற்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய கலைகள், அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துடும்.

நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க மணி திருநாடு. முகலாயர்களுடைய கட்டடக்கலை பற்றி தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். முகலாயர்களுடைய அந்த கட்டடக்கலையில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பளிங்கு கற்களை வந்து லேசாக குடஞ்சி அதுக்குள்ளே விலை மதிப்பச்ச அந்த நவரத்ன கற்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வண்ண வண்ண கற்களெல்லாம் வந்து பதிச்சு பூக்கள் இலைகள் இந்த மாதிரி வந்து டிசைன்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா, பியாட்ரா துரா

அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முக்கியமாக தாஜ்மஹாலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தாஜ்மஹாலோட சுவர்களில் இன்றைக்கும் இந்த வண்ணமயமான அந்த பூக்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ பல 100 வருஷம் நீங்கள் வந்து ஆனாலும் சரி, இதனோட அந்த வண்ணம் இல்லையா இன்றைக்கும் வந்து மங்காமல் அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ முடிஞ்சால் அப்படியே அந்த பக்கமாக போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க.

3:40 ஆயாச்சு. நிலைப்பண்பலை 102.6 இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. மணி திருநாடு. முகலாயர்களுடைய கட்டிடக்கலை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். முகலாயர் கட்டிடக்கலைங்களை, அந்த கட்டிடங்களை சுற்றி எப்போவுமே ஒரு அழகான நந்தவனம் மாதிரி இருக்குங்க. அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா, சார்பாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாலா பக்கமும் சமமாக பிரிக்கப்பட்ட அந்த பூங்காக்கள், இதில் முக்கியமாக நடுவில் வந்து ஓடுற நீரோடைகள், தண்ணீரை தெளிக்கக்கூடிய அந்த நீரூச்சிக்கண்ணு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அந்த கட்டடத்தோட வெப்பத்தை குறைக்கிறதுக்காகவும் கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான அந்த தோட்டம் நந்தவனத்தை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கதா சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி உண்மை என்னென்னு தெரிஞ்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா, உண்மையிலே அப்படிலாம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அந்த இடத்துக்கு அப்படியே ஒரு நாள் போயிட்டு வாங்க முடிஞ்சால் உண்மையிலேயே நீங்கள் எப்படி நேரில் படங்களில் சின்ன வயசில் பார்த்தீங்களோ அதே மாதிரி அந்த அழகோட கொஞ்சம் கூட குறையாமல் அந்த நந்தவனத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த முகலாயர்களுடைய கட்டிடங்கள்.

இனிமையான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 மணி திருநாடு. முகலாயர்களுடைய கட்டடக்கலை பத்தி தான் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். 3:46 நிமிடம் ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம வீடுகள்லயோ அப்பார்ட்மெண்ட்கள்லயோ வீடுகள் கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெண்டிலேஷன், இயற்கை வெளிச்சம், இதெல்லாம் வர்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை யோசிச்சு பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஜன்னல்களை வந்து அழகான அந்த கல் வேலைப்பாடுகள் செஞ்சு ஏசி இல்லாமலேயே காற்று உள்ளே வர மாதிரி முகலாயர்களுடைய அந்த பிளான் வந்து இருக்குமா, அந்த அளவுக்கு அவங்களுடைய கட்டடக்கலையில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம் இதை சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு வேலைப்பாடுகளோடு இவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்களே, அப்போ நாமெல்லாம் எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் டெடி படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நவநிலை வன்மொழி 102.6 இன்று மாலை 4:02 பொதிகை தும்பில ஜாலியாக விளையாடலாம். மறக்காம கால் பண்ணி பேசுங்க. மணி திருநாடு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் நெருங்கிட்டு இருக்கிறோம். முகலாயர்களுடைய கட்டடக்கலை பற்றி தான் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ முகலாயர்களுடைய கட்டடக்கலை அப்படிங்கிறது வெறும் கட்டிடம் மட்டும் இல்லைங்க, இது இந்திய மண்ணோட கலந்த ஒரு மாபெரும் கலை பொக்கிஷம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போவும் நம்ம வந்து இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரில் போய் ஒரு முறையாவது அதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு வந்துன்னு வைங்களேன். அதனுடைய எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான முக்கியமான ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டடக்கலையில் மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட முடியும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து.

இன்று மாலை 5:02 உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் மறக்காமல் கால் பண்ணி ஜாலியாக பேசுங்க குட்டீஸ். ஸோ இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் முகலாயர்களுடைய கட்டடக்கலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தவிக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டில் மற்றும் அருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் டானிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் இஷ்ரூப் நரங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பட்டி தொட்டியெல்லாம் பட்டைய கலப்பு நம்ம நிலை பண்பலை 102.6 வந்தாச்சு பொதிகை தும்பி. ஆமாங்க, பொதிகை தும்பி நிகழ்ச்சி வந்துருச்சுனாலே நீங்களும் ஜாலியாக கேள்வி கேட்கலாம், நாங்களும் ஜாலியாக கேள்வி கேட்போம். ஸோ நிகழ்ச்சியும் ரொம்ப ஜாலியாக போகணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் உங்கள் கூட விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்,
1: தங்க கல்யாணி.
0: ஓகே, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள நேயர்கள் கால் பண்ணலாம். 0462-256-1132-256-1133. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் முதலாவதா யார் வந்து என்ன கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா?
1: கேட்கலாமே.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பர்மன் குறிச்சி கஸ்பா சுகன்யா.
0: சுகன்யாமா, ஆ கேள்வி கேட்க போறீங்களா நீங்க? நாங்க கேட்கட்டுமா?
2: நான் கேள்வி கேட்கறேன்.
0: நீங்க முதல்ல கேள்வி கேட்க போறீங்க, கேளுங்க.
1: எல்லாம் ரெடியா வந்திருக்காங்க.
0: ஆமா,
1: சொல்லுங்க.
2: ஆற்றில் ஆற்றில் அலையுது தம்பி, அழுக்கெல்லாம் விழுங்குவது தம்பி, அது என்ன?
1: ஆற்றில் அலையுது தம்பி, மீன்.
0: மீன் தானே?
2: கரெக்ட்.
1: ஏய், ரெண்டு பேர் சொல்லிட்டோம், அப்ப ரெண்டு மார்க்கா?
0: ஆமா, இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு மார்க் தான். ஓகே
1: ஓகே,
0: சரி. இப்போ உங்களுக்கு
2: ஒரு கேள்வி தான் கேட்கணுமா?
1: ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஏன், நீங்க ஒரு க்வெஸ்சன் பேப்பரே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா?
0: நிறைய அவங்க கேக்குறத பார்த்தா அப்படிதான் தெரியுது.
1: அதானே கேக்க?
2: இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா?
0: இன்னொரு கேள்வி
1: நாளைக்கு கேளுங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? சரி, ஒருவேளை விலங்குகள்லாம் பேசினா எந்த விலங்கு பேசும்? அப்படியே பேசினாலும் எது ரொம்ப திமிரா பேசும்?
2: விலங்குகள் வந்து பேசாது.
1: யானையும் பாவம் தானே, ரொம்ப சுபாவம், நம்மள மேல எல்லாம் ஏத்தி வச்சு அம்பாரி ஏத்திட்டு போகும்ல.
0: முதலாவதா தங்கலான் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. இது பொதிகை தும்பி. அடுத்ததா யாரு நம்ம கூட விளையாட

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6ல. இது பொதிகை தும்பி. அடுத்ததா யாரு நம்ம கூட விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா?
1: கேட்டலாமே.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: இனிப்புல யாரு இங்கிருந்து பேசுறீங்க? மகாலட்சுமிமா, நல்லா இருக்கீங்களோ? சொல்லுங்க, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா இல்லது நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா? பொருளை எடுத்துட்டு போக முடியாத பை, சட்டப்பை. வேற என்ன? அதுவே சின்ன பை தான். சரி, நீங்களே சொல்லிருங்க, உங்களுக்கு தெரியல. இடைப்பட்ட வரிய சொல்லுவேன். தெரிஞ்சு அதுக்காகவே தான் எடுக்கிறது. நெஞ்சுக்குள் பயமும் இல்ல, யாருக்கும் அச்சம் இல்ல, வாராதோ வெற்றி என்னிடம், விளையாடுங்க உடல் பலமாகுங்க.
2: பொதுவாக சூப்பர்
1: கலக்கிட்டீங்க போங்க.
2: வெற்றி மேல் வெற்றி வேடும்,
0: பாடுவோம் கொண்டாடுவோம். சூப்பர் சூப்பர், அருமை அருமை,
1: கலக்கிட்டீங்க போங்க.
0: சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: அடுத்ததா ஒரு பாடலா?
0: ஆமா கண்டிப்பாக, அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பாடல். பீஸ்ட் படத்துல இருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க பொதிகை தும்பி. நேர்கள் ரொம்பவே அட்டகாசமா கேள்வியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து யாரு விளையாட போறாங்கன்னு கேட்டலாமா? வணக்கம்.
2: வணக்கம் புவான் சார், எப்படி இருக்கீங்க? தங்க கல்யாணி எப்படி இருக்கீங்க?
3: ரெண்டு பேரும் நல்லமா இருக்கோம். சொல்லுங்க உங்க பேரு.
2: ஆறுமுகமடிகள் சாந்தி.
3: சாந்தி மேடம், கேள்வியை நீங்க கேக்குறீங்களா?
2: நீங்க கேளுங்க, நான் கேக்கேன்.
3: ஓ சூப்பர்,
2: ஈஸியா கேளுங்க, நான் பாட்டு பிடிக்க மாதிரி கேளுங்க.
3: சரி, நைட்டு தூக்கம் வரலன்னா என்ன சாப்பிடுவீங்க?
2: நைட்டு தூக்கம் வரலன்னா எனக்கு அவ்வளவு
3: அப்படியா? நம்ம இப்ப எங்கயாவது வெளியில கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கயாவது போவோம், போகும்போது இப்ப ஆத்துக்கு தான் குளிக்க போறோம்னா என்ன குளிக்கவா போறீங்க, கடைக்கு தான் போறேன்னா என்ன கடைக்கா போறீங்க, இப்படிலாம் மொக்க மொக்கையா கேள்வி கேட்கற வெறுப்பேத்துற நம்ம நண்பர்களுக்கு, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க?
2: ஆமா, கடைக்கு தான் போறேன் அப்படிங்க. நானே இந்த கேள்வி கேட்பேன் போறேன்.
3: ஓ, நீங்களே கேப்பீங்களா? அப்ப நான் என்ன பதில் சொல்றது?
2: எங்க வரையா கடைக்கா வரையா?
3: சரி, இதெல்லாம் ஏன் கேக்கீங்க?
2: எனக்கு
3: இது தெரியாம போச்சு. ஓ சரி, அப்ப நான் கேள்வி கேட்டு முடிச்சிட்டேன். இப்ப நான் நீங்க கேளுங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் எவ்வளவு ஈஸியா கேள்வி கேட்டேன். ரஜினி பாட்டெல்லாம் பூபாலன் சார் படிப்பாரு.
2: சரி, மூணு பாட்டு படிங்க.
4: ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்ல,
3: அஞ்சு. இப்ப மூணு, ஐயோ பவுன் குறைச்சு மூணு சொல்லிட்டாங்க.
2: மூணு பாட்டு படிங்க.
3: மூணு பாட்டு படிச்சிருங்க சார். நீங்க தான்
4: மூணு பாட்டு நான் படிக்கணுமா?

0: படிங்க படிங்க சீக்கிரம்.
1: ஐயோ
2: அகுவான் சார் தான் சூப்பரா படிப்பாங்களா?
1: சரி உங்களுக்கு நான் நான் பொல்லாதவன்,
0: அங்க வீட்ல
1: எதிரொலிக்குது. ஓகேவா?
2: நல்ல மியூசிக் போட்டு நல்லா படிச்சிருக்கீரா.
1: போதுமா?
2: போதும் சார். சரி சார்,
1: ரொம்ப நன்றி.
2: நன்றி சார்,
1: நன்றி நன்றி. ஸோ அஞ்சு பாடல் அப்படிங்கும்போது
0: டக்குன்னு பாடலாம், ரொம்ப கஷ்டம்.
1: கஷ்டங்கிறத விட நேர்களுக்கு நம்ம
0: வாய்ப்பே கொடுக்க முடியாது.
1: இப்படிங்கக்குள்ள அஞ்சு பாடல் பாடிடுவோம்
0: இப்போ. அது சரி, கரெக்டாக
1: நேர்களுக்கு வந்து நம்ம நிறைய வாய்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருது, தானா சேர்ந்த கூட்டம் படத்துலேருந்து கேட்டுட்டு வரலாம்.

0: வேண்டியது.
1: நெல்லிப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி அட்டகாசமான பாடல்களோட நிகழ்ச்சியில விளையாடக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க பேச போறாங்க? வணக்கம். வணக்கம், இணைப்புல யார், எங்கிருந்து பேசுறீங்க? எங்க இருந்து?
2: இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு சண்டே இல்லையா,

0: எல்லாரும் சேர்ந்து கேதர் ஆகி இன்னைக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்க.
1: சரி.
0: ஆனா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல.
2: ஐயோ,
0: யாருமே வரலையா? ஆனா நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல. ஆனா நம்ம டெம்ட் வேற ஆயிட்டோம் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு.
1: சரி,
0: அதனால ஒரு டயலாக சொல்லிட்டு ரஜினி சாரோட ஒரு ஃபேமஸான டயலாக சிவாஜி படத்துல இருந்து அந்த டயலாக சொல்லிட்டு போய் பிரியாணி சாப்பிட்றோம். என்ன டயலாக் சொல்லுங்க பாப்போம். அதனால பரவாயில்ல. ஆனாலும் நம்மள ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு போய் சாப்பிடணுமா வேண்டாமா?
1: ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிச்சுடுவாங்களே அப்படின்னா
0: பரவாயில்ல. அடிச்சா அடிச்சா அடி வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேல.
2: ஓ, அது வேற,
0: அது வேற.
2: ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடி வாங்குறது ரொம்ப நல்லது.
0: ஆமா, அதனால ஹாப்பி
1: வந்துட்டேன்.
0: ஓ, இது செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாச்சா?
1: ஆமா.
0: சரி, இப்போ நீங்க வந்து நான் சொன்ன டயலாக் நீங்க சொல்லியே ஆகணும்.
2: சொல்லியே ஆகலாம்.
1: அப்படியா? அந்த அந்த கூட்டமா வருது.
0: அதேதான் அதேதான் அதேதான்.
1: ஐயோ
0: ஐயோ,
1: என்ன பண்ணுவேன்.
2: ஐயோ,
1: சரி பரவாயில்ல, நான் சொல்றேன்.
0: சரி சொல்லுங்க,
1: தைரியமா சொல்றேன்.
0: தைரியமா சொல்லுங்க.
1: அடி வாங்கினாலும் பரவாயில்ல.
0: பரவாயில்ல, உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். சொல்லவே இல்லாடாலும் கரெக்டா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தான் மார்க்கு.
1: மீன்
0: மேலதான் இருக்கும்.
1: ஏன்
0: பூனைக்கு கண்ணு பூனை பூட்டுக்கிட்டேதான் இருக்கும்?
1: இல்லையே,
0: அதுவும் இல்லையா? சரி, நீங்களே
1: பழைய ஜோக்கு.
0: பழைய ஜோக்கு தான், இப்ப வரணுமே.
2: இப்ப நீ கேக்குற இடத்துல டக்குன்னு சொல்ல முடியலையே.
0: க்ளூ அது கொடுங்க.
1: க்ளூ கொடுத்தா டக்குன்னு சொல்லுவீங்க. நான் சொல்ல மாட்டேன்.
2: சரி,
0: நான் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா கொடுத்தேன் அப்படிதானே நீங்களும் எனக்கு கொடுக்கணும். ஃப்ரெண்ட் தானே.
2: க்ளூ கொடுத்து பாருங்க.
1: உண்மை க்ளூவே கொடுக்க முடியாது, நான் என்ன பண்றது?
0: சரி, அப்ப ஆன்சர் நீங்களே சொல்லிருங்க.
1: பூனைக்கு வந்து பூக்குக்கு மேலதான் கண்ணு இருக்கும்.
0: பூனைக்கு சச்சோ.
2: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா யோசிச்சீங்க.
0: தேங்க் யூ சோ மச்.
2: நன்றிமா. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் ஈஸ்வரன் படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்

0: 4:32 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் விளையாட போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். பல முறை சொன்னேன் சபையினர் முன்னே. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்.
2: சொல்றது யாரோ?
1: மண்ணையும் பொன்னாக்கும்ல இருந்து கார்குச்சி
2: கிருஷ்ணன்.
0: காது குறிச்சி கிருஷ்ணன். ஐயா வணக்கம். என்ன நீங்க கேக்குறீங்களா இல்ல நாங்க கேக்கட்டுமா?
1: நீங்களே கேளுங்க சார்.
0: உங்களுக்கு ஒரே ஒரு தான், அதாவது மா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த எழுத்துல இருந்து ஒரு 5 பாட்டு பாடுங்க பாப்போம்.
1: மாமா மாமா மாமா ஏமா ஏமா ஏமா.
0: ஓஹோ,
1: நான் மாந்தோ பிள்ளை.
2: அது நான்ல.
0: ஆமா, அது நான் வராது. மால்ல தான் வரல
1: இல்லனா.
0: ம், ஒன்னு தான் சொல்லிருக்கீங்க.
1: ஆமா மாதானே.
0: ஆமா மாதான்.
1: மதுரைக்கு போகாதடி.
2: ம், சூப்பர். அடுத்து அடுத்து.
0: கம் ஆன் கம் ஆன். இன்னும் 3 இருக்கு.
1: மாம்பரத்து வண்டு.
2: அடடப்பா சூப்பர். அடுத்து
1: அடுத்து
0: இன்னும் 2.
1: மானா மதுரை புள்ள.
2: அடுத்து
0: ஆஹா
1: மயில். அடுத்து இன்னும் ஒண்ணே ஒண்ணு இல்ல.
2: ஒண்ணே ஒண்ணு தான்.
1: மாமா மாசி மாசம்தான்.
2: சூப்பர். போங்க, கலக்கிட்டீங்க கலக்கிட்டீங்க. இன்னைக்கு நேயர்கள் தான் நிறைய மார்க் வாங்கிட்டே இருக்காங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க
1: ஞாயிற்றுக்கிழமை நாங்க தெம்பா சாப்பிட்டு
2: நல்ல அதானே கேக்குறேன்.
0: அவங்க நல்லா ஓய்வு
2: எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு தந்திருக்கலாம்.
0: ஆமா
1: இல்ல அனுப்பி விட்டுருக்கமா? இப்ப வரும்.
2: வந்துருமா? தேங்க்யூ.
0: சரி வரட்டும்.
1: சுக்கா தனியா வச்சிருக்கேன், சிக்கன் பிரியாணி தனியா இருக்கு.
2: சூப்பர். போங்க, ஒரு வெட்டு வெட்டிடலாம்.
1: இஞ்சி பச்சடி தனியா இருக்கு.
2: சூப்பர்.
0: சரி
2: கேள்வி கேளுங்க. அதுதான் முதல்ல.
0: ஆமா, இப்ப நீங்க கேள்வி கேளுங்க.
1: பாட்டு என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க ஒன்னு பாடலாம். முதல்ல கொஞ்சம் சந்தோஷமா பாடணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சோகமா பாடணும்.
2: சூப்பர்.
1: அதுக்கு பிறகு விக்கிக்கிட்டே பாடணும்.
2: விக்கிக்கிட்டே பாடணுமா?
0: ஐயோ
1: ஆமா. விக்கி எப்படின்னா உன்னை கண் தேடுது உஞ்சலில் காணவே உள்ளம் நாடுது அப்படி
2: அப்படி.
0: இப்ப சந்தோஷமா பாடணும், அப்புறம் சோகமா பாடணும், அப்புறம் விக்கிட்டு பாடணும். அப்படிதானே
1: விக்கிய எதுக்கு சொன்னோம்னா இவ்வளவு சாப்பாடு இருக்கு தண்ணி.

0: சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்?
1: அதே
2: பாட்டதான்
3: சரி பரவாயில்ல. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி போலம்.
1: சந்தோஷத்தை இவ்வளவு சோகமா பாடுறது நீங்களா? சந்தோஷம்
3: இல்லை என்றால் மனிதருக்கு
1: எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது.
3: சந்தோஷம் சந்தோஷம்
1: தண்ணி வேணுமா?
3: சந்தோஷம் சந்தோஷம்
1: தண்ணி வேணுமா?
3: வாழ்க்கையின் பாதி போலம்.
1: ஐயோ பாவம்,
3: இல்லை என்றால்
1: மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டை கேட்கல.
3: எப்படி ஒருத்தருக்கு பாடிட்டனா இல்லையா?
1: மார்க் கொடுத்துருவீங்களா?
2: மார்க் உங்களுக்கு தான் ரெண்டே ரெண்டு விக்கலையே
1: தான் நிறைய விக்கிட்டாரு.
3: ஐயோ இதுக்கு மேல விக்கணும்னா தண்ணி குடிக்கணும்.
2: நீங்க முயற்சி பண்ணதுக்கு உங்களுக்கு மார்க் சார்.
3: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு சார்.
2: நன்றி, வணக்கம்.
3: ஓகே, நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தாராள பிரபு படத்துல இருந்து.

0: அட்டகாசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 இது பொதிகை தும்பி. அடுத்து யார் விளையாட போறாங்க கேட்டலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் கட்டேரிப்பட்டில இருந்து வித்யாரம் சார்.

0: ஜெயா, எந்த
1: என்ன
0: ஊர்ல?
1: ஊரு என்ன ஊரு?
2: கச்சேரிப்பட்டி.
1: கச்சேரிப்பட்டி. அது
2: கச்சேரிப்பட்டி
1: எங்க இருக்குது?
2: கடையம் பக்கம் இருக்கு.
1: கடையம் பக்கத்துல இருக்கா? ஓகே ஓகே
0: கச்சேரிப்பட்டி.
1: ஓகே.
0: சரிங்கம்மா, கேள்வி யார்
1: கேள்வி?
0: கேட்குறீங்க?
1: ஆ, நீங்க கேக்குறீங்களா நாங்க கேக்கட்டுமா?
2: நீங்க வச்சுக்காங்க.
1: கேக்கட்டுமா? சரி. காலேஜ்க்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க, சரிங்களா? அப்போ வந்து அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு பூஜை இருக்குது, கொஞ்சம் மத்தியானம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானே எக்ஸாம் டென்ஷனில் இருக்கேன், என்ன செய்யன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போகிறீங்க. போயிட்டு அங்கே போய் பார்த்தா நீங்கள் படித்த எக்ஸாம் இன்றைக்கி இல்லை, வேறு ஒரு பேப்பர். அச்சுச்சோ, என்ன பண்ணன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் வந்து என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, படிக்காமல் எழுதுனா அவ்வளோதான், இன்றைக்கி வந்து நம்ம பாஸ் ஆக முடியாது, அதனால் எப்படியாவது சேர்ந்து நம்ம கிளம்பி ஏதாவது ஒரு சாக் போக்கு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போன உடனே அம்மா வந்து பிடிச்சிக்கிட்டாங்க, நீ காலையில் எக்ஸாம்னு சொல்லிட்டு தானே போன, எப்படி இப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அம்மாக்கிட்ட எவ்வளவோ ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அம்மா வந்து ரஜினியோட ஃபேன். அப்போ வந்து ஒரு டைலாக் சொல்லி அம்மாவை ஆஃப் பண்ணுறீங்க. சொல்லுங்க பாப்போம் அந்த டைலாக. எப்ப வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்.
0: கண்ணா, நான் எப்ப வருவேன், யாருக்கு வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்
1: அப்படின்னு சொல்லி அம்மாவை ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் அடுத்த பரீட்சைக்கு படிக்கணும். சொல்லுங்க பாப்போம்,
0: சொல்லுங்க அந்த வசனத்தை. நான் சொன்னதை சொல்லணுமான்னு
2: கேக்குறேன்.
1: வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். திரும்ப சொல்லுங்க. சரியாவே சொல்லல. அம்மா ஆஃப் ஆக வேண்டாமா?
2: யாருக்கும் தெரியாது, சரியான நேரத்துல கரெக்டா வந்துருக்கு.
1: வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்.
0: எப்படியோ சொல்லிட்டாங்க,
1: எப்படியோ சொல்லிட்டாங்க.
0: சரி சரிமா போ, எப்படி ரஜினி வசந்த பேசிட்டு சரி போய்டா போய்டா அப்படின்னு உள்ள விட்டாச்சு.
1: இப்போ போய் பரிசுக்கு படிங்க. ரைட், இப்போ நீங்க கேளுங்க.
2: ஒரு அஞ்சு பாட்டு சொல்லுங்க. பூ பேர்ல
1: அஞ்சு பாட்டு. அஞ்சு பாட்டு பூ பேர்ல சொல்லணுமா? ஆ, செந்தூர பூவே.
0: செந்தூர பூவே, செந்தூர பூவே.
1: ஓகேவா? நான் தேடும் செவ்வந்திப்பூ. மல்லிகை மல்லி மல்லிகையே மல்லிகையே அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மல்லிகையே இன்னொரு சாங் சொல்லிடலாமா?
0: மல்லிகை
1: மொட்டு மனச தொட்டு. ஆமா. அதுக்கப்புறம்
0: பூ பூக்கும் மூசை.
1: அது பூ இல்ல, ஏதாவது பூ சொல்லுங்க.
0: பூ பேர் வரணுமா? பொதுவா பூன்னு சொல்லக்கூடாதா?
1: ஒரு மந்தார பூ. ஓகேவா? சொல்லிட்டேனா எல்லாமே? மார்க் இருக்கா எனக்கு?
0: அஞ்சு சொல்லிட்டீங்க.
1: அஞ்சு சொல்லிட்டேன். சரி, தேங்க்யூ.
0: சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வேலைக்காரன் படத்திலிருந்து.
3: ஹலோ

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.7 அழகசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. புதிய தும்பில அடுத்து யார் விளையாட போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு சார், ரெடியா இருக்கீங்க? கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா முதலில், அல்லது நாங்கள் கேட்க வேண்டுமா? சரி, நான் உங்களுக்கு கேட்கறேன். இப்போ நீங்க வந்து இளநீ விற்கக்கூடிய ஒரு வியாபாரி.
1: ஓகே,
0: சரியா? நான் வந்து இளநீ வாங்க வரேன், சாப்பிட வரேன் உங்க கடைக்கு. காலையில் அப்போ தான் கடையை திறந்து உட்காந்துருக்கீங்க.
1: சரி
0: சரியா, இப்போ நான் பேச போகிறேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம், நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சரியா?
1: ஓகே.
0: அண்ணாச்சி, இளநி எவ்வளவு?
1: வாங்க வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் யாரும் வரல.
0: சரி,
1: முதல் கஸ்டமர்.
0: ரொம்ப சந்தோஷம். இளநி எவ்வளோ அண்ணாச்சி?
1: இளநி எவ்வளோ? 60 ரூபா தான்.
0: 60 ரூபாயா?
2: மொத்த இளநிக்கும் சேர்த்தா வேலை சொல்லுதீங்க
0: அண்ணாச்சி? இளநி சின்ன சைஸா தான் இருக்குது, நீங்க என்ன இளநி 60 ரூபாங்க? இங்க தண்ணி இருக்குமா? இதுல
1: சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க. 60 ரூபாய்க்கு விற்கலாமா, 70 ரூபாய்க்கு விற்கலாமா, 40 ரூபாய்க்கு விற்கலாமா, நீங்க தான் சொல்லணும். சாப்பிட்டு பாத்து சொல்லுங்க, வெட்டி தரலாமா வெட்டலாமா.
0: இல்லண்ணாச்சி, சாப்பிட்டு பாக்குறது சரியில்ல. தண்ணி கம்மியா எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரூபா பாதி வாங்கிடுவீங்களா?
1: தண்ணி கம்மியா இருந்தா பழமே தர வேண்டாம். எங்க இளநி பொள்ளாச்சி இளநி, ஈத்தங்காடு இளநி அருமையா இருக்கு. குடிச்சு பாத்துட்டு நீங்க சொல்லுங்க.
0: அப்போ நீங்க தண்ணி கம்மியா இருந்தா ஒரு கிளாஸ் இருந்தா நான் 30 ரூபா தான் கொடுப்பேன்.
2: நீங்க
0: வியாபாரிகள் சொல்லுவாங்க
2: இல்ல, நிஜமா இப்படிதான் பேசுவாங்க?
0: எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல தண்ணி இருந்தாலும்
2: கொஞ்சம் கோமா கூட சொல்லுவாங்க, ஆனா கட்டாயம் இளநியை கொடுத்துருவாங்க.
0: ஏன் இந்த கேள்வியை நான் கேட்டேன்னா, காலையில நான் ஒரு இளநி வாங்கி குடிக்க பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன். அங்க ஒரு அம்மா கரையை திறந்து இப்ப தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் இளநி தாங்கம்மா அப்படின்னு இளநி குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த அம்மா சொன்னிச்சு, காலையிலேயே ஒரு ஆள் வந்துச்சியா, இந்த இளநி எவ்வளோன்னு கேட்டுச்சு. நான் போடுவான்னே, சின்ன இளநியா இருக்க, தண்ணி இருக்குமா இருக்காதா, அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய கேள்வி கேட்காங்க. எனக்கு அப்படியே கோபமா வந்துச்சு. அந்த வயசானவங்க
2: என்ன செய்யுங்க?
0: இப்படி போயிடுச்சு.
2: நாலு எழுத்து வார்த்தை.
1: முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் இது எட்டு சொல்லுவாங்களா? அதை குறிக்கும்.
2: எதை குறிக்கும்?
1: இது எட்டு, அதாவது இது எட்டு சொல்லுவாங்க. இது எட்டு என்று சொல்லுவார்கள்.
0: இது எட்டுன்னு சொல்லுவாங்களா?
1: ஆமா, அதை குறிக்கும். முதல் எழுத்தும் நாலாவது எழுத்தும்.
0: சரி,
1: ரெண்டாவது எழுத்து ரஜினி படத்தோட ஃபேமஸ் பாட்டோட முதல் எழுத்து. முதல் எழுத்து ஒரு மொழியில ரஜினி பாட்டோட முதல் எழுத்து.
0: சரி, அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான் சார்.
0: எப்பா
2: ஒண்ணுமே தெரியல போங்க.
0: நீங்க

0: இருந்தா கொடுங்க, முடிஞ்சா கண்டுபிடிப்போம்.
1: அதாவது சரி, மார்க் யாரு கிடைச்சானு, நீங்க உங்களுக்கு கிடைச்சானு, எனக்கு கிடைச்சானு, இது ஒரு சாப்பிடுற பழம் கூட சொல்லலாம்.
0: சாப்பிடுற பழமா?
2: சாப்பிடுற பழம்
1: அப்படி என்று பாருங்க,
0: அப்படியும் சொல்லலாம்,
2: சொல்ல முடியாது.
0: அதுலயும் ஒரு க்ளூலயும் ஒரு கேள்வி, எப்படி எல்லாம் யோசிக்காங்க பாருங்க. நீங்க இவங்களுக்கு போய் இளநீ கதையை சொல்லலாமா?
2: இளநீ கதையை வியாபாரியா இருக்கு
0: தெரியல, ஆன்சர் தெரியல, நீங்களே சொல்லிருங்க.
1: சாப்பிடுற பழம் வந்து திராட்சை மேடம்.
0: ஓ திராட்சை. சூப்பர், தேங்க்யூ, நல்ல வேலை நான் உங்களை ஒரு கேள்வி
2: கேட்டுட்டேன்.
0: நன்றி, நன்றி,
2: நன்றி, சூப்பர், நல்லா விளையாண்டாங்க இல்லையா?
0: திக்குமுக்காட வச்சுட்டாங்க.
2: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் ரெட்ரோ படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: புதியதுமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம். நிறைவான நேயர் யாரு விளையாட போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன பேரு?
1: என்ன
2: பேர் மட்டும் கரெக்டா விழல, சுப்பையாபுரம் மட்டும் கேக்குது. ராகேஷ்
1: ராசாத்தி.
2: ராசாத்தி, ஓ அது மட்டும் கரெக்டா கேக்கல.
0: இப்போதான் தெளிவா கேக்குது.
2: ஓகே மேடம்,
0: சரி கேள்வி கேக்கீங்களா?
2: நீங்க கேக்கலையா? நீங்க கேக்கீங்களா? நான் கேக்கவா?
1: நான் ஒரு விடுதலை கேக்குறேன்.
2: ஆ சொல்லுங்க.
1: நெத்த தரக்க முத்து தரக்க.
2: என்னது?
1: நெத்த தரக்க அழகான முத்து தரக்க.
0: வாய்ஸ் பிரேக் ஆகுது இல்ல?
2: ஆ வாய்ஸ் பிரேக் ஆகுது.
1: நெத்த தரக்க அழகான முத்து தரக்க.
2: மேடம் கொஞ்சம் வெளியில வரீங்களா? அப்படி வெளியில வாங்க பாப்போம்.
0: எங்க வீட்ல இருந்து வெளியில வரச்சோம்.
2: வீட்ல இருந்து வெளியில வந்து சொல்லுங்க. ஆ இல்ல மேடம், இங்க வெளியில வாங்க. ஆ
1: இப்போ கேக்கா?
2: ஆ சொல்லுங்க சொல்லுங்க. சத்தியம் இல்ல மேடம், எனக்கு கேள்வியும் புரியல, வாய்ஸும் பிரேக் ஆகுது.
1: இப்போ கேக்கா மேடம்?
0: ஆ கேக்குது சொல்லுங்க.
2: கேக்குது சொல்லுங்க.
1: நெத்த தரக்க அழகான ஒரு
0: சரி
2: சரி ஆன்சர் நீங்களே சொல்லிருங்க.
1: கேக்கலையா?
2: கேக்கல.
0: கேட்டுச்சு, ஆனா விடுகதைக்கான விடை தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமான விடுகதையா இருக்கு.
1: இல்ல இல்ல
0: சொல்லுங்க.
1: நானே சொல்லணுமா?
0: ஆமா விடை சொல்லுங்க.
1: குன்னிமுத்து.
2: குன்னிமுத்து. ஓ சரி சரி.
0: இப்போ நீங்க
2: கேக்கட்டா? நான் ஒரு கேள்வி கேக்கட்டா? ஆ பிரியமான தோழி படம் பார்த்திருக்கீங்களா? மாதவன், ஜோதிகா எல்லாரும் நடிச்ச படம். அதுல சமைச்சிட்டு நைட்டு லேட் நைட்டு ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாரு. அப்போ வந்து அவங்க சாப்பாடெல்லாம் வேற சாப்பாடெல்லாம் காலி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க வீட்டுல எனக்காவது ஒரு சிச்சுவேஷன் நடந்திருந்தா அதை என்கிட்ட சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி சிச்சுவேஷன் உங்க வீட்டுல நடந்திருந்தா அதை ஷேர் பண்ணுங்க.
0: நைட் எல்லாம் சாப்பாடு வந்துட்டாங்க, சாப்பாடு எல்லாம் இல்ல.
2: சாப்பாடு எல்லாம் இல்ல. எப்படி சமாளிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இப்ப இல்ல, ஆனா அவங்க வெளியில அனுப்பணும்.
1: சாப்பாடு இப்ப
2: இல்ல இல்ல உங்க வீட்ல இல்ல,
0: எதுவுமே இல்ல.
1: சாப்பாடு
2: கலந்துகிட்டதுக்கு.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் எத்தனை மதிப்பெண்கள்?
2: நிறைய மார்க் வாங்கிட்டாங்க.
0: அவங்க தான் அதிகமான மதிப்பெண்.
2: அவங்க தான் அதிகமான மார்க். கிட்டத்தட்ட 6 மார்க் அவங்க வாங்கிருக்காங்க.
0: 6 மதிப்பெண்கள்.
2: ஆமா, நம்ம 3 தான் வாங்கிருக்கோம்.
0: பரவாயில்லை, இருந்தாலும் நல்ல
2: முயற்சி.
0: நேயர்கள் நம்மளை விட ரொம்ப தயார் நிலையில இருக்கிறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாங்க.
2: நம்மள சமாளிக்க முடியல, அவங்களால
0: சமாளிக்க முடியல.
2: மாத்தி சொல்லிக்கிடுவோம்.
0: ஆமா, ஓகே. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அனைத்து நேயர்களுக்கும் பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம்.
2: அப்புறம் எனக்கு
0: கண்டிப்பாக உங்களுக்கும் தான்.
2: வா, எனக்கும் பாராட்டிட்டீங்களா? நானே கேட்டு வாங்கிக்கிறேன் பாத்தீங்களா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீல் மற்றும் ஆருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி இராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் டனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கிப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு செல்ல குழந்தைகளுக்கு இனிய மாலை வணக்கங்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 வந்தாச்சு. உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம் இது அரும்பு மொழிகள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் உள்ள சின்ன சின்ன சின்ன குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், அப்புறம் விடுகதை கேட்கலாம், மிமிக்ரி பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நேரம் தான் நம்ம நிலைப்பண்பலை 102.6 அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட்டீஸ், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறேன், குறிச்சிக்கிடுங்க. 0462256113 2. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 0462256113 3. இந்த ரெண்டு நம்பருக்கு, ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஜாலியாக பேசலாம் குட்டீஸ். இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய குரல் பதிவை நீங்கள் தெளிவாக செஞ்சு, அதாவது கதை சொல்லலாம், பாட்டு பாடி, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து குரல் பதிவை செஞ்சு நீங்கள் வந்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9443360794. நம்ம நிகழ்ச்சியில்

0: பேசக்கூடிய முதல் குட்டீஸ் யாரு? வணக்கம் குட்டீஸ் யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்,
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் சாய் பிரதீப் பேசுறேன்.
0: சாய் பிரதீப், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்செந்தூர்ல இருந்து.
0: திருச்செந்தூர்ல இருந்து சாய் பிரதீப், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு விடுகதை கேட்க போறேன்.
0: ரெண்டு விடுகதை கேட்க போறீங்க, கேளுங்க.
1: சரி, கால் உண்டு ஆனால் நடக்க முடியாது, கை உண்டு ஆனால் எழுத முடியாது, அது என்ன?
0: கால் உண்டு ஆனால் நடக்க முடியாது, கை உண்டு ஆனால் எழுத முடியாதா?
1: ஆமாம்.
0: அது என்ன? நல்ல கேள்வி. ஆ சொல்லுங்க.
1: நாற்காலி.
0: அடுத்து
1: அடுத்து உடம்பு உண்டு உயிர் இல்லை, வாய் உண்டு பேச முடியாது, அது என்ன?
0: உடம்புண்டு உயிர் இல்லை, வாய் உண்டு ஆனால் பேச முடியாது. அது என்ன? க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவேன், சொல்லுங்க. அதுல தான் தண்ணி பிடிப்புமா? குடம். ஆய்யா, சூப்பர், நல்லா ஈஸியான விடுகதை தான் கேட்டிருக்கீங்க, ஆனா கொஞ்சம் க்ளூ கொடுத்தப்பே தான் கண்டுபிடிச்சேன்,
1: அப்படிதானே?
0: நான் ஏதாவது விடுகதை கேட்கணுமா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு நான் ஒரு விடுகதை கேட்குறேன். என்ன அப்படின்னா, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கம்பி.
1: வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கம்பி,
0: அது என்னது?
1: பூமிக்கும்
0: வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே கம்பி.
1: செவரு
0: இல்லையே. க்ளூவா? க்ளூ வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம், இன்றைக்கி நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியிலேருந்து, விவசாயத்துக்கு தண்ணியிலேருந்து, மேலேருந்து கிடைக்குது. கரெக்டாக சொல்லிட்டீங்க, மழை. சரியா, அதுதான் வானத்துக்கும் பூமிக்கும் எப்படி இருக்குது, ஒரு கம்பி மாதிரி வரும் இல்லையா, மழை விழும்போது துளி விழுது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சூப்பர், நல்லா விளையாண்டிங்க சாய் பிரதீப், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: ஓகே, நன்றி.
0: நன்றி. வணக்கம் குட்டீஸ், யார் பேசுகிறீங்க? ஐயோ, கட் ஆயிடுச்சு நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக சுல்தான் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: வணக்கம்.
1: நாடகசமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 உங்க வீட்டு செல்ல குழந்தைங்க அரட்டை அடிக்கும் நேரம். இது ஆரம்ப மொழிகள் நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யார் பேச போறாங்க கேட்டலாமா? வணக்கம். முத்துகிருஷ்ண பேரில இருந்து யார் பேசுறீங்க? சக்தி முருகேஷ். எப்படி இருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? நீங்களும் விடுகதுதானா? ஐயோ, சாய் பிரதீப்பும் விடுகதுதான் கேக்குறாங்க. சரி கேளுங்க.
2: மரம் இல்லாத காடு எது?
1: மரம் இல்லாத காடு, மரம் இல்லாத காடு தலையா? இல்லையா? மரம் இல்லாத காடு கையா? ஐயோ, இதுவும் இல்லையா? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா? மரம் இல்லாத காடு, ஏதாவது க்ளூ
2: கொடுங்களேன்.
1: ஓ, சிம் கார்டு. ஆஹா, ஐயோ, எத்தனை டைம் நீங்கள் இந்த விடுகதை கேட்டாலும் நிறைய டைம் இதை மறந்துடுதேன். வேற அவ்வளோதானா? வேற எதுவும் வச்சுருக்கீங்களா?
2: அவ்வளோதானா?
1: சரி, ஓகே. நான் ஒன்று கேட்கட்டுமா? வெள்ளி ரூபாய் துள்ளி விழும், அது என்னது? வெள்ளி ரூபாய் துள்ளி விழும். அப்படியே இல்ல, துள்ளி அப்படி எது விழும்? அப்படி தண்ணியில் அப்படி பார்த்துருக்கீங்களா? அழகா இருக்கும். ஞாபகம் இருக்குதா? சில இடங்களில், நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணியில் அப்படி ஸ்வாங்கி அப்படி அப்படி மேலே அப்படி பாஞ்சு.
2: அருவியா?
1: அருவியில் வெள்ளி ரூபாய் துள்ளி விழும். நம்ம சாப்பிடுவோம். இன்னொன்று சொல்லுங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு இது ரொம்ப நல்லதுமாங்க, அது சாப்பிட்டா கண்ணுக்கெலாம் நல்லதுமாங்க. தண்ணியில் உள்ளது மீன். சரியா, அதுதான் வெள்ளி ரூபாய். அது அழகா அப்படி துள்ளி இப்படி விழும் பார்த்துருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். ஓகே, சூப்பர் குட்டீஸ், நல்லா பேசுனீங்க, நன்றி. வணக்கம் குட்டீஸ், யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பேரு?
3: சுகன்யா.
1: சுகன்யா, எப்படி இருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு?
3: பாட்டு
1: பாட போறீங்க, பாடுங்க கேக்கலாம்.
3: Sister, I brush my teeth. Brush my teeth. Sister, I brush my teeth. Every morning. Sister, I wash my face. Wash my face. Every morning.
1: அவ்வளவுதானா? யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த பாட்டு?
3: டீச்சர்
1: சொல்லி கொடுத்தாங்களா? சரி, இன்னைக்கு என்ன செஞ்சீங்கம்மா வீட்டில்? லீவு தானே
3: இன்னைக்கு?
1: என்ன விளையாட்டு விளையாண்டீங்க? ஓடி பிடிச்சி விளையாண்டிங்களா? சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
3: கண்ணாம்பூச்சி.
1: கண்ணாம்பூச்சி தான் ரொம்ப பிடிக்குமா? ஏன்? அதுதான் உங்களை கண்டே பிடிக்க முடியாது இல்லையா, ஒளிஞ்சுக்கிடுவீங்க நல்லா, கரெக்டா? ஓகே குட்டீஸ், நன்றி. நிகழ்ச்சி

0: கொடுங்க கொடுங்க, தம்பிட்ட கொடுங்க. ஹலோ குட்டி, உங்க பேர்
1: என்ன?
0: அர்ஜுன். சொல்லுங்க அர்ஜுன், என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க பாடுங்க பாடுங்க, கேக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. ஆஹா, அவ்வளவுதானா? யார் சொல்லி கொடுத்தாமா உங்களுக்கு இந்த குரல்? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கீங்களா? சரி, நீங்க அக்கா கூட விளையாடுவீங்களா? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? கண்ணாம்பூச்சி விளையாடுவீங்களா? யாரு முதல்ல கண்டுபிடிப்பா? அக்கா கண்டுபிடிப்பாங்களா அல்லது நீங்க கண்டுபிடிப்பீங்களா? அக்கா தான் கண்டுபிடிப்பாங்களா? ஓகே குட்டி, சூப்பர், நல்லா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: அட்டகாசமான பாடல் குரலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 இது அரும்பு மொழிகள். ஸோ குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வெள்ளாங்குழில இருந்து பேசுறீங்களா? என்ன செய்றீங்க வீட்டுல? படிச்சிட்டு இருக்கீங்களாமா? என்ன படிக்கிறீங்க?
1: திருக்குறள் 10.
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க.
1: திருக்குறள் அதிகாரம் 3, நீட்டார் தலைமை ஒழுக்கட்டு நீட்டார் தலைமை வின்பட்டு வேண்டும் கணவல் துணிவோம் துணுந்தார் தலைமை துணி கோடின் வையத்தோர் இருந்தாடை எண்ணிக்கொண்டதும் இருமை வகை தெரிந்தோம் மீண்டும் மன போண்டார் பெருமை பெருங்கிச்சு உள்ளவும் உரண்ணும் தொட்டியார் உடனும் காப்பார் வரன்னும் வைத்திக் கோவிட்டு ஐந்தான் ஆஞ்சார் அகந்து விழா கோமா இதிலே சங்கடி சேகரிய சேவா பெரிய சிறிய சேகரி சேகராதா
0: உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம்? யாருமா சொல்லி கொடுத்தா? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, நாளைக்கு ஸ்கூல் போணுமா? நாளைக்கு ஸ்கூல்ல போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பாப்பீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம்
1: சத்யராஜனி, ஆசே சாக்கிமா, காவியா, கோவிந்தா.
0: இவங்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஓகே, சூப்பர், நல்லா பேசுனீங்க குட்டீஸ். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க் யூ.
0: தேங்க் யூ. வணக்கம் குட்டீஸ், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பருத்திக்குளம்.
0: பருத்திக்குளத்துல இருந்து யாருமா பேசுறீங்க?
2: சுதா.
0: சுதா, சுதா என்ன சொல்லுங்க, சுதா என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு
2: நிகழ்ச்சியில?
0: விடுகதை கேட்க போறீங்களா? கேளுங்க. கண்டுபிடிச்சிட்டேன், என் கைய பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். கை தானே? வெரி குட். அவ்வளவுதானா, வேற இருக்கா? அவ்வளவுதானா? நான் ஒன்னு கேக்கட்டுமா? மொட்டை தட்டு.
2: புரியல.
0: மொட்டை தட்டுல 8 பேர் பயணம் பண்றாங்க, அது என்னதுன்னு சொல்லுங்க. நீங்க போயிருக்கீங்களா பஸ்ல? எதுவும் போயிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது இறைச்சலா இருக்குது. மொட்டை தட்டுல 8 பேர் பயணம் பண்றாங்க, அது என்னது? மொட்டை தட்டில் 8 பேர் பயணம். நம்ம வந்து சுவிட்சலாம் போகணும்ல, ஏரியிலலாம் போகும் இல்லையா, அது என்னது? குச்சாலத்தில் நம்ம இப்போ சாரல்லாம் நடக்குது சரியா, அங்கே வந்து தண்ணியில் ஒரு போட்டி வைப்பாங்களே, என்ன போட்டி?
2: எட்டு
0: பேர் பயணம் பண்ணுவாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த மொட்டை தட்டுல 8 பேர் பயணம் பண்ணுவாங்க அப்படி.

சொன்னேன். இப்போ சொல்லுங்க, கரெக்டாக சொல்லிடலாம். எட்டு பேர் அதில் போவாங்க. இப்போ சொல்லுங்க, எட்டு பேர் அந்த இதில் போவாங்க, அந்த மொட்டை தட்டில். படகு. ஏன் இவ்வளோ நேரம்? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு? ஓகே குட்டி, சூப்பர், நல்லா பேசுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: அரும்பு மொழிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம நிலைப்பண்பலை 102.6 குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் மூலமாக கூட ஒரு குட்டீஸ் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறாங்க. யாரு, என்ன அனுப்பியிருக்காங்க, கேட்கலாமா?
2: வணக்கம், நான் பூச்சிக்காடிலிருந்து பேசுகிறேன். என் பெயர் சுடர் கௌஷிக். நான் விடுகதை கேட்க போகிறேன். விடுகதை: ஒரு வீட்டிற்கு இரண்டு வாசல் படி.
1: அது என்னது, ஒரு வீட்டிற்கு இரண்டு வாசப்படி? குட்டீஸ் யாருக்கும் தெரியுமா என்ன கேட்டலாம்?
2: விடை: மூக்கு.
1: ஆஹா,
2: நன்றி, வணக்கம்.
1: சூப்பர், நல்ல ஒரு விடுகதையோட சொல்லியிருக்கிறாங்க குட்டீஸ், நன்றி. அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் குட்டீஸ். இஷாந்திகா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் தோலாப்பன் மலை.
4: This call is now being recorded.
1: இஷாந்திகா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
3: நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
3: விடுகதை.
1: விடுகதை கேட்க போறீங்க இன்னைக்கு? எல்லாம் ஒரே விடுகதையா கேக்குறீங்க. கேளுங்க கேளுங்க.
3: உலகம் எங்கும் படுக்கை வீது முறங்காமல் அலைகிறான் அவன் யார்?
1: மறுபடி சொல்லுங்க.
3: உலகம் எங்கும் படுக்கை விரித்தும் உறங்காமல் அலைகிறான் அவன் யார்?
1: அது யாரு? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
3: நம்ம குளிப்போம்.
1: நம்ம குளிப்புமா? மலையா?
3: இல்ல.
1: கடலா? கடல். கடல் அலை. சூப்பர் சூப்பர்.
3: இன்னொரு கேள்வி.
1: கேளுங்க.
3: மண்ணை சாப்பிட்டு மண்ணிலே வாழ்ந்து மண்ணோடு மண்ணாவான் அவன் யார்?
1: மண்ணை சாப்பிட்டு மண்ணோடு மண்ணாவான் மண்புழுவா? சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டேனா? சரி, இப்ப நான் உங்களுக்கு கேட்கணுமா? உங்களுக்கு நான் ஒண்ணு கேக்குறேன், சரியா? ஈஸியானது கேட்கணுமா, கஷ்டமானது கேட்கணுமா? ஈஸியானது கேட்கணுமா? சரி, அதாவது உங்களுக்கான விடுகதை என்ன கேட்குறேன்னா, ராத்திரி பிறந்த பையன் தலைப்பாகுடன் பிறந்தான். ராத்திரி பிறந்த பையன் தலைப்பாவுடன், தலைப்பானா என்ன அர்த்தம், மேலே தலைப்பா கட்டிப்போம் இல்லையா தலையில், அந்த மாதிரி தலைப்பாவோட பிறந்தனா ராத்திரி பிறந்த பையன். அது யாருன்னா, நம்ம மழை வரும்ல சோர்னு மழை பெய்யும்போது. இல்லை, இன்னும் கரெக்டாக சொல்லணும். அதாவது மழை சோர்னு பெய்யும்போது இடி மின்னல்லாம் வரும்ல. கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்களா? அப்படியா, சரி. காளான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களாமா?
3: இல்ல.
1: ஏன் பிடிக்காதா உங்களுக்கு?
3: பிடிக்காது.
1: ஏன் பிடிக்காது? நீங்க சாப்பிட்டதே இல்ல, பிறகு பிடிக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு முறையாவது சாப்பிட்டுருக்கீங்களா?
3: இனிமேல் சாப்பிடுறேன்.
1: இல்ல, ஒரு முறையாவது சாப்பிட்டுருக்கீங்களா, சாப்பிட்டதே இல்லையா?
3: சாப்பிட்டதே இல்ல.
1: சாப்பிடாம எப்படி நீங்க வந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியும்? நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தானே சொல்லணும், சரியா? அடுத்த திருப்பு சாப்பிட்டு பாருங்க, காளான் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு என்கிட்ட சொல்லணும், சரியா? ஓகே குட்டீஸ், நன்றி.

0: நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: தங்கச்சி
0: ஆ
1: பேசுறாளா?
0: கொடுங்க கொடுங்க. ஹலோ இஷாந்திகா, தங்கச்சிட்ட கொடுத்துட்டீங்களா? குட்டீஸ் உங்கள் பேர் சொல்லுங்க. சிவனிகா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமா. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: விடுகதை.
0: நீங்களும் விடுகதை தான் கேட்க போறீங்களா? கேளுங்க.
1: ஆயிரம் ஆயிரம் முடிச்சு ஆயிரம் ஆயிரம் ஓட்டை, அது என்ன?
0: ஆயிரம் ஆயிரம் முடிச்சு
1: ஆயிரம் ஆயிரம் ஓட்டை.
0: ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
1: நம்ம அதுல மீன் பிடிப்போம்.
0: ஓஹோ, மீன் வலையா? வலையா? வலை தான் கரெக்டான ஆன்சர், அப்படி தானே?
1: ஆமாம்.
0: சரி, வேற?
1: அதுதான்.
0: சரி, நான் ஒன்று கேட்கட்டா சொல்லுவீங்களா? எவ்வளவு தண்ணி குடித்தாலும் இவன் வயிறு நிரம்பாது, அது யார்? இல்லை, யானைக்குமே தண்ணி நிறையா குடிக்க முடியாதுல்ல. எவ்வளவு தண்ணி குடித்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளவு தண்ணி போய் சேர்ந்தாலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், நிரம்பவே நிரம்பாது வயிறு. இன்னும் கரெக்டா? நீங்கள் எங்கே? தூத்துக்குடி தானே? திருச்செந்தூர் போய் எங்கே போய் குளிப்பீங்க? எங்கே போய்? இல்லை, திருச்செந்தூரில் கோயிலில் முதல்ல போனவுடனே எங்கே போய் குளிப்பீங்க? கடல் தான். சரியா, கடலில் எவ்வளோ தண்ணி போய் சேருது இல்லையா, நம்ம ஊரில் இருந்து எல்லா தண்ணியும் போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கடலுக்கு வயிறு ரொம்ப இருக்கா? இல்லை, எவ்வளோ தண்ணியும் தன்னோட இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, கடலுக்குள்ளேயே. சரியா, ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில தான் அடுத்து யார் பேச போறாங்கன்னு கேட்டுலாமா? வணக்கம் குட்டீஸ்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? உடையார் குளத்திலிருந்து முத்து கமலேஷ். நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க கமலேஷ், என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
3: நீங்க
2: பாட்டு பாட போறீங்க, பாடுங்க. வெயிட் பண்றேன், வெயிட் பண்றேன். நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாட ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட். மறுபடியும் வெயிட் பண்ணவா? அப்போ என்ன பண்ணலாம்? எடுத்து வச்சிட்டு இருக்கீங்களா? ஆ, பாடுங்க.
3: செல்லமுடியின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழை, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு கூட உகந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேல், மண்ணில் புறம் என்று பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு உண்டோ, திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியா இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாட்டுமே.
2: அவ்வளவுதானா?
3: ஆமா.
2: முத்துகமலேஷ், இது எந்த உங்களுடைய பாடத்துல உள்ளதா? பாடத்துல உள்ள பாடலா?
3: ஆமா.
2: ஓகே, இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
3: மிஸ்.
2: ஓகே, இந்த பாட்டுக்கான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுல? இயற்கையை பத்தி சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுதா ஏதாவது? சரி, நீங்க என்ன பண்ணணும், அடுத்த டைம் போய் மிஸ் மிஸ் எங்களுக்கு இந்த பாட்டுக்கு முழுமையான விளக்கம் கொடுங்க. எனக்கு இந்த பாட்டு தெரியுது, ஆனா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல, அதுக்கான விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. சரியா? அப்பந்தான் உங்களுக்கு இந்த பாட்டுல முழுமையான அர்த்தம் என்னங்கிறது புரியும். ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் குட்டீஸ், யார் பேசுறீங்க? ஐயோ, கட் ஆயிடுச்சு. வேகமாக வந்தாங்க குட்டீஸ், என்னன்னு தெரியல, இணைப்புல இருந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து வர குட்டீஸ்கிட்ட பேசிடலாமா? வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
4: ஆறுமுகநேரிலிருந்து ஜேம்ஸ் கிருஷ்ணா பேசுறேன்.
2: ஆறுமுகநேரிலிருந்து யாரு?
4: ஜேம்ஸ் ரிஷா.

0: ஜேம்ஸ் ரிஷா. என்ன படிக்கிறீங்கம்மா நீங்கள்?
1: 7th ஸ்டாண்டர்ட்.
0: 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சூப்பர். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கீங்களா, இதான் முதல் முறையா?
1: பேசியிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பேசி
0: ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதான் கேட்டேன் நானும் உங்களுடைய பேர் இப்படி தான் கேள்விப்படுறேன். சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க?
1: விடுகதை கேட்க போகிறேன்.
0: ஆஹா, கேளுங்க கேளுங்க.
1: இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குயிஸ் மாதிரி கேட்குறேன்.
0: ம்,
1: six plus nine plus nine plus nine is equal to six. ஆமா,
0: எப்படி? ஏதாவது க்ளூ கொடுக்கலாமா?
1: 3 சார் என்னது?
0: ஓ, 9 3s.
1: 9 3 சார்?
0: ஆ,
1: 27.
0: சரி,
1: 27 plus 6.
0: ஆ, 27
1: equal to 33.
0: ஓகே,
1: 3 plus 3
0: 6. ஓ,
1: அப்போ இது 4 ஆட் பண்ணா 6 வரும்.
0: ஆஹா, சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்? கத்துக்கிட்டீங்க, வெரி குட். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும், சரியா? நீங்கள் ஓகே. நான் ஒன்று கேட்கட்டுமா?
1: ஆ, கேளுங்க.
0: உங்களுக்கு நான் ஒரு விடுகதை கேட்குறேன், சரியா? கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன?
1: கடல் நீரில் மடிந்து,
0: கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன?
1: பூ, உப்பு.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க, உப்பு தான். எப்படி
1: கெஸ் பண்ணீங்க?
0: கெஸ் பண்ணீங்க, பட் உங்க கெஸ் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு, சூப்பர். நன்றி. நிகழ்ச்சியில
1: கடல்ல வந்துட்டு உப்பு இருக்கும், அதனால.
0: சூப்பர் சூப்பர், நல்லா கெஸ் பண்ணிருக்கீங்க. நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. வணக்கம் குட்டீஸ், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பல்சினி.
0: யாரு?
2: பல்சினி.
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: அடையப்படும்.
0: அடைய
2: அடைய வரும்.
0: ஓகே, என்ன சொல்ல போறீங்க
2: இன்னைக்கு?
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், நல்லா பாடுறீங்களே. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு பாட்டு? என்ன படிக்கிறீங்க நீங்க? எல்கேஜி படிக்கீங்களா? ஓகே குட்டீஸ், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் நம்ம நிலைப்பண்பலை 102.6 அடுத்து யாரு குட்டீஸ் பேச போறாங்க? வணக்கம் குட்டீஸ், யாரு எங்கிருந்து பேசுறீங்க? ஸ்ரீபொன் சுபிஷன், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
1: நாளைக்கு ஒரு போயம் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
1: வெண்ணைய வாசிய பேபி, you would hold me in your arms, I felt the love and tenderness keeping me safe from harm, I would look up into your eyes and all the love I would see.
0: அவ்வளவுதானா?
1: How did I get so lucky? You were the dad who sent for me. Christina M. Churston.
0: Okay, இந்த பாட்டுக்கான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும். இந்த பாட்டு அப்பாவை பத்தி குடிக்குது.
0: அப்பாவை பத்தி சொல்லிருக்காங்களா? வெரி குட். சோ நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு தான் இந்த பாடல் படிச்சிருக்கீங்க இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே, என்ன பண்ணீங்க லீவ்ல சுபிக்ஷன்?
1: லீவ்ல படிச்சோம்.
0: தாத்தா கூட விளையாடிட்டு இருந்தேன். பக்கத்துல தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா கூட என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
1: இருக்கீங்க? நாங்க தோட்டத்துக்கு போனோம்.
0: தோட்டத்துல போய் ஜாலியா இளநீ எல்லாம் அஞ்சி குடிச்சாச்சா?
2: சரி,
0: அப்படியா? யார் சொல்லி கொடுத்தாமா உங்களுக்கு இந்த பாட்டு?
2: சீத்தக்கா சீத்தக்கா வந்தாங்க. சீத்தக்கா மஞ்ச பூவ சாமணி பூ பாத்தாங்க. சீத்தக்கா மல்லி பூ குடுனாங்க.
0: சரி குட்டீஸ்,
2: சாமிக்கு போட்டாங்க.
0: சரி,
2: மல்லி பூவ கட்டி தலைக்கு வச்சாங்க. தேங்க்யூ.
0: சரி, உங்க பேர் சொல்லவே இல்லையே.
2: மௌனிகா.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
2: எலந்தப்பட்டி.
0: எலந்தப்பட்டில இருந்து பேசுறீங்களா? ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: அங்கன்வாடி.
0: அங்கன்வாடியில படிக்கீங்களா? நாளைக்கு அங்கன்வாடி உண்டா? சரி, நாளைக்கு அங்கன்வாடியில உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? அப்புறம் சாப்பாடு மதியம் என்ன சாப்பாடு? மதியம்
2: தக்காளி சாதம்.
0: திங்கக்கிழமை தக்காளி சாதமா? செவ்வாய்க்கிழமை நிறைவு பகுதிக்கு நாம நெருங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்து

எல்லா குட்டீஸுக்கும் நிலை பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். குட்டீஸ் நீங்கள் இன்னும் நல்லா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, தெரியுது. நீங்கள் உங்களோட ஃபோன் ரிங்ஸ்லாம் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த முறை முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு லைன் கிடைக்கும், நீங்களும் ஜாலியாக பேசலாம் நம்ம நிலை பண்பலை 102.6. அஞ்சான் படத்திலிருந்து நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது. அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தவிக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அஜர்பைஜானின் பாகுவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீல் மற்றும் ஆருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி ஏராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கல்லூரி வளாகங்களில் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்.

0: 90.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பகலுக்கு பாய்ஸ்லும் இரவுக்கு ஹாய்ஸ்லும் இந்த இனிய நேரம் 6:03 உங்கள் எல்லாருக்கும் ஹலோ சொல்கிறது நான் உங்கள் கபில் தேவ்.

நேர்மாறு மணி 10 நிமிடம் இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. செயலின் பலன்களில் பற்றற்று கடமைக்காக செயலாற்றுபவனே சன்னியாசியும் உண்மையான யோகியும் ஆகின்றான்.

பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. ஞானம் பேசும் காரியங்கள் அனைத்தும் உத்தமமானவை, அவை உண்மையானவை மற்றும் நீதியிலிருந்து வலுவானவை.

தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமை, அகந்தை, தீய வழி மற்றும் புரட்டு வாய் ஆகியவற்றை ஞானம் வெறுக்கிறது. நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

கருத்துச்சுவையோடு இசை மனம் கமழும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. இறைவனை நினைவு கூறுவதை கொண்டுதான் இதயங்கள் அமைதி அடைகின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.

பெற்றோர்களாகிய அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சீ என்று சலிப்பாக கூட சொல்லாதீர்கள். அவர்களை விரட்டாதீர்கள். அவர்களிடம் கண்ணியமான வார்த்தைகளையே பேசுங்கள். நேர்களே, இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: படி ராக்காய மூக்காய் கூப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைவாசம் கல்யாணம்.
2: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி.

சில விஷயங்கள் நடக்குதோ இல்லையோ, ஆனால் கேட்குறதுக்கும் பேசுறதுக்கும் ஜம்முன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான். தங்க மழை பெய்ய வேண்டும், நிஜமாகவே தங்கத்தில் மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே ஜம்முன்னு இருக்கும்ல, அப்படியே ஜிகு ஜிகு ஜிகு ஜிகு ஜிகுன்னு வெள்ளம் ஓடும், அப்படியே ஜாலியாக இருக்கும்ல. எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து நம்மை சுற்றி. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்பட்டு வரக்கூடிய முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே பெண் குழந்தைகளினுடைய பேரில் வைப்புத்தொகை முதலீடு செய்யப்பட்டு அது 18 வயசு நிறைவடைந்ததுக்கு அப்புறமா 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு முதிர்வுத் தொகை வந்து வழங்கப்படுது.

அவ்வாறு 18 வயது நிறைவடைந்து முதிர்வு தொகை பெற தகுதியுள்ள நிலையில் 510 பயனாளிகள் வந்து இருக்காங்களாம். ஆனால் இவங்க யாருமே சமூக நலத்துறையை அணுகி முதிர்வு தொகை வந்து கோரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பயனாளிகள் யார் யார் அப்படின்ற விவரங்கள் நம்முடைய மாவட்ட இணையதளத்திலேருந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய பயனாளிகள் அந்த முதிர்வு தொகையை பெற மாவட்ட சமூக நல அலுவலகம் முதல் தளம், மணிமுத்தாறு வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி இந்த முகவரியில் போய் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இந்த திட்டத்தின் கீழே வைப்பு தொகை ரசீது பெற்றுள்ள பயனாளிகள் வந்து 18 வயது நிறைவடைந்ததுக்கு அப்புறமா முதிர்வு தொகைக்கு உடனடியாக மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மேலதிக தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 9 4 8 9 5 8 9 0 8 2 இதுதான் தொலைபேசி எண்கள். மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 94 89 58 90 82. இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்னமோ தெரிலங்க, தங்க மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னதாலே என்னென்னு தெரில, இவங்க சின்ன சின்ன மலை துளிகளை சேர்த்து வைப்போமே அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. எஸ், உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: தங்கமாகத்தான் இருக்கணும்னு தேவையே கிடையாது. ஏன்னா தண்ணீர் தங்கத்தை விடவும் உயர்ந்தது, அதனால் ஒவ்வொரு துளியும் ரொம்ப முக்கியமானது. மழை பெய்யும் போது தண்ணியை நல்லா சேமித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டோம். கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி. போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவங்க அதுக்கப்புறமா அதை விற்பனை செய்பவர்கள் குறித்து அரசுக்கு எளிதாக தகவல் தெரிவிப்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசால் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆப் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆப்பை நம்முடைய ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம வந்து பதிவிறக்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான புகையிலை கலந்த உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறமா நிக்கோடின் கலந்த மெல்லும் வாய் புகையிலை பொருட்கள், கூலிப்பு, குட்கா, பான் மசாலா, அதுக்கப்புறமா கள்ளச்சாராயம் போன்ற விஷயங்கள் உங்களுடைய பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டாலோ, விற்பனை செய்யப்பட்டாலோ, அல்லது பதுக்கி வைக்கப்பட்டாலோ, மற்றும் பிற மாநில மதுபான வகைகள் வந்து விற்பனை செய்தாலோ இந்த ஆப் மூலமாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆப்பில் போதைப் பொருட்கள் விற்பனை குறித்த விவரங்களை யார் தெரிவிக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து கேட்கப்படாது அப்படின்றதோட இந்த செயலி ரொம்பவும் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது தொடர்பான கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணில் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். அந்த 10581. கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் மீண்டும் உங்களுக்காக 10581. அதோடு கூட வாட்ஸ்அப் எண் கூட இருக்குது, வாட்ஸ்அப் நோட் பண்ணிக்கோங்க. 94 98 11 05 81. வாட்ஸ்அப்பின் மீண்டுமாக 94 98 11 05 81. இது மூலமாகவும் நீங்கள் வந்து தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக போதை இல்லாத திருநெல்வேலி மாவட்டத்தை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஆல் ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பர்வான பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

நம்மை சுற்றி கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 தமிழ்நாடு அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறையின் கீழே தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளி வந்து செயல்பட்டு வருது. இந்த இசைப்பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் பொருட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ் வகுப்புகளுக்கு இணையான சான்றிதழ்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்புக்கு இணையான சான்றிதழ் பெறுவதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற வேண்டும். இசைப்பள்ளியில் 3 ஆண்டுகள் படித்து முடித்த மாணவர்கள் இசைக்கல்லூரிகளில் நேரடியாக டிகிரியில் வந்து 3 ஆண்டுகள் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அது கூட அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் விடுதி வசதியும் செய்து தரப்படும். வெளியிடங்களிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதியும் கூட செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 ஆண்டுகள் பயின்று அரசு தேர்வுகள் இயக்கமும் நடத்தக்கூடிய தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவர்கள் கர்நாடக இசை கச்சேரிகள் நடத்தவும், அதுக்கப்புறமா நாதஸ்வரம் மற்றும் தவில் வாசித்து தொழில் புரியவும், தேவாரம் பாடுதல் மற்றும் கோவில்களில் பணிபுரியறதுக்கும், வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் நடத்தப்படக்கூடிய இசை நிகழ்ச்சிகள் பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. திருக்கோவில்களில் தேவார ஓதுவார் பணியில் சேர்ந்துடுறதுக்கும் இந்த இசைப்பள்ளியில் தேவார இசை பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு முன்னுரிமை அளித்து வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு அரசு ஆணையிட்டுள்ளது. இந்த 2026-27 ஆண்டிற்கான மாணவர் சேர்

இயக்கம் வந்து நடைபெற்று வருகிறது. எனவே கலை ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தலைமை ஆசிரியை மாவட்ட அரசு இசைப்பள்ளி தூத்துக்குடி அப்படின்ற இந்த முகவரியில், அப்படி இல்லை அப்படின்னா 94 877 39 29 6 அப்படின்ற இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொலைபேசி எண் மீண்டும் உங்களுக்காக சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, 94 877 39 29 6 அப்படின்ற இந்த எண்களில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெறலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேயர்களே, இனி நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30க்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பண்ணையிலிருந்து நகரம் வரை விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 8:50க்கு இளம் காற்று, 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30க்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் திருக்குறளில் மேலாண்மை செய்திகள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேர்களது வரை இன்று இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர், பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழை அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள், 7:45 இன்றைய தினம். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி, பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகள் தொடர்ந்து திரையிசை, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பொருட்களை வாங்கும்போது பேரம் பேசி வாங்குவது பாராட்டப்பட வேண்டிய ஒன்றா, 10:02 மனம் விரும்புதே, 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மலர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா பற்றிய தகவல்கள், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் புறங்கூறுதலை புறக்கணிக்க கற்றுக்கொண்ட தருணம், 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம் குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் பாத்திமா அவர்கள், 1:05 நலம் தானாவில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், தொடர்ந்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கு தூக்கத்தின் அவசியம், 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையறிவு, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றியில் சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8 மணிக்கு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த வானொலி தொகுப்பு, 8:30 குக்கு, 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியங்களில் சிறுகதையின் மொழி ஆளுமை பண்புகள், 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் திருநெல்வேலி மேலக்குனியூர் ஆர் தேவபாக்கியம் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேர்கள் இதுவரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேர்களை நிறைவு பெற்றது நம்மை சுற்றி, நேரம் 7 மணி.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அறிவியலின் அதிசயங்களோடு உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள்.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இந்த உலகமே ஒரு அதிசயங்கள் நிறைந்த ஒரு பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் வந்து பறவைகள் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அது வந்து பறக்கும், ஆனால் பறக்க முடியாத பறவைகள் இருக்குது. அதே சமயத்தில் அது வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும். ஆனால் பால் ஊட்டிகளாக பால் கொடுக்குமா தன்னுடைய குட்டிகளுக்கு அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஆனால் இல்லை அப்படியும் இருக்குது தான். நம்ம இந்த உலகத்தையே ஆண்டு அனுபவிக்கக்கூடிய இந்த மனுஷன் இருக்கானே, அவனுடைய இதயமே இப்படி கைப்பிடி அளவுக்குள்ளதான் இருக்குமா? ஆனால் 11 கிலோவுக்கு ஒரு இதயம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட உயிரினங்கள்

இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. இப்படி நம்ம பூமியில் நம்மை சுற்றி வாழக்கூடிய இந்த உலகத்தில் விசித்திரமான விலங்குகளை பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். இப்போ உங்களுக்காக பாடல் சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து நம்ம கேட்டோம். இப்போ பாடல் உங்களுக்காக சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அதாவது பொதுவாக நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன நினைப்போம், ஒரு ஒரு பறவை அப்படி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், ஒரு முட்டை போடும், குஞ்சு பொறிக்கும், அதுக்கப்புறமா காடுகளில் போய் அலைஞ்சு திரிஞ்சு புழுக்களை எடுத்து கொண்டாந்து இல்லைன்னா சின்ன சின்ன தானியங்களை எடுத்து கொண்டாந்து அந்த குட்டிகளுக்கு ஊட்டும், இப்படி தானே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் பாருங்களேன், பிளாட்டிபஸ் அப்படின்ற ஒரு பறவை இருக்குது, இது வந்து இயற்கையினுடைய விசித்திரமான ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறேன்.

முட்டை போடும், குஞ்சு பொறிக்கும். அதுக்கப்புறமா காடுகளில் போய் அலைஞ்சு திரிஞ்சு புழுக்களை எடுத்து கொண்டாந்து, இல்லைன்னா சின்ன சின்ன தானியங்களை எடுத்து கொண்டாந்து அந்த குட்டிகளுக்கு ஊட்டும். இப்படி தானே நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் பாருங்களேன், பிளாட்டிபஸ் அப்படின்ற ஒரு பறவை இருக்குது. இது வந்து இயற்கையினுடைய விசித்திரமான ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாட்டிபஸ் அப்படின்றது வந்து பால் ஊட்டி, அதுக்கப்புறமா பறவை, அதுக்கப்புறமா ஊர்வனை, இது எல்லாத்தினுடைய குணங்களை ஒன்றாக கொண்ட ஒரு அரிய உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குட்டி போடாமல் முட்டையிடுது. அதே சமயத்தில் முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குட்டிகளுக்கு தன்னுடைய உடல்ல இருந்து பால் சுரந்து அது வந்து ஊட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து மில்க் ஆம்புகள் கிடையாது அப்படின்லாம் கூட. வியர்வை போல தோலின் வழியாக கசியக்கூடிய அந்த பால் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த குட்டிகள் வந்து நக்கி வந்து குடிச்சுக்குமா. இது வந்து நீருக்கடியில் போய் வேட்டையாடும் போது கண், காது, மூக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே மூடிக்குமா. அப்புறம் எப்படி இது வேட்டையாடும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதனுடைய மூக்கு இருக்கு இல்லையா, அது வந்து வாத்தோட மூக்கு மாதிரி இருக்குமா. இதில் வந்து ஆயிரக்கணக்கான மின் உணர்வுகள் வந்து இருக்கும். இறக்கைகளினுடைய அசைவினால் ஏற்படக்கூடிய சின்ன மின் அதிர்வுகளை கூட இது வந்து கண்டறிந்து இரையை ரொம்பவே துல்லியமாக வந்து வேட்டையாடுமா. அந்த ஆண் பிளாட்டிபஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பின்கால்களில் விஷ கொடுக்குகள் வந்து இருக்குமா. இந்த விஷம் வந்து மனிதர்களை கொல்லாது, ஆனாலும் கூட தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான வலியை வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பறவைன்னு சொல்லவா, இல்லை பாலூட்டி இனம் சொல்லவா, ஊர்வன இனம் சொல்லவா, அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மூன்றினுடைய குணாதிசயங்களும் கொண்ட ஒரு விசித்திரமான கலவை அப்படின்னு அறிவியலாளர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரியலைல்ல. எஸ் அதே மாதிரி தான் சிங்கம் 2 திரைப்படத்திலிருந்து புரியவில்லை பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது கேட்டுருசிங்க.

ஆடா ஆமாங்க, எனக்கும் தான் ஒன்றுமே புரியலை. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கடலில் ஆக்டோபஸ் பார்த்துருப்போம்ல, சின்ன வயசில் படிச்சிருப்போம், நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதை இது கடலினுடைய ஏலியன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். எதுக்குடா இதை பிடிச்சி ஏலியன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதனுடைய உடல் அமைப்பு மற்றும் இந்த புத்திசாலித்தனத்தினுடைய காரணமாக இது வந்து வேற்று கிரக உயிரினம் போல் அது வந்து கருதப்படுகிறது தான். ஆனால் நிஜத்தில் அது ஏலியன்லாம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த உடல் தகவமைப்பு, அதுக்கப்புறமா இதனுடைய புத்திசாலித்தனம், இதெல்லாமே மற்ற உயிரினங்களை விடவும் மாறுபட்டு இருக்கிறதால அப்படி சொல்கிறாங்களா அறிவியலாளர்கள். அப்படி என்ன மாறுபட்டு இருக்குது அப்படி தானே கேட்குறீங்க? பொதுவாக ஒரு உயிருக்கு என்ன இருக்கும்? ஒரு இதயம் தானே இருக்கும். ஆனால் இதுக்கு மூன்று இதயங்கள் வந்து இருக்குது தான். இதனுடைய உடலில் மூன்று இதயங்கள் இருக்குது. அந்த மூன்று இதயங்களில் ரெண்டு இதயம் வந்து இரத்தத்தை நஞ்சு கோடிக்கு அனுப்புறதுக்கும், ஒரு இதயம் உடலினுடைய மற்ற பாகங்களுக்கு இரத்தத்தை அனுப்புறதுக்கும் பயன்படுது தான். அதனால் ஆக்டோபஸ் வந்து நீந்தும் போது அதனுடைய முதன்மை இதயம் வந்து துடிக்கிறத நிறுத்திடுமா. ஸோ இது என்ன பண்ணுமா, அது நீந்துவதை விட பாறை இடுக்குகளில் ஊந்து செல்வதையே அது வந்து விரும்புமா. எதனால் அப்படின்னா, அந்த இதயம் வந்து துடிக்கிறத நிறுத்துறதால தான். அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா, அதுக்கு ஒன்பது மூளைகள் இருக்குதான். இதனுடைய தலையில் ஒரு மைய மூளையும், அதனுடைய எட்டு கைகளில் தலை கைக்கு ஒன்றா எட்டு சிறிய மூளைகளும் இருக்குதான். இதனால் ஒவ்வொரு கையுமே அந்த மைய மூளையினுடைய உத்தரவுக்காக காத்திருக்காம தனித்தனியாக சிந்தித்து செயல்படக்கூடிய திறன் கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படிக்கும்போது ஒருவேளை எட்டு எட்டு விதமாக யோசித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது இல்லையா? எஸ், அதோட கூட இந்த ஆக்டோபஸ்களுக்கு நீல நிற ரத்தம் வந்து இருக்குதான். நம்முடைய மனித ரத்தம் வந்து சிகப்பு கலரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இரும்பு சத்து காரணம். ஆனால் இது ஏன் நீல நிறத்தில் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து தாமிர சத்து வந்து இருக்கும். அதனால தான் இதனுடைய ரத்தம் வந்து நீல நிறத்தில் இருக்குதான். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஆழ்கடலில் கடும் குளிர்லையும் கூட ஆக்சிஜனை கடத்த இதுக்கு வந்து அது உதவிகரமாக இருக்குதான். ஆனால் நம்ம சாதாரணமாக படிக்கிற ஆக்டோபஸ்லேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தோணுது இல்லையா? எஸ், படிக்கும்போது எனக்கே அப்படி தான் இருந்துச்சு, ரொம்பவே விசித்திரமாக இருந்துச்சு இல்லையா? எஸ், கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள். இப்போ உங்களுக்காக பாடல், பம்பரக்கண்ணாலே திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் பாடிய பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

வாழ்க்கையில் எல்லாமே திறந்த புத்தகமாக இருந்துச்சுன்னு படிச்சுக்கோங்களேன், சுவாரஸ்யம் ரொம்பவே குறைஞ்சிரும் இல்லையா? எஸ், இன்றைக்கு நாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களில் ரொம்பவே விசித்திரமான குணாதிசயங்கள் கொண்ட விலங்குகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், உயிரினங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம், அது என்ன இந்த 11 கிலோ எடை, இதயம், அப்படி ஏதோ சொன்னியே அப்படின்னு சொன்னீங்கல்ல. எஸ், நம்ம அதை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நேரம் பார்த்தாது, நீங்கள் எழுச்சியோட நிறைவுக்கே நம்ம வந்து வந்துட்டோம். அதனால தான் சொன்னேன், உங்களுக்காக ஒரு சஸ்பென்ஸ். நம்ம அடுத்த அறிவியல் தகவல்களை அந்த 11 கிலோ எடை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வரோம், ஓகேங்களா? இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக மாரி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 7:30.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரி.

0: கிசான் கிரெடிட் கார்டு, அருகிலுள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நிகழ்ச்சியின் தொடக்கமாக பயிர்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கி பூச்சி தாக்குதலில் இருந்து பாதுகாத்து பயிர்களுக்கு தேவையான முக்கிய சத்துக்களையும் நுண்ணூட்ட சத்துக்களையும் எளிதாக கிடைக்க செய்யக்கூடிய பஞ்சகவ்யா தயாரிக்கிறத பற்றி தென்பத்து ஸ்ரீ ஆறுமுகம் அவர்கள் சொல்றதை கேட்கலாமா?
3: மாட்டு உரம் மறு வருஷம், ஆட்டு உரம் அந்த வருஷம், கோழி உரம் கோடி வருஷம், மண்புழு கழிவுரம் மறுமாசம். மேலும் ஒரு பசு இருந்தால் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் வைத்து பஞ்சகவ்யம் தயார் பண்ணலாம். அந்த பஞ்சகவ்யம் மண்ணை வளப்படுத்தும், பூச்சி விரட்டியாக செயல்படும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். இயற்கை இடுபொருள் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இருக்கணும். அது எந்த ரக நாட்டு மாடாக இருக்கலாம், தென்பாண்டி குட்டையாக இருக்கலாம், எனக்கு அதிகமாக பாலும் இருக்கணும், வருமானமும் வேணும்னா கிர்ரி, காங்கயம், சாஹிவால், தார்பார்கர் இந்த மாதிரி மாடுகள் வச்சிருக்கலாம். உம்பளாச்சேரியாக இருக்கலாம், காங்கயமாக இருக்கலாம், கள்ளிகராக இருக்கலாம், புலிகுளம் மாடுகளாக கூட இருந்துக்கலாம். ஒரு நாட்டு மாடு கண்டிப்பாக இருக்கணும். பஞ்சகம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு தேவையானதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கிலோ சாணம், 2 லிட்டர் கோமியம், 1.5 லிட்டர் பால், 300-350 கிராம் நெய், தயிர் 1.5 லிட்டர். இதுதான் பஞ்சம்னா 5, கவ்யம்னா கரைசல். பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 பொருளை வைத்து செய்யக்கூடியது. சுத்தமாக இருக்கணும். அதிகாலையில் பசு எழுந்த உடனே சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் டப்பில் அல்லது ஒரு பக்கெட்டில் அந்த சாணத்தை சேகரம் பண்ணிக்கிடணும். அதுபோல் 2-3 பசு இருந்ததுன்னா கோமியம் 2 லிட்டர் ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். அதுவும் சேகரம் பண்ணி வச்சுட்டு பசுவையும் சாணத்தையும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னா பிசைஞ்சு வச்சிடணும். காலையில் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சாயந்தரம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும். பால், கோமியம், தயிர் இதை கலந்து வச்சுக்கணும். இது செய்யக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மண்பானை இருந்தால் ரொம்ப விசேஷம். அல்லது ஒரு சின்ன ட்ரம் வச்சுக்கலாம், ஈயத்துலேயோ இரும்புலேயோ வேறு உலோகத்தில் செய்தோம் அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை இழந்து போயிடும். மண்பானையும் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் செய்யும் பொழுது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது ஊட்டமேற்றிய பஞ்சகவியமாக மாற்றணும் அப்படின்னா இளநீர், பதிநீர், வாழைப்பழம், கரும்பு சாறு இது கூட சேர்த்துட்டு 47 நாள் வந்து காலையிலையும் சாயந்தரமும் வலதுபுறமாகவும் இடதுபுறமாக கலக்கும் பொழுது நல்ல நொதித்தல் ஏற்பட்டு அருமையான ஒரு கரைசல் வந்து ரெடியாயிரும். பஞ்சாமிரத வாசனை அடிக்கும். தூய்மையாக நம்ம சுத்தமாக முறையாக பண்ணும் பொழுது நம்ம சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது. தோல் நோய் இருந்தால் கூட தேய்ச்சிக்கிட்டால் கூட அது மாறி போயிடும். அப்பேற்பட்ட அந்த பஞ்சகவியத்தை முறையாக மண்ணில் புதைச்சி பண்ணும்போது இன்னும் அதிகமாக, அதாவது கழுத்தளவு சுத்தமான பானையில் அதை விட்டு ஒரு துணியை போட்டு கட்டி மேலே வந்து வேறு புழு பூச்சிகள் போகாமல் இருக்கணும். அப்படி பாதுகாப்பாக வச்சுருந்தோம்னா முறையான ஒரு கரைசலாக வந்து தயாராகிரும். இந்த பஞ்சகவிய கரைசலை 14 லிட்டர் டேங்கில் 300 ml நல்ல வடிகட்டி, ஏன்னா நாசில் அடைச்சிடக்கூடாது, வெஞ்சூரி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த டேங்கில் விடும்போது சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம அதை விடும்பொழுது பயிர்களுக்கு வேரில் போய் சேரும், செடிகளை எடுத்துக்கும், மண்ணில் இருக்கக்கூடிய அங்க நுண்ணுயிர் பாக்டீரியா வளமடையும், எந்த வித பயிர்களானாலும் திரட்சியாக இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பஞ்சகவ்யம், பிரமாதமாக இருக்கும். நம்ம எளிமையாக தயார் பண்ணக்கூடியது, நம்ம முன்னோர்கள் செய்தது. நீங்களும் இதை முறையாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும் உங்களுக்கு.
4: இன்பமானவா

0: மேலாண்மை.
1: விவசாய பெருமக்களுக்கு உற்பத்தி செய்கிற விளைபொருட்களை வந்து லாபகரமாக விற்கிறதுல பல சிரமங்கள் இருக்குது. அப்படி சிரமங்களை களையும் விதமாக அரசாங்கம் வந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி செயல்படுத்தப்படும், வெற்றிகரமாக பல இடங்களில் செயல்பட்டு வரும் ஒரு அமைப்பு தான் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை வந்து எப்படி தொடங்குவது, எவ்வாறு தொடங்கணும், இதை வந்து எப்படி லாபகரமாக கொண்டு செல்வது, இதற்கான அரசாங்கம் வந்து என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க, இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அமைக்கப்பட்டதன் நோக்கம், இப்படி பல்வேறு தகவல்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க கலந்தை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவர் ஏ. தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன சார்?
2: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அமைக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு நேரடியாக சந்தையில் கொண்டு பொருட்களை விற்கும் பொழுது அவர்களுக்கு உற்பத்தி செலவு கூட கிடைக்காத நிலை ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்காக மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் பல திட்டங்களை எல்லாம் தீட்டி, அந்த திட்டங்களில் ஒன்றுதான் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றால், முதலாவதாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய 10 நபர்கள் ஒன்று சேர்ந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கான பதிவு சட்டத்தின் கீழ் இதை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அந்த பகுதியில் உள்ளவர்களை எல்லாம் நாம் பங்குதாரர்களாக சேர்க்க வேண்டும். அப்படி பங்குதாரர்களாக அவர்களை சேர்த்து அவர்கள் செய்யும் விவசாய பொருட்களை இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக சந்தைப்படுத்த வேண்டும். அதற்கான உரிய வழிமுறைகளை இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விவசாய பொருட்களுக்கு சரியான நேரடியான விலை கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் எந்த ஒரு விவசாய பொருட்களை உற்பத்தி செய்தாலும் அதை மதிப்பு கூட்டி நாம் அதை சந்தைப்படுத்தினால்தான் நல்ல விலை கிடைக்கும், விவசாயிகளுக்கும் விலை கிடைக்கும். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கலந்தை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். குறிப்பாக களக்காடு பகுதியில் விவசாயிகள் அதிகமாக வாழை விவசாயங்கள் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வாழை விவசாயிகளுக்கு ஒன்று காற்றினால் அவர்களுக்கு சேதம் ஏற்படுகிறது, அல்லது தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்படுகிறது, இன்னொன்று நோய்களால் தாக்கப்பட்டு விவசாயங்கள் நலிவடைந்து விடுகிறது, இன்னொன்று அவர்களுக்கு சில குறிப்பிட்ட நேரங்களில் நல்ல விலை கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகளினால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதிலிருந்து இந்த விவசாயிகள் எல்லாம் எவ்வாறு தப்பித்துக் கொள்வது, விவசாய பொருட்களை எப்படி விற்பனை செய்வது என்பதற்குத்தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக களக்காடு பகுதியில் செய்யப்படும் வாழைக்காயை, வாழைக்காய் ஜிப்ஸ், வாழைக்காய் பவுடர், வாழைக்காய் கேக் போன்ற பல பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது.
1: அருமையான ஒரு தகவலுங்க சார். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பொருட்களை பெற்று நமக்கு வந்து நுகர்வோர்கிட்ட கொடுத்து நல்ல ஒரு லாபகரமான விலையை வந்து விவசாயிகளுக்கு வாங்கி தர்றதில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு உபயோகரமாக இருக்குது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் சார்.
2: ஒவ்வொரு கிராமங்களிலும் இடைத்தரகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் விவசாயிகளிடம் நேரடியாக வந்து ஒரு சீரான விலை இல்லாமல் அந்த விவசாயிகளை திசை திருப்பி அதை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். இதன் மூலம் விவசாயம் செய்யும் ஒரு விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களையெல்லாம் நாம் ஒருங்கிணைத்து சரியான விலையை நிர்ணயம் செய்து

0: அந்த பொருட்களை வாங்கும் பொழுது விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
1: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு அரசாங்கம் எந்தெந்த வழிகளில் உதவியாக இருக்குதுங்க ஐயா?
0: அரசாங்கத்தை பொறுத்தளவில் விவசாயத்துறை இருக்கிறது, நபார்டு இருக்கிறது, இவர்களெல்லாம் விவசாயிகளுக்காக திட்டம் தீட்டி விவசாயிகளுக்கு நேரடியாகவும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு கடனுதவி செய்கிறார்கள். மானியம் கிடைக்கிறது. நபார்டு நிறுவனத்தையோ அல்லது விவசாயத்துறையோ நாம் அணுகினால் உதவிகள் கிடைக்கும். அதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள்.

0: அடுத்ததாக பயிர் காப்பீட்டு திட்டமான பிஎம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கிய அம்சங்கள், இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறலாம், தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா?
1: பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா December 1, 2018 அன்று தொடங்கப்பட்டு February 2019 முதல் செயல்பாட்டுக்கு வந்த ஒரு மத்திய அரசு துறை திட்டமாகும். இந்த திட்டத்திற்கு இந்திய அரசு முழுமையாக நிதியளிக்குது மற்றும் நாடு முழுவதும் உள்ள நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் பெறுகிறார்கள். இந்த தொகை ஏப்ரல் முதல் ஜூலை, ஆகஸ்ட் முதல் நவம்பர் மற்றும் டிசம்பர் முதல் மார்ச் ஆகிய காலகட்டங்களை உள்ளடக்கி தலா 2,000 வீதம் 3 சம தவணைகளாக வழங்கப்படுது. நேரடி பண பரிமாற்ற வழிமுறையின் மூலம் பயனாளிகளின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு நிதி நேரடியாக பரிமாற்றம் செய்யப்படுது. இந்த திட்டமானது விதைகள், உரங்கள் மற்றும் உபகரணங்கள் போன்ற விவசாய உள்ளீடுகளுக்கான செலவுகளை சமாளிக்க விவசாயிகளுக்கு உதவுவதையும், அதே நேரத்தில் முறைசாரா கடன் ஆதாரங்களை சார்ந்திருக்கும் அவர்களின் சார்பு நிலையை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய விவசாயத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் சவாலான சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கணிக்கக்கூடிய வருமான ஆதரவு இல்லாத நிலையை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா நிவர்த்தி செய்கிறது. ஆண்டுக்கு 3 முறை உறுதியான பண பரிமாற்றங்களை வழங்குவதன் மூலம் இத்திட்டம் விவசாய குடும்பங்கள் தங்களின் விவசாய நடவடிக்கைகளை மிகவும் திறம்பட திட்டமிட உதவுது. இந்த திட்டத்துல யாரெல்லாம் தகுதி உள்ளவங்கன்னு பார்க்கலாம். விண்ணப்பதாரர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இந்திய குடிமகனாக இருக்கணும். விவசாய குடும்பம் அதிகாரப்பூர்வ நிலப்பதிவேடுகளின்படி சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தை வைத்திருக்கணும். நிலம் விவசாயி அல்லது விவசாய குடும்பத்தின் பெயரில் பதிவு செய்யப்படணும். விண்ணப்பதாரர் ஆதார் அடிப்படையிலான EKYC சரிபார்ப்ப முடிக்கணும். வங்கி கணக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கணும். இந்த அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி

செய்து மாநில அதிகாரிகளால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட விவசாயிகள் தவணை முறையில் பணம் பெறுவதற்கான பயனாளிகள் பட்டியலில் சேர்க்கப்படுவாங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு விவசாய குடும்பம் என்பது கணவன், மனைவி மற்றும் அவர்களது மைனர் பிள்ளைகளை உள்ளடக்கிய ஓர் அலகாக வரையறுக்கப்படுது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவுக்கு தேவையான ஆவணங்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஆதார் அட்டை, நிலப்பதிவேடு போன்ற நில உரிமைக்கான ஆதாரம், கணக்கு எண் மற்றும் ஐஎஃப்எஸ்சி குறியீடு உள்ளிட்ட வங்கி கணக்கு விவரங்கள், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் அடையாள மற்றும் வசிப்பிடச் சான்று, அனைத்து ஆவணங்களும் துல்லியமாகவும் புதுப்பித்த நிலையிலும் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம். ஆதார் விவரங்களுக்கும் வங்கி கணக்கு பதிவுகளுக்கும் இடையே ஏதேனும் பொருந்தாமை இருந்தால் அது தவணை பணம் செலுத்துவதில் தாமதத்தையோ அல்லது தடையையோ ஏற்படுத்தக்கூடும். விவசாயிகள் PM கிசான் சம்மான் நிதி யோஜனாவிற்கு பல வழிகளில் பதிவு செய்து கொள்ளலாம். அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக, ஆன்லைனில், PM கிசான் மொபைல் செயலி மூலம் அல்லது பொது சேவை மையங்கள் வழியாக பதிவு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் பதிவு செய்வதற்கு உதவி பெறுவதற்காக உள்ளூர் வருவாய் அலுவலகங்களையோ அல்லது வட்டார வேளாண்மை அலுவலகங்களையோ அணுகலாம்.

0: நிகழ்ச்சி நிறைவாக சந்தை வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பல மருத்துவ குணங்களை கொண்ட மூலிகையான துளசியை பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் முனைவர் சி. ராஜாபாபு அவர்கள் சொல்றதை கேட்கலாம்.
1: பொதுவாக துளசி என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது வீட்டின் முன்பு வளர்க்கப்படும் ஒரு புனிதமான செடி. ஆனால் இன்று துளசி ஒரு வழிபாட்டுச் செடியாக மட்டுமல்லாமல் உலகளவில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ மூலிகை சந்தையில் முக்கிய இடம்பெற்றுள்ள வணிகப் பெயராகவும் திகழ்கிறது. வாய்ப்பு குறைந்த நீரில் வளரும், குறைந்த முதலீட்டில் நீங்கள் சாகுபடி செய்யலாம், பல முறை அறுவடை செய்யலாம், மதிப்பு கூற்றில் விட்டால் கூடுதல் வருமானம் பெறலாம். மூணு விஷயங்களை நீங்கள் வந்து இதில் மறக்கக்கூடாது. முதலாவது பார்த்தீங்கன்னா தரமான விதை இருக்கணும் அல்லது தரமான நாற்று இருக்கணும். ரெண்டாவது சாகுபடி முறைகள் அறிவியல் அடிப்படையிலான சாகுபடி முறைகளாக இருக்க வேண்டும். மூன்றாவது மிக மிக முக்கியமானது, சாகுபடியை தொடங்குவதற்கு முன்பே சந்தைப்படுத்தல் திட்டம் அவசியம் இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் நீங்கள் சரியாக கடைபிடித்தால் துளசி வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல மருத்துவ பயிராக அமையும். பல நேரங்களில் வயலில் வந்து நல்ல மகசூல் கிடைத்தாலும் அறுவடைக்கு பிந்தைய தவறான கையாளுதலால் தரம் குறைஞ்சிரும், விலையும் குறைஞ்சிரும். அன்புள்ள விவசாயிகளே, துளசியின் உண்மையான மதிப்பு அதன் பச்சை நிறத்திலும் நறுமணத்திலும் மருத்துவ குணத்திலும் உள்ளது. இவை அனைத்தையும் பாதுகாக்கும் முக்கியமான கட்டம் பார்த்தீங்கன்னா அதை காய வைக்கிறதாகும். அறுவடை செய்த துளசியை உடனடியாக குவிச்சு வைக்கக்கூடாது. வெப்பம்

அதிகரித்து இலைகள்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாறிடும், கருமையாக மாறும். அதற்கு பதிலாக சிறு கட்டிகளாக கட்டி அல்லது மெல்லிய அடுக்காக பரப்பி நன்கு காற்றோட்டமான நிழலான இடத்துல வந்து உலர்த்தி வைக்க வேண்டும். நேரடி வெயிலில் உலர்த்தினால் இலைகள் பச்சை நிறம் மங்கும், நறுமணம் குறையும், அத்தியாவசிய எண்ணெய் ஆவியாகும், சந்தை மதிப்பு குறையும். பொதுவாக 4-7 நாளில் சூழலுக்கு ஏற்ப இலைகள் வந்து போதுமான அளவு உலர்ந்து சேமிப்பதற்கு தயாராக சுச்சுவேஷனை உருவாக்க வேண்டும். உலர்ந்த இலைகளில் 10-12% ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நல்ல முக்கியமான விவசாயிகள் கவனிக்க வேண்டியது, துளசியின் விலையை நிர்ணயிப்பது அதனுடைய மகசூல் கிடையாது, அதனுடைய தரம் தான். இப்போ அதனுடைய சேமிக்கும் முறைகளை பார்த்தீங்கன்னா, உலர்ந்த இலைகளை ஈரப்பதம் இல்லாத சுத்தமான அறையில் சேமிக்க வேண்டும். பாலித்தீன் பைகளில் நீண்ட நாட்கள் அடைத்து வைப்பதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக உணவு தர பயிர்கள், இந்த ஃபுட் கிரேடு பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சணல் பை, இந்த ஜூட் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது சுத்தமான இந்த காகித பொதிகள், அதை வந்து பயன்படுத்தலாம். சேமிக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஈரப்பதம் குறைவாக இருக்கணும், நேரடி சூரிய ஒளி படாதவாறு இருக்கணும், பூச்சிகள் நுழையாதவாறு இருக்க வேண்டும். இதெல்லாமே நீங்கள் வந்து அவசியம் கவனிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த துளசியை வந்து எப்படி நாம் மதிப்பு கூட்டி விற்கலாம், பச்சை இலையை மட்டும் விற்றீங்கன்னா ஒரு வருமானம் கிடைக்கும், ஆனால் அதே துளசியை மதிப்பு கூட்டி இன்னும் வருமானம் பல மடங்காக அதிகரிக்கலாம். இப்போ துளசியில் வந்து என்னென்ன பொருள் சார் மதிப்பு கூட்டி விற்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலர் துளசி இலையே சில பேர் வாங்கிட்டு போகிறாங்க. துளசி இலையை பவுடர் பண்ணி துளசி தூளாக விற்கலாம், ஹெர்பல் டீ அப்படின்னு விற்கலாம், துளசி ஆயில விற்கலாம், துளசி சாறை விற்கலாம், இயற்கை தூபம் இந்த சாம்பிராணிலாம் இருக்கு இல்லைங்களா, அதை மாதிரி பண்ணலாம், துளசி சோப்பு விற்கலாம். 1 கிலோ உலர் இலைக்கு கிடைக்கும் விலையை விட அதே இலையை தரமான மூலிகையாக நீங்கள் தேநீர் டீயாக மாற்றினீங்கன்னா விலை வந்து கூடும். அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா, சந்தைப்படுத்தல், சாகுபடிக்கு முன் சந்தையை தேடுங்கள் என்ற பழமொழியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். துளசியை யாரெல்லாம் வாங்குவான்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேத மருந்து தயாரிப்பாளர்கள், சித்த மருத்துவ தயாரிப்பாளர்கள், மூலிகை தேநீர் தயாரிப்பு நிறுவனங்கள், வாசனை எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்கள், இயற்கை அழகு பொருள் தயாரிப்பவர்கள், மூலிகை பொருள் மொத்த விற்பனையாளர்கள், மூலிகை ஏற்றுமதியாளர்கள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், இந்த எஃபிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இதை வாங்குறாங்க. அதே மாதிரி பல கூட்டுறவு அமைப்புகள்லாம் இன்றைக்கி அதை போட்டி போட்டு வாங்க இருக்காங்க. அதனால் நீங்கள் சாகுபடி செய்யும் முன்னே யார்கிட்ட விற்க போகிறோம் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஏற்றுமதி வாய்ப்புகள்லாம் இருக்குது. உலகம் முழுவதும் இயற்கை மருத்துவம் மற்றும் மூலிகைப் பொருட்களின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய தரமான துளசி இலை, தூள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. முக்கியமாக அமெரிக்கா, கனடா, ஜெர்மன், இங்கிலாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி இருக்குது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தரமான உற்பத்தி, கெமிக்கல் இருக்கக்கூடாது, சுத்தமான பதப்படுத்தி இருக்கணும், தேவையான தரச்சான்றிதழ்கள் முக்கியமாக வந்து இருக்க வேண்டும். நீங்கள் இந்த துளசி சாகுபடியில் தரமான விதைகளை மட்டும் வாங்குங்கள், மண் பரிசோதனை செய்து சாகுபடியை தொடங்குங்கள், நல்ல வடிகால் வசதியுள்ள நிலத்தை தேர்வு செய்யுங்கள், நாற்று நடவு முறைக்கு முன்னுரிமை கொடுங்கள், பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை பின்பற்றுங்கள், தொழு உரத்தை ரொம்ப போடுங்க, மண்புழு உரத்தை பயன்படுத்துங்கள், உயிர் உரங்களுக்கு முன்னுரிமை அளியுங்கள், சொட்டுநீர் பாசனத்தை பயன்படுத்துங்கள், களைகளை ஆரம்பத்திலே அகற்றுங்கள், வாரம் ஒருமுறையாவது வயலை சுற்றி பாருங்கள், பூச்சி மற்றும் நோய்களை ஆரம்பத்திலே கண்டறித்து அழியுங்கள், சரியான நேரத்தில் அறுவடை செய்யுங்கள், மதிப்பு கூட்டலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், விவசாயிகள் ஒரு குழுவாக சேர்ந்து அதை சந்தைப்படுத்துங்கள், சாகுபடிக்கு முன்பே வாங்குவோரோடு தொடர்பு கொள்ளுங்கள், புதிய தொழில்நுட்பங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டு செயல்படுத்துங்கள். நமது முன்னோர்கள் சொல்வார்கள், மருந்தாகும் செடி மக்களுக்கு நலம் தரும், அதையே பயிரிடும் விவசாயி நாட்டின் வளம் தரும். இன்றைய உலகம் இயற்கையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தின் மையத்தில் நமது விவசாயிகள் இருக்க வேண்டும். துளசியை வளர்ப்போம், தரமான உற்பத்தி செய்வோம், மதிப்பு கூட்டுவோம், உலக சந்தையை நோக்கி பயணிப்போம்.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்த வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கத்தையொட்டி இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பான தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்ததை குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 ஒப்பிடுகையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி 50 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த துறையில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் இது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களின் வாழ்வியல் தத்துவம் என்று அவர் கூறினார். நீர் மேலாண்மையையும் விவசாயத்தையும் நமது முன்னோர்கள் எவ்வாறு மதித்து போற்றினார்கள் என்பது

0: இந்த விழாவே எடுத்துக்காட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தின் அடையாளமாகவும் ஒகேனக்கல் திகழ்கிறது என்றும் அமைச்சர் கூறினார். மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக தாவேக்கு அரசு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாயிகளின் வாழ்வாதார பிரச்சினையில் தாவேக்கு அரசு மெத்தனத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இப்பிரச்சினை குறித்து இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையில் அரசுக்கு ஒத்துழைக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் அனைத்துக் கட்சிகளும் தயாராக உள்ளதாகவும் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழகம் தடுத்து நிறுத்தியே தீர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பிரச்சினையில் தவறான நிலைப்பாடுகளை தாவேக்கு அரசு எடுக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேளாண் பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டு தெளிவான செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் தங்கக்கோவில் வளாகத்தில் சித்த மருத்துவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி அவர் பேசினார். 128 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கு வந்து கல்வி பயின்று செல்வதாக அவர் கூறினார். பாரம்பரிய மருத்துவம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட உலக சுகாதார அமைப்பு அதன் நன்மைகள் கண்டு ஆச்சரியமடைந்ததாகவும் நீதிபதி திரு அரவிந்த்குமார் தெரிவித்தார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி அராஜி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஆரியன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் பிரதிமேஷ் சூரியகாந்த் பாட்டிலும் 110 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் ராணாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிலிப்பைன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜின்பால் சோனா தங்கப்பதக்கத்தையும் ஆரியமான் சாண்டன் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஆக்ஸின் டி ரியோசி ரிச்சர்ட் இணையை வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசியா அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாத காரணத்தால் அவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரும் 15 தேதி கலேயில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிர்மித்து மணி 5 நிமிடம். ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குழந்தைத்தனம். நம்மளை சொல்லும் இல்லை, சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக சாப்பிட்டோமா, தூங்கணுமா, ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு 2 அடியை வாங்கணுமா, ஸ்கூலில் போய் என்ஜாய் பண்ணணுமா, அப்படிலாம் சொல்லுவோம் இல்லை. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத சமீபத்தில் தான் நான் உணர்ந்தேன். ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தை தினத்தை நம்ம எப்போவுமே இழக்கக்கூடாதான். ஏன் அப்படின்னா, நாம் என்னமோ பெருசாக வளர்ந்துட்டோம், மெச்சுவர் ஆகிட்டோம், நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறது, எந்த விஷயத்தை நமக்கு வேணாம்னு சொல்கிறது அப்படின்ற ஒரு தெளிவே இல்லாமல் ஏதோ விஷயங்களை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இதாகிடுமோ அதாகிடுமோ அப்படின்ற அந்த பயமும் நடுக்கமுமே நம்மளை இப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு தள்ளுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு குழந்தை இருந்துகிட்டு இருந்துச்சு, அவங்க அம்மாக்கிட்ட அழுது புரண்டி எனக்கு பிஸ்கட் வேணும் அப்படின்னு கேட்டது. அவங்க அம்மாவும் 2 பிஸ்கட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமும் இப்படி சாப்பிட்டே இருந்துச்சா, நான் பார்த்தேன், சரி பிஸ்கட் அதிகமாக கொடுக்கக்கூடாது பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொய்யாப்பழம் வச்சுருந்தேன், இந்த அம்மா எடுத்துக்கம்மா அப்படின்னு கொடுத்தேன். அந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிச்சு. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, யாராவது வெளியே ஆட்கள் கொடுத்தா எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு எதாவது

இருப்பாங்க போல அப்படிதான் நானும் நினச்சேன். அவங்க அம்மா கூட சொன்னாங்க வாங்கிக்கடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிள்ளை அதை வாங்கவே இல்லை. நான் வச்ச கொய்யா பழத்தை தூக்கிந்தா அப்படின்னு என்கிட்டே வந்து எரிஞ்சிட்டு என்ன தெளிவு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் இல்லைன்னா ஒரு 10 மாதம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப குட்டியான குழந்தை தான், ஒரு வயசு சொல்லலாம். அப்போது இந்த வயசுலேயே அதுக்கு ஒரு தெளிவு இருக்குது, நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றதுல. ஆனால் இவ்வளோ பெருசாக நம்ம வளர்ந்துட்டோம், நமக்கு வந்து இந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படின்றது வந்து ரொம்ப வளர வளர கம்மியாயிருமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்களின் மீது நம்மையே அறியாமல் பயம் ஏற்படுகிறது. அந்த பயத்தினுடைய விளைவு தான் நமக்கு முடிவெடுக்கக்கூடிய திறனில் குறைவு ஏற்படுறதுக்கான காரணமாக இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் எந்த விஷயத்தை நினச்சும் நம்ம வந்து பயப்படக்கூடாது. முதல்ல ஓவர் திங்கிங் பண்ணவே கூடாது. நம்ம எப்போ ஓவர் திங்க் பண்ணுறோமோ அப்போமே சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் எல்லா விஷயங்களும் யதார்த்தம் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி யோசித்து நாம் பேசணும். அதே சமயத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து முடிவுகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் நம்ம வெற்றியையும் நம்முடைய இலக்குகளையும் ரொம்ப எளிதாக வந்து அடையலாம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போதே ஒருவேளை நம்ம அந்த எக்ஸாம் எழுதியிருந்தால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா நம்ம பாஸ் ஆகிருப்போமோ, இது எழுதியிருந்தால் பாஸ் ஆகிருப்போமோ அப்படின்றது நமக்கு திடீர்னு ஒரு குழப்பம் ஏற்படும். என்ன பண்ண இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இது தான் வேணும் அப்படின்றதில் நம்ம முடிவோடையும் முனைப்போடையும் இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியான வெற்றி வந்து கிடைக்கும். ஏன்னா நம்முடைய எய்ம் வந்து ஒரே ஒரு கோலை நோக்கி அப்படியே கதிக்க நிக்கி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றியை நம்ம வந்து ஈஸியாக இது பண்ண முடியும். அதை விட்டுட்டு போகிற போக்கில் இங்கே அங்கே அப்படின்னு டைவெர்ட் ஆகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான வெற்றியை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம வந்து அடைய முடியாது. ஸோ நமக்கு இது தான் வேணும், இது தான் படிக்கிறோம், இப்படி தான் படிக்கிறோம் அப்படின்ற அந்த பிளானிங் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாம்லேருந்து பாஸ் பண்ணிடலாம். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக ஜாலியாக இருங்க. இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக நிறைய தகவல்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக உங்களுக்காக காதலன் திரைப்படத்திலிருந்து கியூட்டான பாடல் வந்துட்டு இருக்கு கேட்டுருச்சிங்க.

ஒரு பாட்டை இனிமை நிறந்ததாக மாற்றுறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு இல்லையா? எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 இளம் காற்று. நம்முடைய தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தினுடைய புதிய தலைவராக இந்திய தொல்லியல் துறையினுடைய முன்னாள் கூடுதல் தலைமை இயக்குனர் எம் நம்பிராஜன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் இந்த பதவியில் 3 ஆண்டுகள் வரைக்கும் நீடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான வரலாற்று சின்னங்கள், பாரம்பரிய கட்டிடங்கள், அதுக்கப்புறமா நினைவு சின்னங்களை பாதுகாத்து புனரமைக்கக்கூடிய பணிகளை இந்த ஆணையம் மேற்கொள்ளும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவினுடைய புசான் நகரில் நடைபெற்ற 48வது யுனெஸ்கோ அமர்வில் உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி இருக்கு இல்லையா, அங்கே வரலாற்று சிறப்பு மிக்க சாரநாத் பௌத்த தலம் இந்தியாவினுடைய 45வது உலக பாரம்பரிய தலமாக அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, கௌதம புத்தர் இருக்கார் இல்லையா, அவர் ஞானம் பெற்றதுக்கு அப்புறமா தன்னுடைய 5 சீடர்களுக்கும் முதன் முதல்ல தர்மச்சக்கர பிரவர்த்தன சூத்திரம் அப்படின்ற பெயரில் தன்னுடைய முதல் உபதேசத்தை நிகழ்த்திய புனித தலம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து தமேக் ஸ்தூபி, அப்புறமா தர்மராஜிகா ஸ்தூபி, அப்புறம் அசோகர் தூண், இது எல்லாமே அங்கே வந்து இருக்குது தான். உலக பாரம்பரிய தலங்கள் எண்ணிக்கையில் இந்தியா உலக அளவில் 6வது இடத்துலையும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 2வது இடத்துலையும் இருக்குது. முதலிடம் யாருக்கு அப்படின்னா சீனாவுக்கு. ஆல்ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுருச்சிங்க.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249685458. தொலைபேசி எண் மீண்டுமாக 044249684458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி மீண்டுமாக agnchn1@gmail.com.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
0: இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. நீட் உள்ளிட்ட தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய முறைகேடுகளை தடுத்து தேர்வு கட்டமைப்பை வந்து சீரமைக்க இன்ஃபோசிஸ் இணை இயக்குநரும் ஆதார் திட்டத்தினுடைய முதன்மை வடிவமைப்பாளருமான நந்தன் நிலேகனி அவருடைய தலைமையில் புதிய உயர்மட்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் ஐஐடி மெட்ராஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய இயக்குனர் டாக்டர் வி காமக்கோட்டி, அதுக்கப்புறமா இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் எஸ் சோம்நாத் இவங்கெல்லாம் உறுப்பினர்களாக செயல்படுறாங்களாம். 27வது கார்கில் வெற்றி தினம் ஜூலை 26 அன்றைக்கு அனுசரிக்கப்பட்டது. 1999 கார்கில் எல்லையில் ஊடுருவிய பாகிஸ்தான் இராணுவத்தை வீழ்த்தி இந்திய இராணுவம் நிகழ்த்திய ஆப்ரேஷன் விஜய் அதனுடைய வெற்றியின் 27வது ஆண்டு தினம் வந்து கொண்டாடப்பட்டது ஜூலை 26 அன்று. உலக அலையாத்தி காடுகள் தினம் அன்னைக்கு ஜூலை 26 அன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது. அதாவது அலையாத்தி காடுகள் மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி கடலோர பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் ஜூலை 26 அன்னைக்கு இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களினுடைய நினைவு தினம் ஜூலை 27 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டது. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வாலி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டிருசிங்க.

0: ஒரு நாள் அவன் அவுட் ஆஃப் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு
1: நீ தெரியும் சொல்லி உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

ஹரிஹரனோட வாய்ஸ் எப்போவுமே மேஜிக் தான் இல்லையா? அப்படியே நம்மளை மிதக்க வச்சது பாடல். எஸ் கேட்டுட்ருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோகர்ஸ் அலை வரிசையில் இளம் காற்று. வாராந்திர நடப்பு நிகழ்வுகளில் அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரங்களை வலுப்படுத்துறதுக்காகவும் மாநிலத்தினுடைய வரி மற்றும் வரிசார்

வராத வருவாயை பெருக்கிறதுக்கும் மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் புதிய உயர்நிலை குழுவை தமிழக அரசு வந்து அமைந்துள்ளது. இந்த குழுவில் கே பி கிருஷ்ணன், அரவிந்த் மோடி, நஜீப் ஷா, எம்ஏ சித்திக், அதுக்கப்புறமா எம் சுரேஷ் பாபு, இவங்க எல்லாருமே வந்து உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா. வரி ஏய்ப்பை தடுக்கிறது, நிர்வாக சீர்திருத்தங்கள், அதுக்கப்புறமா புதிய வருவாய் ஆதாரங்களை கண்டறிந்து 3 மாதங்களுக்குள்ளார இந்த குழு தன்னுடைய பரிந்துரைகளை தமிழக அரசுகிட்ட சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் ராஜா முத்துப்பாண்டி ஆடவர் 65 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் ஒட்டுமொத்தமாக ஒரு 286 கிலோ எடையை தூக்கி வெள்ளிப்பதக்கம் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்களா. இந்த சாதனையை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவிச்சிருக்கு. இந்த போட்டியில் இந்தியா பளு தூக்குதல் பிரிவில் இதுவரைக்கும் 5 பதக்கங்களை வென்றுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது.

அப்படியே கொஞ்ச நேரம் என்னன்னே சொல்ல முடியாது, அப்படி ஒரு ஃபீலிங்க்கு கூட்டிகிட்டு போச்சு இல்லையா அந்த பாடல். எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 மற்றும் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இளம் காற்று. பஞ்சாப் பள்ளிக்கல்வி வாரியம் தன்னுடைய சார்பாட் ஏஐ திட்டத்தின் கீழே 1-12 வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஒரு முக்கிய பாடமாக அறிமுகப்படுத்தியிருக்கு தான். இத்தகைய புரட்சிகரமான முறையை அறிமுகப்படுத்திய நாட்டின் முதலாவது மாநிலம் பஞ்சாப் அப்படின்ற பெருமையை அது வந்து அடைஞ்சிருக்கு. July 28 உலக ஹெப்படைட்டிஸ் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. கல்லீரல் அலர்ஜி நோய் இருக்கு இல்லையா, அதை வந்து 2030 உள்ளாத ஒழிக்கிறது தான் இதை வந்து கொண்டாடுறாங்க. இதை வலியுறுத்துறதுக்காக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2026 கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா ஹெப்படைட்டிஸ், லெட்ஸ் பிரேக் இட் டவுன் அப்படின்றது தான். அது மாதிரியே July 28 அன்னைக்கு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2026 தீம் என்ன அப்படின்னா லிவிங் சஸ்டைனபிளி இன் ஹார்மோனி வித் நேச்சர் அப்படின்றது தான் இந்த 2026 கருப்பொருள். இந்தியாவினுடைய முதலாவது நகர்ப்புற இரவு நேர விலங்கு காட்சி சாலை வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய குக்ரைஸ் காப்பு காட்டில் அமைக்கப்பட்டு வருகிறதா. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்று வரக்கூடிய காமன்வெல்த் இப்போ தான் முடிஞ்சிருக்கு இல்லையா, அந்த போட்டிகளில் இந்தியாவினுடைய மாற்றுத்திறனாளி வீராங்கனை ஷர்மிளா தன்கர் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மகளிர் F-57 குண்டு எறிதல் இந்த ஷார்ட்புட் பிரிவில் தங்கம் என்று வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்களாம். ஆல்ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பாலா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

என்னதான் அழகான பாடல் வரிகள் இருந்தாலும் பாட்டுக்குன்னு இசை சம தூளாக இருந்தாலும் அந்த காட்சிப்படுத்துதல் அப்படின்றது வந்து முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அப்படியே என் கண்ணை பிடுங்கி கொள் பெண்ணே, அங்கே ஒரு பாஸ் விட்டு அப்படியே கேமரா ஜூம் அவுட்டு போய் மீரா ஜாஸ்மின் வந்து அப்படி அந்த ரெண்டு புருவங்களையும் தூக்கி என்னென்னு கேட்பாங்கல்ல, அது வேறு லெவலில் விசுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாடல் சமமே க்யூட்டான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. நேரம் 8:46. இளம் காற்று வீக்லி ரவுண்டப் அடுத்தது. பீகார் மாநிலத்தினுடைய வெள்ள பாதிப்புகளை தடுத்து வறண்ட பகுதிகளுக்கு நீர் வழங்க கோசி மோச்சி நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு வந்து இறுதி ஒப்புதல் வந்து அளித்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பீகாரினுடைய துயரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோசி நதியினுடைய உபரி நீர் வந்து நேபாளத்தில் உற்பத்தியாகி இந்தியாவில் பாயும் மோச்சி நதி படுகைக்கு திருப்பி விடப்படுமா? இது இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய நதிநீர் இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதலாவது என்ன அப்படின்னா மத்திய பிரதேசத்தினுடைய கென்பெட்வா திட்டம் தான். இந்த நதிநீர் தாவாக்கள் குறித்த அரசியலமைப்பினுடைய விதி 262 வந்து விளக்கு தான். சத்தீஸ்கர் மாநில அரசு இருக்குல்லையே, அது வந்து தீப்தி அந்த திட்டத்தின் கீழே கிராமப்புற பெண்களை கொண்டு பரவலாக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இத்தகைய பெண்களால் இது வந்து வழிநடத்தப்படுது அப்படின்றது கூட பரவலாக்கப்பட்ட பசுமை ஆற்றல் கொள்கை அமல்படுத்திய இந்தியாவினுடைய முதலாவது மாநிலம் சத்தீஸ்கர் அப்படின்ற பெருமையை வந்து பெறுகிறது. சர்வதேச புலிகள் தினம் July 29 அன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுகிறது. அழியும் ஆபத்தில் இருக்கக்கூடிய புலிகளை பாதுகாக்கிறதுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் ஆண்டுதோறும் July 29 அன்னைக்கு இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. 2010 ரஷ்யாவினுடைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல நகர் நடைபெற்ற அந்த மாநாட்டில் தான் இந்த தினம் வந்து அறிவிக்கப்பட்டதான். இந்த 2026 அதிகாரப்பூர்வ தீம் என்ன தெரியுமா? செக்யூரிங் தி ஃபியூச்சர் ஆஃப்

டைகர்ஸ் பை ஃபோக்கஸிங் ஆன் இண்டிஜினஸ் பீப்புள்ஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ தீம். நம்ம இந்தியாவில் புலிகளை பாதுகாக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற திட்டம் 1973 ஏப்ரல் 1 அன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருக்கக்கூடிய தானே கிரீக் பிளமிங்கோ சரணாலயம் இருக்கு இல்லையா, அது வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பறவைகளை கண்காணிக்கக்கூடிய நாட்டின் முதலாவது AI பறவைகள் சரணாலயமாக மேம்படுத்தப்பட்டு வருகிறதா. 2015 நிறுவப்பட்ட இந்த சரணாலயம் ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் நீரநிலத்தலம். அது வந்து எதுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வந்து மத்திய ஆசிய பறவைகள் வலசை பாதையில் இருக்கிறதால பிளம்பிங்கோ போன்ற வலசை பறவைகளினுடைய புகலிடமாக இது வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாஷா திரைப்படத்திலிருந்து அந்த க்யூட்டான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

அதாவது கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் பழங்களை எடுத்து கட் கட் கட் கட் கட் அப்படி பண்ணி கொஞ்சம் போட்டு மேலே ஒரு ஐஸ்கிரீமை வச்சு அப்படியே மேலே தேன் ஊற்றி எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு வைரமுத்தியினுடைய வரிகள் அந்த பழங்கள். அப்படின்னா தேவாவினுடைய இசை வந்து மேலே வச்சு அந்த ஐஸ்கிரீம் அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. அதுக்கு மேலே ஊற்றின அந்த தேன் தான் கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா அவர்களோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு க்யூட்டாக இருந்துச்சு இல்லையா அந்த பாடல். எஸ், இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னா பேசிகிட்டே இருக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நிறைவாக ஒரே ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சொல்லிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா? என்ன அப்படின்னா, 1969 அசல் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தில் புதிய திருத்தங்களை வந்து அரசு வந்து மேற்கொண்டிருக்கு. அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதில் பிறப்பு அல்லது இறப்பை 1-2 ஆண்டுகளுக்கு உள்ளார நம்ம வந்து தாமதமாக பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிடணும். ஒருவேளை போயிடுச்சு அப்படின்னா 1-2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணினோம் அப்படின்னா அதை பதிவு செய்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் இல்லைன்னா வருவாய் கோட்டாட்சியரினுடைய அனுமதியை நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை 2 வருஷத்துக்கு மேலே அது தாமதமாயிட்டு அப்படின்னா முதலாம் வகுப்பு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரப்பூர்வ உத்தரவை நம்ம பெற வேண்டும் அப்படின்னு அந்த வரைவில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதா. ஸோ யாரெல்லாம் தாமதமாக வச்சுருக்கீங்களோ பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் கடகடன் வேலையை முடிச்சு விட்டுருக்கோம் ஓகேங்களா. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் உங்களுக்காக கோவா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய் இது
2: மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
1: எஃப்எம் ரெயின்போ 102.6
2: இடைவிட இசை மழை.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM Rainbow 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இடைவிடா இசை மழை. நேரம் 9:30.
1: கருவிலைகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல்.
0: எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய நிர்வாகமும் அதை சார்ந்த மேலாண்மையும் சரியாக இருக்கும் பொழுதுதான் நீடித்த நிலையான வளர்ச்சியை எட்டும். இல்ல அப்படின்னா இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை யார் நமக்கு சொல்றது? அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்றது சரிதான். ஆனா நாம அனுபவப்படுறதுக்கு உள்ளார அத்தனையும் அழிஞ்சு போயிருமே இல்லையா? அதனால நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை முன்னதாகவே சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. உலக மக்களுக்கெல்லாம் வாழ்வியலையும் அறத்தையும் இன்பத்தையும் போதித்த வள்ளுவன் நிர்வாகத்தையும் மேலாண்மையையும் குறித்து நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு. அதைத்தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

ஒரு நிறுவனம் அல்லது ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி நிறுவனத்தினுடைய பலம் பலவீனம், அதுக்கப்புறமா சந்தையில் என்னென்ன போட்டிகள் இருக்கு அப்படின்றத நம்ம ஆராயணும் அப்படின்னு நவீன மேலாண்மை வந்து கூறுது. இதை வள்ளுவர் வழியறிதல் அப்படின்ற அதிகாரத்தில் விளக்குறாரு. பாருங்களேன், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு, செயலினுடைய வலிமை, தன்னுடைய வலிமை, எதிராளியினுடைய வலிமை, இருவருக்கும் துணையாக இருப்போரினுடைய வலிமை, இது எல்லாற்றையும் ஆராய்ந்தே ஒரு செயல்ல இறங்கணும் அப்படின்னு சொல்றாரு. எண்ணி துணிக கர்மம் அப்படின்ற குறள் மூலமா நன்கு திட்டமிட்ட பிறகே செயலை தொடங்க வேண்டும், தொடங்கியதுக்கு பின்னாடி யோசிக்கிறது அப்படின்றது இழுக்கு அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ். சில வேலைகள் சிலருக்கு எளிதா இருக்கலாம், சிலருக்கு கடினமாக இருக்கலாம். ஒரு நிறுவனத்தை இல்லைனா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டை நம்ம முன்னெடுக்கும் போது சரியான நபரை சரியான பணிக்கு தேர்வு செய்வதை ரொம்ப கவனமா கையாளணும். அப்படி சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அந்த காரியம் வெற்றியடையும் அப்படின்றதோட வேகமாகவும் நிறைவு பெறும். இதையே வள்ளுவர் தெரிந்து தெளிதல் மற்றும் தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரங்கள்ல விளக்குறாரு. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு, இந்த வேலைய இந்த நிர்வாக கருவியை கொண்டு இவன் செய்து முடிப்பான் அப்படின்னு ஆராய்ந்து அறிந்ததுக்கு அப்புறமே அந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். நிர்வாக திறன் இல்லாதவர்கிட்ட அந்த பணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நிர்வாகம் சரிவை சந்திச்சதுக்கு அப்புறமா அதை மீண்டும் மீட்டெடுப்பது அப்படின்றது இயலாத காரியம் இல்லையா? அப்படியே முயன்றாலும் அதற்கு சில காலங்கள் பிடிக்கும். ஆனா எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து அறிந்து தெளிந்து அதுக்கு தகுதியான நபர்கிட்ட நாம ஒப்படைத்தோம் அப்படின்னா மட்டுமே வளர்ச்சி அப்படின்றது நிலையா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

சீன். பதனி சனி தன தஜம் தபஜோ தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் சமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரிணி ததரி தஜம் ரிகம ப பத தஜம் தணம் சகரி நிரித தன தாப ஜனும் தரிகம்.

ஓட்டப்பானையில் என்னதான் வாரி வாரி இறைச்சாலும் எதுவும் மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது எதுக்கு அப்படின்னா, நாம வரவு அறிஞ்சு செலவு பண்ணணும், நம்முடைய செலவினங்களை திட்டமிடணும். இல்ல அப்படின்னா ஒரு நிறுவனத்தை பொறுத்த அளவுல அது கட்டாயமா நஷ்டத்தை சந்திக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு நிறுவனத்தினுடைய வரவு செலவு, அதுக்கப்புறம் சேமிப்பு நிர்வகிக்கக்கூடிய திறனை பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரத்துல வள்ளுவர் ரொம்பவே துல்லியமா குறிப்பிடுறாரு. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு எவ்வளவு தெளிவு பாருங்களேன். நிதி நிறுவனத்தினுடைய நான்கு படிகள் என்னென்ன அப்படின்னா, இயற்றல் ஈட்டல் காத்தல் வகுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இயற்றல் அப்படின்னா நிதி வரக்கூடிய வழிகளை உருவாக்குறது, ஈட்டல் அப்படின்னா செல்வத்தை சேர்க்கிறது, காத்தல் அப்படின்னா சேர்த்த அந்த செல்வத்தை பாதுகாக்கிறது, வகுத்தல் அப்படின்றது திட்டமிட்டு சரியா செலவிடுதல். இத நாம முறையா செய்யும் போது நிர்வாகம் வளர்ச்சி அடையும், இதை செய்ய தவறும் போது வீழ்ச்சி அடையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வரக்கூடிய ஆதாயத்தை முதல்ல நாம தொழிலுக்கு உள்ளேயே போடணும். ஆதாயத்தை முதல்லயே வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்றது வந்து நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல இருக்காது அப்படின்னு அனுபவசாலிகள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அததான் வள்ளுவரும் ரொம்ப தெளிவா சொல்றாரு நமக்கு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

என்னதான் பெரிய புத்திசாலியா இருந்தாலும், திறமையான நபரா இருந்தாலும், ஒரு திறன் வாய்ந்த மேலாளர் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தலைமைக்கு கீழ இருக்கக்கூடிய ஊழியருக்கு அது அவர் என்ன திறமசாலியா இருந்தாலும் அது வீண் தான். தலைமை பண்பில் இருக்கும்போது அதற்கென்று இருக்கக்கூடிய சிறந்த குணநலன்கள் கட்டாயமா ஒருவருக்கு அமைய பெற வேண்டும். ஒரு சிறந்த தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளாக வள்ளுவர் நற்பண்புகளை கூறுறாரு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அப்படின்னு. ஆபத்தான சூழல்ல அஞ்சாமை ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய கொடைத்தன்மை, நிர்வாக அறிவு, அதுக்கப்புறமா எதையும் சாதிக்கக்கூடிய ஊக்கம், இந்த நான்கும் ஒரு தலைவனுக்கு அவசியம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதோட ஒரு தலைமைத்துவத்துல இருப்பவர்களுக்கு தகவல் மேலாண்மை நிச்சயமா இருக்கணும் அப்படின்றதுக்கு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்ற குரல் மூலமா வரக்கூடிய தகவல்களினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து முடிவெடுக்கும் ஆளுமையை தலைவன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: பப்பா இன்று நீ அப்பப்பா ஆயிரம் கஞ்சாடையோ காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா
1: இன்று நீ

அஞ்சு விரலால் நான் தொட்ட போது எப்படி செஞ்சிரிச்சான் செஞ்சிரிச்சான் செஞ்சிருச்சு சாச்சிச்சாச்சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி இன்பமே.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இலக்கிய சாரல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நினைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில். வெளியூர் நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் எங்கேருந்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இருந்து பேசுறீங்க? பழனி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்? ஓகே, நீங்க ஓடோடி வர வேண்டாம், உங்க பாட்டு உங்களை தேடி ஓடோடி வருது. ஓகேங்களா?
2: சரி சார்.
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்று மட்டுமே நிதர்சனம், இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார், புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் அனுராதா மேடம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஒரு இடம் படத்துல இருந்து காலங்கள் மலை காலங்கள் புது கோலங்கள் அந்த பாடல்.
0: இதயத்தில் ஒரு இடல உங்க இதயம் முழுவதும் இடம் பிடித்த இந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:12 கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாரிங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மேலப்பாளையத்திலிருந்து காயத்ரி பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க காயத்ரி?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன் காயத்ரி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு கண்ணுக்கள் நிலவு படத்துல இருந்து இரவு பகலை தேட.
0: இரவு பகலை தேட. நீங்க இப்ப அந்த பாடலை தேடிட்டு இருக்கீங்களா?
1: கண்டிப்பா,
0: நிச்சயமா உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாமா?
1: தேங்க்யூ,
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நினைக்கும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
1: புதுக்குடியிலிருந்து சீதாலட்சுமி.
0: சீதாலட்சுமிமா, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க.
1: என்ன?
0: நான் நல்லா இருக்கேன். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் கேட்கலாம் இன்னைக்கு நாம? நிலைச்சிருக்கக்கூடிய அந்த மனநிலைமை மட்டும் இப்ப கிடைக்க போறது உங்களுக்கு. ஓகேவா? நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
2: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

0: இறைவனை தண்டிக்க என்ன வழி, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு ஒரு பாடல் கேட்டோம். கேட்டுட்டு இருக்கீங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். வணக்கம்
0: வீரபத்ரன் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்? உலகம் புரிஞ்சுக்கிட்டாக பாடல் வருது, கேட்கலாமா? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:27 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: இனி இரவு வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
1: நாங்குநேரிலிருந்து கணேசன் பேசுறேன்.
0: கணேசன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நீங்க
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
1: 1000 நிலவே வாங்குற படத்துல இருந்து தேவதை இளந்தேவிங்கிற பாடல் சார்.
0: ஓ மை காட், நிலவு வருதோ இல்லையோ கட்டாயமா பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: விடியலை தேடிய இரவின் பயணமாக இருந்துச்சு பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் எல்லா பாடல்களுமே அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வணக்கம்.
1: இந்நாள் எனக்கு நன்னாளாக அமைந்தது போல பிறத்தவிருக்கின்ற நாளைய நாள் அனைவருக்கும் ஒரு பொன்னாளாக அமைய வேண்டும் என்று நமது பண்பலை 102.6 மூலமாக மனமாற வாழ்த்துகிறேன்.
0: வாழ்த்தி பேசுவது யார் எங்க இருந்து?
1: வாழ்த்தி பேசுவது சிந்து பூந்தரை முருகன் பேசுற சார்.
0: சிந்து பூந்தரை முருகன் சார், நான் செம்மையா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: இருக்க சார், நல்லா இருக்கேன் சார்.
0: அப்படியே இருங்க ஜம்முன்னு சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கலாம் யாருக்கும் தெரியாமலே.
0: ஊரே கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம பேசுறத, யாருக்கும் தெரியாம எப்படி பேசுறது? பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

ஒரு 4 நிமிஷம் 59 செகண்ட் மட்டும் நில்லுங்க, உங்க பாட்டை கேட்டுட்டு கிளம்பலாம். ஓகேவா? நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:38 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: கோவில்பட்டிலேருந்து தீபா பேசுறேன்.
0: தீபா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார், நீங்கள இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கோம். சொல்லுங்க, என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
1: பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்துலேருந்து நீ கேட்டுமா.

0: நேரம் 10:44 இணைந்திருக்கின்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கலிபட்டிலிருந்து கலையரசி பேசுகிறேன்.
0: கலையரசி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கும் மேடம். சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
1: உதயகீதம் படத்துலேருந்து தேனே தென்பாண்டி தேனே.
0: தேனே தென்பாண்டி மீன் பாடல் கேட்கலாமா? நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் இங்கே இருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம். தேவி அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிப்பான இரவு வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் பவர் சுத்திரம் புஷ்பலதா துரைமணி. நலமா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன் புஷ்பலதா மேடம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் சூப்பராக இருக்கோம், செம்மையாக இருக்கோம்.
0: ஓகே, சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
1: அண்ணாமலை படத்துலேருந்து
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: வாழ்க்கையில்
1: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாரும் இங்கிருந்து பாத்துக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சுதா பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க சுதா மேடம்?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு ஒருதலை பாகம் படத்துல இருந்து வாசம் இல்லாம மலருது அந்த சாங்.
1: பாடல்ல வேணா அது வாசம் இல்லாம இருக்கலாம். இப்போ இசை வாசம் வீச வருது, கேட்கலாமா?
2: கேட்கலாம் சார்.
1: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்டுட்டு இருக்கீங்க. சுகமான ராகங்கள் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் அறிஞர்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: நேயர்களின் பாச பிணைப்பான நண்பு சகோதரர் கபில் சார் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரை ஜவஹர்புத்தந்து உங்கள் வந்து சொன்னேன்
0: சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீங்க வரும்பொழுது புன்முறுகள் வந்து அதிகமாகுது. கண்டிப்பா
0: நன்றி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: நன்றியும் கூட சார்.
0: சொல்லுங்க என்ன படத்துல இருந்து பாடல். நன்றி.
1: வாழ்த்து வெற்றி வெளுத்தா சுந்தாமா பாடி இருப்பாங்க மன்னவா மன்னா என்று பாடல் சார்.
0: கேட்கலாமா?
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: மேடம் ஆகாஷ்வாணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். முதலில் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடியுள்ள பாடல்.

தில்லானா மோகன் அம்பல் திரைப்படத்திற்காக பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

பதனி சனித தனத ஜம் தப ஜுனத ஜம் ஜம் பதனி பதப ஜம் தஜம் பமதனகு ஜம் ஜம் பமபதீம் தகிட நிதம ஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணித ஜம் பதனித தஜம் தரிகம தகிட ஜம் கரி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். முதலில் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள். எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

chicka bum chicka bum cha bum bum ba bum chicka bum chicka bum cha bum bum chicka bum chicka bum cha bum bum ba bum chicka bum chicka bum cha bum bum chicka bum chicka bum cha bum bum bum bum chicka bum chicka bum cha bum bum chicka bum chicka bum cha bum bum ba bum chicka bum chicka bum cha bum ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke ka ka ka ki ki ku ku வெரி குட் க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே பாடுங்க க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன் புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பண்டிச்சேன்.

புதுச்சேரி கச்சேரி, புதுச்சேரி கச்சேரிய கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்ச புது டைகர் ஆச்சாரி வர.

0: தொடர்வது எஸ்பி பாலசுப்ரமணியம் அருண்மொழி சாய்பாபா பாடியுள்ள பாடல்.
1: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
2: சுமதி சுமதி
1: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால ஒய்ஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே
3: அரபோ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க பாரு.

0: இனி கமலஹாசன் பாடியுள்ள பாடல்.
1: சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாய்க்கா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. ஆ அப்படியே அது இல்ல உள்ள, சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே, அகத்தி கீரை கட்டு அவக்காம நான் தாரே. அடராமா ராமா ராமா ராமா ஓடே, சொன்னபடி கேளு.

நேரம் 1:29:50. நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தளபதி திரைப்பட பாடல்கள். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: ஒழித்த அந்த பாடலுடன் நினைவில் நின்றவை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 2:11. சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல்.

0: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக எஸ் ஜானகியின் குரலில் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: அடி ராக்காய் மூக்காய் கூப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல்காய்.

தொடர்ந்து மூன்று முடிச்சு திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம், பி சுசிலா, எல்ஆர் ஈஸ்வரி, கண்ணதாசன் வரிகளில் பாடல் கேட்க இருக்கிறோம். கேட்டு நினைந்திருங்கள்.

2:40 நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரோஜாவின் ராஜா திரைப்படத்திலிருந்து. அடுத்தடுத்த பாடல்கள் பி. சுசீலா, டி. எம். சவுந்தரராஜன் குரலில்.

0: அவன் கண்டதும் பூமியில் கேலியடா. ஓடிக்கொண்டே இருப்பேன் இந்த உலகம் சுழல்வது நிற்கும் வரை, நான் ஓடிக்கொண்டே இருப்பேன்.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவின் குரலில் சீர்வரிசை திரைப்படத்திலிருந்து பாடல்.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் குரலிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ். பிரபு அவர்கள் தவில். தொடர்ந்து கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த பழமோ பழமோ என்று தொடங்கும் ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாடல் ஆதித்தாளம்.

நேரம் காலை 5:17. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி ஷைலஜா குரலில் ஆடி வெள்ளி திரைப்படத்திலிருந்து.